ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

தாண்டகவேந்தர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்தகோன்கான் என்னும் திருத்தாண்டக பதிகம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திரு ஆலவாய் பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக் கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புதக் கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய்ச் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க வண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குறிஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றசேர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சோற்றுத்துறை. பண் தக்கராகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமழபாடி, பண் கொல்லி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவலம்புரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவையாறு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவேதிகுடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

தலம் திரு பாண்டி கொடுமுடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் பழம்பஞ்சுரம் இராகம் சங்கராபரணம். நமச்சிவாய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு தசாங்கம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
3: திருத்தசாங்கம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இரவுக்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: புருடோத்த நம்பி தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: பதிவழியில் வீரட்டம் எட்டு. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. இளம்பெருமான் அடிகள் அருளி செய்த சிவபெருமான் திரு மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம்.

பாதி பிறை கொள்ளில் ஓரிடல் துண்டல் சுமந்தையும் தையல் வேண்டி ஒளிதருமே ஒளிதரல் மடிந்து கழுதுகள் படுக்குள் இடரு முதுகாட்டு சீரியல் பெருமன் புகர் முகத்துளைக்கை உறவோன் தாதே நெடியோன் பாக நில் சுடரு மொழி ஆழ்

ஐயோ தெளிவறிய வழி கையிலை நே பொறுப்பவான் தோய் மதிச்சடையாய் கொள்கையிலை கையிலையல் மாறே குறையா பலி இவை கொள்க இல்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்ற பாடலையோடு

0: திருச்சிற்றம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

குறிஞ்சி முதல் கட்டளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பாட்டும் பாடி என துவங்கும் திருப்பதிகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் வியாழக்குறிஞ்சி முதல் கட்டளை பாடலன் ஆன்மறையன் எனத் துவங்கும் திருப்பாடல்

0: சிவாய நம. சைவம் தார் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாடல்கள். பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தெய்வத்தையே வாழ வைத்த தமிழ் தேவாரம். 7வது நூற்றாண்டிலே நமது சமயம், நமது கோயில்கள் பெரும் இடர்பாட்டுக்கு இருந்தது. சிவலிங்கத்தை கூட எடுத்துட்டு போய் போட்டு மறைச்சு விட்டார்கள் என்ற வரலாறு பெரிய புராணத்தில் வருகிறது. எத்தனையோ கோயில்கள் உடைக்கப்பட்டது, மூடப்பட்டது. தேவாரம்தான் காப்பாற்றி விட்டது. ராஜராஜ சோழன் தேவாரத்தை எடுத்துக் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அதை எப்படி பாட வேண்டும் என்ற கருத்தை ஆண்டவனிட்ட கேட்டு, எருக்கத்தம்புரியில் இருக்கிற பாணபத்திரனுடைய பரம்பலை வந்து ஒரு பெண்ணை வைத்து பாட சொல்லி கேட்டிருக்கிற பகுதியை நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், எப்படி பாடின என்ன, இதை போய் பிரமாதமா இதை போய் கடவுள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். 5 வயசு குழந்தை நம்மகிட்ட வந்து எபோ எபோ அப்படின்னு கூப்பிட்டு நம்ம சந்தோஷமா கேட்டுக்கிட்டோம். அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது, 18 வயசு. எபோ அப்படின்னு கூப்பிட்டா ஒத்துக்குவீங்களா? என்னடி கொஞ்சிற, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி சிவனை எப்படி அவர்கள் கூப்பிட்டார்களோ அப்படி கூப்பிட வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. இப்ப நான் பாடி காட்டின அந்த இடநிலை பதிகம் கூட அந்த பழமையான மெட்டில் தான் பாடி காட்டியிருக்கிறேன். அப்படி பாட செய்து இந்த தேவாரம் அத்தனையும் செப்பேடு செய்து இன்னும் இருக்கிற தெய்வ பாடல்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து 11 வால்யூம், அதாவது 11 திருமுறை என்று ஆக்கி அதனை செப்பாடு செய்து யாராதர் சமய சன்னதியில் அவன் வைத்தான் அந்த புண்ணியவான், அந்த மகான் ராஜராஜ சோழன் என்று வரலாறு சொல்லுகிறது. பிற்காலத்திலே வந்த பெரிய புராணத்தையும் அதனோடு சேர்த்து 12 திருமுறைகளாக நமக்கு அருள் வழி காட்டுகிற நூலாக அதனை ஆக்கி வைத்தார்கள். இன்றும் அந்த 12 திருமுறை நமக்கு இருக்கிறது. அதனை வாங்கி படிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு அல்லவா? ஆம். இந்த 12 திருமுறையையும் அந்த ராஜராஜ சோழன் என்ன செய்திருக்கிறான், கோயில்களிலே ஓதுவார்களை 40 பேர் கூட ஏற்படுத்தி வைத்தான் என்று நான் படிக்கிறேன். ஒரு கோயில்ல 40 ஓதுவார், அந்த ஓதுவாருக்கு ஒரு ஓதுவாருக்கு ஒவ்வொரு பசு, கால் பால் கறந்து குடி, நன்றாக சாப்பிடு, பதிகம் பதிகமா சாமிக்கு பாடு என்று செய்திருக்கிறான் அந்த புண்ணியவான். அப்படி பதியும் பதியுமா பாருங்களுக்கு ஓதுவார் என்று பெயர், பிடாரர் என்று பெயர் வைத்திருக்கிறான். திருமுறை ஓதும் பிடாரர் என்று பெயர் வைத்திருக்கிறான். அப்படி பதியும் பதியுமா ஓத சொன்ன, இன்னைக்கு பதியும் பதியுமா கோயில்ல ஓதுவார்கள் பாடுவதா இருந்தாலும் அங்க இருக்கிறவர்கள் பாடவிட மாட்டேன் என்கிறார்கள். அது ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஓதுவார் பாட தகுதி இருக்காங்கிறத அப்புறமா பாத்துக்குவோம். அவன் பாட தகுதியா இருந்தாலும் இவனை பாடவிட மாட்டேங்க, ஒரு பாட்டை சொல்லிட்டு போயா அடுத்த தீபாவளி போக வேண்டாம் நாங்க அப்படின்னு சொல்றவங்களதான் இருக்காங்க. அங்க இருக்கிற கோயில் இருக்கிற அதிகாரிகளும் ஏன் பாட்டு நிறைய பாட்டு சொல்லிட்டு இருக்கிற ஒண்ணு சொல்லிட்டு போயாண்ட, ஓதுவாரை ஓதுவான் என்று கூப்பிடுகிற பரம்பரை கூட நம்மகிட்ட இருக்க. ஆமா, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சரி, அது போயிட்டு போகுது. கடைசியில இப்ப என்ன ஆகி போச்சு, கோயில்ல 5 பாட்டு சொல்றது, பஞ்சபுராணம்னு அதுக்கு பேரு, 5 சொல்லுன்னா அதையும் விட்டு என்ன பண்றாங்க, ஒரு பாட்டு சொல்லியா போறோம், ஒரு பாட்டு சொல்லியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி விருந்துல பாயசம் சாப்பிடுறதுதான் தலைமையோ, கடைசியாக அந்த பாயசத்தை போடுகிறார்களோ, அதுபோல சிவபூசையின் இறுதியிலே பஞ்சபுராணம் சொல்லுவது என்பதும் ஒரு பழக்கமா வந்து விட்டது. ஆனா 12 திருமுறையிலிருந்து திருமுறையிலிருந்து ஒரு பாட்டு சொல்லுவது என்பது சிலர் செய்கிறார்கள். இப்ப அந்த 12 திருமுறையிலிருந்து இன்றைய நிகழ்ச்சி திருமுறைக்கு ஒன்று, ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒன்று ஒன்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இந்த சொல்ல அடிபட்டு போச்சு. இப்ப யாரு பதம் பாக்குற, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உஷ்ன்னு கல்யாணம் தான் கீழே அடிச்சுக்கிறேன். சரியா போச்சு இல்லையா? ஆக அந்த ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒவ்வொரு பாடல் சொல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன். முதல் திருமுறையில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் நமக்கு ஆண்டவனுக்கு செய்த தேவாரத்துல ஒரு அறவுரையும் சொல்லுகிறார். ஏய், ஒரு பங்களா இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இதெல்லாம் செல்வம் என்று நீ நினைத்து விடுகிறாயா? அந்த செல்வம் கடல் ஏத்துக்கிற செல்வம் இருக்கு பார், அதுதான் செல்வம், நிச்சயமான செல்வம் அதுதானடா என்று சொல்லுகிறார் சுவாமி. அந்த அற்புதமான பாடலை போய் ஓதுவேன்.

இதுல செல்வம் செல்வம் செல்வம் செல்வம் என்று வருகிறது பார்த்தீங்களா. இப்படி ஒரு நல்ல அறவுரையான பாடலை முதல் திருமுறையில் இருக்கிறது. ஆண்டவனுக்கு விண்ணப்பம் செய்கிற வழக்கம் உண்டு. இரண்டாம் திருமுறை, திருமுறை என்பது ஒரு தொகுப்பு.

0: இறைவன் இணக்கமுதாவான் என்று ஒரு திருப்பதி. அந்த திருப்பதியத்தினுடைய கடைசி பாட்டுக்கு திருக்கடைக்காப்பு என்று பேர். சுவாமி இதுல என்ன அறவுரை சொல்லுகிறார்? சுவாமிக்கு பாட்டை கொடுத்து விடுகிறோம், அது வந்து விஞ்ஞான சம்பந்த சொல்லுகிறார் அவி என்று. பாத்தவி என்ற சொல் திருமூலர் தான் சொல்லுகிறார் என்று சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஞான சம்பந்த சுவாமியே அப்படி சொல்றார், பாட்டவி, பாட்டு ஒரு உணவு. அதுல கடைசி பாட்டில் என்ன சொல்றார் அவர், என்னுடைய இந்த திருப்பதிகத்தை ஓதுகிறவர்கள் பொன் அடைவார்கள், பொன் கிடைக்கும். அது மாத்திரமில்ல, பொண்ணை அனுபவிக்க வேண்டிய போகமும் கிடைக்கும். ஆனா ஐயாவுக்கு எதுக்கு நான் சொல்ற பொருள் என்ட்ரன்ஸ் பொருள், அவ்வளவுதான், என்னால முடியும். அது மாத்திரம் இல்ல, இந்த பதியத்தை படிக்கிறவனுக்கு பொன் கிடைக்கும், போகம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, அவன் நல்லவனாகவும் இருப்பான், புண்ணியவானாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்றார் சுவாமி. பொண்ணும் பொருளும் கிடைத்து விட்டா அவன் புண்ணியவானாகவா இருப்பான்? நிச்சயமாக இருக்க மாட்டானே, என்னென்னோ செய்வானே இந்த பொண்ணும் பொருளும் வந்து விட்டால் இல்லையா. சாமி சொல்றார், புண்ணியவானாகவும் இருப்பான்டா தேவாரத்தை படிக்கிறவன். சாமி சொல்றார்,
1: தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானி தத்துவனே, கண்ணடைந்த மது பிரம புறத்து உறையும் காவலனே, முன்னடைந்தான் சம்பந்தம்

என்பது இது இரண்டாம் திருமுறை. சாமி இன்னொரு இடத்துல சொல்றார், என்னுடைய பாடலை படிக்கிறவன் நல்லவனாகவும் இருப்பான், பாட்டில் அவன் வல்லவனாகவும் இருப்பான், அவன் நல்லவனாகவும் இருப்பான் சொன்னார் சாமி. இந்த பாட்டில் புண்ணியவானாகவும் இருப்பான், அவன் பாவியாக இருக்க மாட்டான் என்பது குறிப்பு. மூன்றாம் திருமுறையிலிருந்து ஒரு திருப்பம், சத திருஞான சம்பந்தர் மதுரையில தங்கியிருந்தார். தெய்வ குழந்தை திருஞான சம்பந்தர் அவரை இவ்வளவு நாளும் நாம பார்க்கலையேன்னு அப்பா இங்கிருந்து நடந்து நடந்து நடந்து மதுரைக்கு போனார். அப்பா வருகிறார் என்று போய் சொன்னாங்க. எந்திரிச்சு வந்தார். அப்பா தான் முதல்ல திருஞான சம்பந்தர் காரில் விழுந்து வணங்கினார். அவர் திரும்பி வணங்கினார். திருஞான சம்பந்தர் என்ன கேட்டார் தெரியுமா? அப்பா, அன்னைக்கு பால் கொடுத்து ஆண்டானே என்னை, இந்த திருத்தோணிபுரத்தில் இருக்கிற கடவுள் நல்லா இருக்கானா? அவன் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாமே என்ற குறிப்போடு ஒரு அற்புதமான திருப்பதியம் சொல்லுகிறார். கல்யாணத்துல எல்லாம் நான் கல்யாணத்துல என்ன, தினந்தோறும் எழுந்தவுடனே இந்த பதியத்தை நாம சொல்ல கடப்பாடு. மண்ணில நல்லவண்ணா நாம வாழணும் அல்லவா? மண்ணில்

எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல

ரெண்டாவது பாட்டுல இந்த சரித்திர குறிப்பு, தனக்கு பொன் கிண்ணத்துல பால் கொடுத்தான் இல்லவா, தகப்பனாருக்கு எதுக்கவே இப்படி சொல்ற, போதையார் பொற்கிண்ணத்து அடிச்சில் பொல்லாது என தாதையார் முடிவுறத்தான்.

கோணிபுரத்துல இருக்கிற சுவாமி தான் ஆதிசிவன். கையில மழு கிடையாது, மான் கிடையாது, புலித்தோல் கிடையாது, மான் தோல் கிடையாது. வியாபாரத்தை கொடுக்க செய்த தெய்வம் அது. தமிழ்நாட்டுல தெய்வம் இருக்குன்னு சொன்னா, கோயில் இருக்குன்னு சொன்னா, அதற்கு அந்த காரணம் அந்த தெய்வம் தான். அந்த தெய்வம் தான் பால் கொடுத்தது தெரிஞ்சான சம்பந்தர் அல்லவா. மறக்கலாமா அந்த சுவாமியை? மறக்க முடியுமா? ஆக மூன்றாம் திருமுறை இருக்கிறது அந்த திருப்பதி. நான்காவது திருமுறை என்று சொல்லப்படுவது அப்பர் சுவாமிகள். அபூர்வமான திருப்பதியும் முதலிலேயே தொடங்குகிறார் சுவாமி. சூளை நோயை கொடுத்து ஆண்டான் அவர். சூளை நோய் அவரை எப்படி வாட்டி இருக்கிறது என்று வியாபாரம் சொல்கிறது.

கொடுமை செய்திருந்தா இந்த வயசு நோய் எனக்கு வந்திருக்கலாம். நான் ஒரு கொடுமையும் செய்ததில்லையே. நான் கொடுமை செய்தேனா அல்லது நல்லது செய்தேனான்னு என்னுடைய நெஞ்சுக்கு தெரியும் அல்லவா? வேறு ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?

அறக்கந்தனை மாண்வரைக்கு அடர்த்திட்டு அருள் செய்த அது கருத வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய். இந்த கடைசி பாட்டு வரலையும் அவர்களுக்கு அந்த வயிற்று நோய் போகல. சாமி என்ன பண்ணுறது, இந்த வயிற்று வலினால உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு, கடகடந்து பூமியில கடந்து புரள்கிறேன், வேர்த்தும் புரண்டும் எழுந்தும் பௌத்து வலி தாங்கவில்லை, எழுந்து நிற்கிறார், விழுந்துகிறார், உருள்றார், பிறல்றார், வயத்தில் நோய் போகல. போனதாக எழுதுகிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான். எப்படி கிடைத்தது அவருக்கு பாட்டை சொல்லி முடித்தவன், வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய், ஆர்த்தார் புதல் சூழ் அதிகை கெழில வீரட்டான துறையம்மானே. தெய்வ சேர்க்கிறார் பெருமான் பெரிய புராணத்தை தில்லைக்கூத்தனுடைய திருவருளினாலே எழுதினார் என்று புராணம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இல்லை இல்லை, தேவாரத்தை நுணுக்கமாக படித்து பார்த்தவர் தெய்வ சேர்க்கிறார் பெருமான். எங்கேயோ ஒரு இடத்துல சூலை நோய் தீர்த்தான் எழுதி வச்சிருக்கிறார். யாரு? திருநாவுக்கரசு பெருமான். ஒரே ஒரு இடத்துலதான் வருகிறது. ஐயா சேர்க்கிறார் அடிப்படி சொன்னால் வேற எங்கேயாவது இருந்து சொன்னால் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, நோய் தீர்த்தான் என்று வருவதெல்லாம் பிறவி நோயையும் குறிப்பிடும் அல்லவா? ஆமா, சூலை தோர் நோய் தீர்த்தான் என்று குறிப்பிட்டு அதை சொல்லுகிற இடம் ஒன்னே ஒண்ணுதான். முடிகொண்டார் முளையில வெண் திங்களோடு மூசும் இளனாக உடனாக கொண்டார் அடி கொண்டார் சிலம்பலம்பு கடலும் ஆர்ப்ப அடங்காத முயலகனை அடிக்கீழ் கொண்டார் வடிகொண்டான் விளங்கும் மழு

இருந்த ஒரு பகுதி தான் தெய்வ தேக்கடார் பெருமானுக்கு கிடைத்து விட்டது. எழுதிட்ட தொலைநோய் தீர்த்து விட்டான் எழுதிட்ட இந்த குறிப்பு யா தெய்வத்தின் அருளால எழுதினாரோ என்னமோ. தேவாரத்தை எழுத்து எழுத்தாக எண்ணி படித்து பார்த்திருக்கிறார் அந்த மகான். ஆமா, எங்க ஊர்ல பிறந்த மகான் இல்லையா? ஒரு ஊர்ல நான் போய் குடியிருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இரண்டு தடவை இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷன் செய்து வச்சேன். ஆமா, கொடுத்தவர் ஆயிரம் ஆயிரமா கொடுத்தவர் நான் செய்து நான் சொல்லி இருந்து அகப்பையாக இருந்து போட்டவன் தான் நான். பாயசமாக இருந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆக அந்த திருப்பணியவாது செய்வதற்கு எனக்கு கிடைத்தது. தெய்வ சேக்கிரார் பெருமான் எழுதி வைக்கிறார் இந்த திருப்பதிகத்தை. நமக்கும் இப்போ வயத்துல ஏதேனும் தொந்தரவு இருந்தால், இருக்கணும்னு அவசியம் நான் சொல்லல, யா இருந்தால் இந்த பதியத்தை ஓதினால் சரியா போதும். நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். இது நான்காவது திருமுறை. ஐந்தாம் திருமுறை என்பது ஒன்று.

0: தலஞ்செயில் ஆட்டம் தீர்த்திடும் வான்மியூரிசனே.
1: இது ஒட்டை மாடம்.
0: ஒட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன்னம்.
1: டேய், நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு போயிட போறதா? நீ பிறந்ததுக்கு என்ன செய்யணும்? அவனுடைய திருவடி அவனுடைய நெஞ்சில் நினைத்து பூவை எடுத்து அவன் திருவடிக்கு போட்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலையோ அல்லது ஏதேனும் ஒரு பச்சிலை கொட்டு.
0: ஒட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் தேவதன் முன்னம் கடலடி ஆட்டி நான் மலதூவி வரஞ்செயில்

ஒரு திருப்பாள். திருத்தாண்டகம் என்ற ஒரு பகுதி 1000 பாடல் கொண்டது. தாண்டக வேந்தர் என்றே பேர் நாவுக்கரசு பெருமானுக்கு. அதுல ஒரு நீதியான திருப்பாள் சாட்டை அடிதான். நாவுக்கரசு சொல்லல, சாட்டை அதை அடிக்கிறது மாதிரி தான் சொல்லி கொடுவார்.

ஆசீர்வாதம் நம்ம மதத்து பாடல் இல்லையா? ஆமா, நம்ம மதத்து பாடல் இசையாக வந்தது. வெறும் தமிழாவல்ல, எத்தனையோ மதங்களுக்கு இப்படி இசையாக வந்த நூல் கிடையாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். தவறு இருக்கலாம், தவறு இருந்தா விட்டுவிடுங்க. இப்படி பாடக்கூடிய தகுதியாக வந்த மதங்கள் எனக்கு தெரிந்து இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த கருத்தை சொல்றது இசையோட வருது. பாருங்க, திருக்கோயில் இல்லாத திருவிரூரும், திருவெள்ளீர் அணியாத திருவில்லூரும், பருக்கோடி பத்திமையா

அரசார் வீட்டுல எல்லார் வீட்டிலும் சங்கு இருக்கும். இன்பத்திலையும் துன்பத்திலையும் அந்த சங்கு ஒலிக்கும். அத்தான் பட்டினத்தடிகள் சொன்னதாக எனக்கு நினைப்பு. முதலிலே ஒரு சங்கு ஒலி, நடுவிலே ஒரு சங்கு ஒலி, கடையிலே ஒரு சங்கு ஒலி என்று சொல்லுவார். அவர் பட்டினத்தார் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார். முதலிலே ஒரு ஒலி சங்கு, குழந்தை பருவத்தில் பால். நடுவிலே ஒரு சங்கு, கல்யாணத்திலேயும் சங்கு ஊதுவார்கள். கடைசியில் சங்கு ஒலித்தால் அந்த ஒலி கேட்கிற இடத்துல துஷ்ட பிராணிகள் கூட இருக்காங்க. இன்னைக்கு அப்படி ஊதுனா ரொம்ப மனிதன் நெட்ட போயிடுவோம் இல்லையா? அதை ஊதணும். இப்ப ஊதுறதில்ல யாரும், அதனாலதான் மறிஞ்சு போச்சு இப்போ என்று நான் நினைக்கிறேன். திருக்கோயில் இல்லாத தெருவிலூரும், திருவண்ணீர் அணியாத தெருவிலூரும், பருக்கோடி பத்துமையார் பாடா ஊரும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பஜனை மடம்னு இருந்தது. பஜனை கோயில் தெருவுன்னு எத்தனையோ ஊர்ல இருக்கு. இப்ப யாரும் பஜனை பாடுறதே கிடையாது. போரும் பத்தாத்துக்கு எத்தனையோ சேனல், ஒரு நாளைக்கு மூணு சினிமா நாலு சினிமா. தப்புன்னு நான் சொல்லல, இறை தேடு இறையும் தேடு, இதையும் தேடிக்கா அதையும் தேடி இல்லையா? அதனால அது தப்புன்னு சொல்லு. அதே சமயத்துல இதையும் பார் என்பதுதான். பருக்கோடி பத்திமையார் பாங்கினோடு பல தடிகள் இல்லாவும், இருப்போடு வெண்சங்கம் ஊதாவூரும், விதானமும் வெண்பொடியும் இல்லாவூரும், அறுப்போடு மலபரிப்பட்டு உண்ணாவூரும். அவையெல்லாம் ஊரல்ல, அவையெல்லாம் அடன்காடே. திருநாமம் அஞ்செடுத்தும் செப்பாராயில், தீவண்ணர் திறமுருகால் பேசாராயில். நான் இந்த ஒலிப்பதிவு செய்யும் போதெல்லாம் ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் தேவாரத்தை கேட்க வந்தார். அவர் முதல்ல ஏன் தேவாரம் கேட்க வந்தார்னு எனக்கு தெரியாது, நினப்பில்ல. அப்புறமா தேவாரம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சாமி அவங்க நான் உங்களை வீட்டுல விட்டுட்டுமா அப்படின்னு கேட்பாரு. வேண்டாம் ஐயா, நான் பஸ் பிரயாணி தான் அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டார். சில வேளை வீட்டுல கொண்டாந்து விட்டுருவாரு. இப்படி இருந்தவர் என்ன பண்ணுவார், அவர் நான் அந்த ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் அதை வந்து உட்கார்ந்து கேட்டுருந்தார். அப்புறமா என்ன பண்ணுவார், அவர் தேவாரம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் சரியா பாடுறேன்னு அந்த பிழையெல்லாம் வராமல் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்படி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த தேவாரம் கேட்ட பலன் அவருக்கு என்ன தெரியுமா வந்தது, பஞ்சாட்சரம் கேட்டுக்கிட்டு ஜபம் பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது. ஆச்சரியம் இல்லையா? என்னட்ட கேட்டார், சாமி நான் வந்து பஞ்சாட்சரம் உபதேசம் கேட்டுக்கிட்டு பஞ்சாட்சரம் சொல்லணும்னு நினைக்கிறேன், யாருகிட்ட கேட்டுக்கலாம்? நான் தருமபுரம் சன்னியாசிகிட்ட கேட்டுக்கலாம் வாங்கன்னு நான் சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. தருமபுரத்துக்கு நான் அவரை அழைச்சிக்கிட்டு போற வேலையில அந்த அம்மா இங்க இருக்காங்களோ என்னமோ, இருந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பா ஒண்ணும் சொல்லல. அந்த அம்மா அவங்க குடும்பத்துல என்ன நினைச்சு விட்டாங்க, இவரை நான் ஏதோ தப்பான வழிக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு விட்டாங்க. அதுக்காக அந்த அம்மா கூடவும் வந்தாங்க. இவர் சாமியார் வந்து இவரை ஏதோ கெடுத்து விட போறாருன்னு நினைச்சிட்டு தான் வந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன கார்ல கேட்டாங்க, என்ன சாமி இவரை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணு செய்யல, உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த சொத்து பொருள்லாம் வசதியா இருக்கு, இப்ப அவருக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடு, பொருள் வந்து விட்டது, புண்ணியத்தை சேர்த்துறதுக்கு தான் நான் அவரைக்கு நான் முற்படுறேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பேசாம இருந்துட்டாங்க. போய் இந்த தருமபுரத்துக்கு போய் அந்த ஜீவ சமாதி மூன்று இருக்குங்க, அந்த உயிரோடு போய் அந்த சமாதியில உட்கார்ந்த இடம்லாம் இருக்கு. அதையெல்லாம் கொண்டே அவரை தரிசனம் பண்ண வச்சு சன்னியாசிட்ட அழைச்சு கொண்டு காட்டி மறுநாள் அவருக்கு திங்கக்கிழமை சோமவாரத்துல அவருக்கு ஜபம் உபதேசம் பண்றதுக்கு இருந்தோம். இந்த அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா, ஆச்சரியம் பாத்தீங்களா, என்ன சாமி எங்க வீட்டுக்காரர் தான் உபதேசம் கேட்டுக்க போறாரு, நானும் கேட்டுக்கிட்டுமான்னாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே எப்படி வந்து பாத்தீங்களா, குமாரகுருவர் அந்த ஊருக்கு போனாராம், ஊரை குறுகினேன் என் பேரையும் குறுகினேன்னு சொன்னாராம். ஊரை குறுகினார் சரி, பேரை குறுகினா ஜீவனாக இருந்தது சிவனாக ஆகிவிட்டது, ஒரு மாத்திரை குறைஞ்சு விட்டது, நான் அந்த ஊருக்கு போய் சிவனாக ஆகிவிட்டேன்னு சொன்னாராம் அவர். அது போல இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நானும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. முதல் நாள் ராத்திரி நான் சொன்ன போது நான் அதை பொருள்படுத்தல, பேசாம இருந்துட்டேன். மறுநாள் காலையில நான் எழுந்திரிச்சு ஜபம் எல்லாம் பண்ணிவிட்டு அங்க போனேன். என்ன சாமி, சாமிய கேட்டீங்களா, நான் பஞ்சாட்சரம் கேட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா நிச்சயமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்ட்டாங்க.
நேர உள்ள போய் சன்னியாந்த கிட்ட கேட்டேன், என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சார், சரி வரட்டும் அப்படின்ட்டாங்க. போய் உட்கார்ந்த உடனே இந்த ஐயாவை கூப்பிடுன்னு அவங்க சொல்லல, இந்த தெய்வம் என்ன பண்ணிரு தெரியுமா, இந்த அம்மாவை கூப்பிடு அப்படின்ட்டாங்க. முதல்ல உபதேசம் அந்த அம்மாவுக்கு தான், என்ன தெரியுமா, அந்த பஞ்சாட்சர மந்திரம் அந்த குரு பீடம் அப்படி செய்து விட்டது. அதத்தான் சாமி சொல்றாரு,

0: அதன் முன் அலபரித்துட்டு உன்னாராயில் அந்த பூ எப்ப எடுக்கணும் கேட்டா வண்டு வந்து அந்த பூல உட்காரத்துக்கு முந்தி நீ எடுத்துக்கணும் அந்த பூ உண்பதன் முன் அலபரித்துட்டு உன்னாராயில் அறுநோய்கள் கெடவெண் நீர் அணியாராயில் அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ என்ன பெருநோய்கள் மிக நலிய பெயத்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே. இந்த இசைப்பாடல்ல எப்படி ஒரு நீதி சொல்லப்படுகிறது பாத்தீங்களா, இது ஆறாம் திருமுறை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு எருக்கத்தம்புலியூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் குறிஞ்சி ராகம் அரிக்காம்போதி.

0: முறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பெருமானையுடைய அறிகின்ற சுவை இருக்குதே, அந்த சுவை நாம் இப்ப உணவுல கொள்ளுகின்ற ஆறு சுவையான வகை இருக்கே, அந்த சுவையினும் மேலான. இந்த ஆறு சுவை இப்ப புளியோதரையோ அருமையான சட்னி, அருமையான ஊறுகாய், இதெல்லாம் சாப்பிட்டோமே, சாப்பிட்டா எது வரைக்கும் இருக்குது? தொண்டை வரைக்கும் இருக்குது, அப்புறம் போயிடுது. ஆனா இந்த சுவை இருக்குது, பெருமானை அறிகின்ற சுவை இருக்குது, அது இவற்றெல்லாம் மேலானது என்று எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுவாமிகள் கனியினும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குடல் பாவினல் ஆறினும் தனி கூடி கவித்த ஆளும் அரசினும் இனியும். ஆகவே நாம சாப்பிட்ற ஏதோ அருமையானக்கு மாம்பழம், மாம்பழம் ஒழிஞ்சு போச்சுருந்துறோம் இல்லீங்களா? ஆகவே எல்லாம் சுவையே போயிட்டு இப்போ தெரியும். ஆனா ஒரு காலத்துல சுவையா இருந்த காலத்துல, அந்த காலத்திலும் கூட இந்த முக்கடி சுவையினுடைய சுவை ஏதோ சார்ந்து தந்தது. ஆனா பெருமானுடைய சுவை மிக உயர்ந்தது. ஆகவே மெய்த்தாறு சுவையும், இந்த ஆறு சுவையை நாம் உணவருந்துகிறோமே, இதை விட மேலான சுவையுடையவன் ஏழு இசையும். ஏழு இசை நாம் சொல்லுகிறோமே குரல் துத்தம் திந்துவேனே, இந்த இசையினை விட மிகச்சிறந்த பயனுடையவன். என் குணங்களும் எட்டு விதமான குணங்கள் உடையவன். அதை திருவள்ளுவர் தான் முத முதல் சொன்னார். என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, எட்டு குணங்கள் ரொம்ப அருமையான. அவற்றையெல்லாம் நம்முடைய சைவாகமத்தில் சொல்லப்பட்டதை பரிமையர்கள் எடுத்து எழுதியிருக்கார். எவை என் குணங்கள் எவை என்பதை கொண்டு எழுதிவிட்டு இவை சைவாகமத்துள் கண்டது என்றும் எழுதியிருக்கார் பரிமையர். தன்மயத்தநாதன், தன்மயம்னா முழு சுதந்திரம் உடையவன் யார் தெரியுமா? இறைவன் தான். எந்த ஒன்றிலும் அவனுக்கு தன்மயமே தவிர பிறர் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எந்த ஒன்றிலும் பிறர் கேட்க நடக்கணுமே தவிர நம்மயம் இல்லை. எப்ப இப்பவே சொல்றேன், நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இனி நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், எல்லாம் சரி, பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் இல்லைங்களா, எல்லாம் சரிதான். ஆனா என்ன சுதந்திரமா இருக்குமா? இல்லையே, இல்லையா? நீங்க அன்பினாலேயோ மற்ற எதுலையோ நம்முடைய விருப்ப வெறுப்புக்கு ஆளாகிறோம், ஆளாகிறோமா இல்லையா? சாப்பிட சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா, எப்போதான் சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் இருங்களேன் அப்படின்னு வருது. இன்னும் இருந்ததே சாப்பிட முடியும், வேற வழி வைக்கணும். சரி, சாப்பாட்டில் ஒரு உப்பு குறைச்ச, என்னவோ ஒரு உப்பு குறைச்சலா இருக்குன்னு. ஆமா, உப்பு போட்டு போட்டுதான் என்ன ஆகும், போகுது, சும்மா சாப்பிடுங்க கிடக்குது. அப்ப உப்பு போட்டு சாப்பிட அருகதே இல்லை. ஏன் உள்ள உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க, அங்க போய் பேசாம உட்காருங்களேன், இதெல்லாம் சுதந்திரமா? சுதந்திரமா? அதனால் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சே தவிர, ஆனா நாம் இருப்பது முழுமையா ஏதோ ஒன்றிலோ எப்படியோ அடிமையா தான் இருக்கிறோம், அடிமையா தான் இருக்கிறோம். அப்போ உண்மையாகவே தன்மயத்தை முழு சுதந்திரம் உடையவனாக இருப்பவன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான். அப்புறம் தூய உடம்பினாதல், அது ரெண்டாவது குணம். எட்டு குணத்துல அவனுக்கு உடம்பு தூய உடம்பு. அவனுக்கு என்னைக்காவது வந்து சோப் போட்டு குளிச்சாதான் குளிக்க முடியுதா? உடம்புல அழுக்கு சேருதா? கிடையாது. வினிமயத்தால் வந்த உடம்பா? அல்ல. ஏதாவது சளி பிடிக்கிறது மற்ற இது வந்து தலைவலிக்கிறது எதுன்னு உண்டா? கிடையாது. அவனுக்கு அருளே வடிவாக இருக்கிறான். அதனால அவனுடைய உடம்பு தூய உடம்பு. நம்ம உடம்பு நேர் மாறான உடம்பு, தூய உடம்பினாதன். முடிவில் ஆற்றல் உடைமை அவனுக்கு, அது ஒரு குணம். அவனுக்கு எந்த ஒன்றிலும் அவனுக்கு நிகரான ஆற்றல் வேற எவனுக்கும் கிடையாது, அப்படிப்பட்ட ஆற்றல் உடையது. நமக்கு என்ன இருக்குது, இப்போ கொஞ்சம் பெஞ்ச பிடிக்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிறீங்களா நீங்களும் என்று செட்டு சேர்க்க வேண்டியிருக்கு. தானா அசைக்க முடியுதா? முடியல, முடியல. ரொம்ப உயரமா இருக்கிறத ஒரு பொருளை கட்ட வேண்டியிருக்கு, என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒரு ஏணி கொண்டா நான் பிடிச்சிங்க, நல்லா பிடிச்சிங்க, நல்லா பிடிச்சிங்க, அப்புறம் தான் இவர் ஏறவே வேண்டியிருக்கு. அப்ப நம்முடைய ஆற்றல் நம்முடைய சொந்த ஆற்றல் எதுக்கும் அன்பிட்டு தகுதி இல்லை.

0: முடிவில் ஆற்றல் இல்லை, சாதாரண ஆற்றலே இல்லை, அப்புறம் எங்க முடிவில்லாத ஆற்றல் வரப்பு. வரம்பில் இன்பம் உடைமை, அவனுடைய அவனுக்கு இருக்கிற இன்பம் பெருமானுக்கு மீறிய இன்பம் உடையவன் அவன், நாம இன்பம் உடையாது இல்லைங்களா. தன்மையத்தனாதல், தூய உடம்பினாதல் இல்லைங்களா, அப்புறம் என்னது முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை இல்லைங்களா. முற்றும் உணர்தல் அவனுக்கு உண்டு. முற்றும் உணர்தல்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சாதாரண ஓடுகிற எறும்பு முதல் யானை காண்டாமிருகம் வரைக்கும், தமிழன் முதல் தமிழனா இருக்கட்டும், வடவனா இருக்கட்டும், இந்திய நாட்டவனா இருக்கட்டும், அந்நிய நாட்டவனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் எந்தெந்த உயிர்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் அவனுக்கு அறிகின்ற ஆற்றல் அவனுக்கு உண்டு. நமக்கு நேர் ஒண்ணு என்ன தெரியும் நமக்கு, சைபர் தான். அதுல இயற்கை முற்றும் உணர்தல், இயற்கை உணர்வினாதல், அவனுக்கு இயல்பாகவே எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு இருக்கு. நமக்கு சொல்ல சொல்லதான் தெரியும், சொல்லதான் தெரியும். நம்ம அம்மாவை நமக்கு தெரியுமா தெரியாது? யார் சொன்ன? அம்மா தான் சொன்ன. வாடா ராஜான்னு நான் அம்மாடா, நான் அம்மாடா, அப்பா அம்மா இல்ல, அம்மா இல்ல, பாவம் தன்னை அவ்வளவு அறிமுகப்படுத்திக்கிட்டு வாடான்னு அப்பதான் வேணும் போறோம். போனோமா அப்பெல்லாம்? அப்புறம் அப்பாட்ட நாம போனோமா? கிடையாது. அப்பா கை நீட்டினா நம்ம அப்பாடா, நம்ம அப்பால அப்பாப்பா, இந்த அளவுக்கு வேண்டியிருக்கு நமக்கு புத்தி. நம்ம தாயை அறிய முடியல, நம்ம தந்தையை அறிய முடியல, நம்ம தமையனை அறிய முடியல, என்னத்தை நமக்கு உணர்ச்சிருக்கு, எல்லாம் சொல்ல சொல்லதான் தெரியுது, சொல்ல தொடர்ந்து. ஐயா நாம் இருக்கிற நாடு யாருக்கு உரியதுன்னார். நாம் இருக்கிற நாடு நமக்கு உரியது. நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், அதுவே நமக்கு தெரியலையே. அதனால சொல்ல சொல்ல தெரியல தவிர இயற்கையான அறிவு நமக்கு கிடையாது. அவன் இயற்கை உணர்வின் நாடு, இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன் அவன். யாரு இறைவன் எப்படின்னு கேட்டா, ஆணவமோ கண்மமோ மாயையோ எந்த மலங்களும் தொடர்பில்லாதவன் அவன். தொல்காப்பியர் வினையின் நீங்கி விளங்கி அறிவன். நாம எப்பவுமே வினையோடவே கூட இருக்கிற ஆள் தான். அதனாலதான் போய் பாண்டவங்கிட்ட, சாமி இந்த மாதிரிலாம் ஒன்று தெரிஞ்சுட்டு கிடக்கிறனே, இந்த மூன்று மலம் என்னைக்கு அறுத்துக்கிறது? செம்மை மலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை, உம்மை மலம் அறுவித்து. இந்த பாழா போன ஆணவம் கண்ணும் ஆயோடு கூட கூடவே இருக்குனே, இந்த மும்மலத்தையும் அறுக்கணும் பெருமான். எனக்கு அறுக்க தெரியலப்பா, கத்தி இருக்குது, ஏன் கத்தி அதை அறுக்காது. எத இருக்கிற நூலையா இருக்க மாட்டேங்குது, மும்மை மலத்தை அறுக்க போகுது, அது நீதான் அறுக்கணும். மும்மை மலம் அறுவித்து முதலாய முதல்வன் தாள் என்றுதான் சொல்றாரு. அப்ப அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் இறைவன், நம் இயல்பாகவே பாசங்களோடு கூடியவர்கள் நாம். இவையெல்லாம் தான் அந்த எண்வகையான குணங்கள், எண்வகையான குணங்கள். என் குணத்தான் தாளை வணங்காத்தலை கோளில் பொறியில் குணவிலவே என்று சொன்னார். அந்த எட்டு குணத்தை தான் நீங்க. எனவே அந்த எட்டு குணங்களை உடையவனாக இருக்கின்ற இறைவன் மெய்த்தாறு சுவையும் ஏழிசையும் என் குணங்களும் விரும்பு நாள் வேதத்தாலும் அறிவொன்னா நடைதெளிய. இந்த மாதிரி பெருமானுக்கு இருக்கிறதை வேதங்கள் கூட முற்றிலும் அறிய முடியாதான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனி என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அந்த வேதங்களால அறிய முடியாத தன்மை இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் அறிவையாகும் ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன் கருதுமூர். ஆறு சமயங்களுக்கு அவன் தலைவனா இருக்கான். ஏன்னு கேட்டா சமயங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருந்தாலும் கூட நம்ம ஒருத்தர் சிவா சிவாய நம்மங்கிறோம். எப்படி சொன்னாலும் கூட அந்த எல்லாவற்றுக்கும் முழுமுதல்வனாக இருக்கின்ற ஒருவன் உண்டு என்பதில் யாருக்கும் கருத்து வேற்றுமை. அப்படிப்பட்ட அந்த முதல்வனாக இருக்கின்ற பெருமான் அவன் இருக்கின்ற ஊர் தான் நம்முடைய திருமுதுகுன்றம் என்று அருமையா சொன்னார். உழவு தென்னீர் முத்தாறு வெதிருதிர நித்திலம் வாரி குழிக்கும் முதுகுன்றம் என்று சொல்லி அருமையா சொன்னார். இந்த மூன்றாவது பாட்டுல தக்கன் வேள்வியை மீண்டும் சொல்லுகிறார். தக்கனது பெருவேள்வி, அதுல யாரெல்லாம் வந்து சாப்பிடாம போனாலு, சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அங்கி இவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விதி வழியே தண்டித்த விமலர் கோயிலர். இத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டார்கள் தக்கநதி வேள்வியில. இத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டதை பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய திருவாசகம் திருவுந்தியாரிலும் சொல்லப்பட்டிருக்கு தக்கநதி வேள்வியில. ரொம்ப அருமையா. எத்தனை பேர் அதுல எல்லாரும் ஓடுனாங்களாம் அந்த வேள்வியில, எல்லாம் இலை போட்டவுடனே எல்லாம் வந்துட்டான் சாப்பிட. ஆனா யாருக்கு முதன்மை கொடுக்கணுமோ முதன்மை கொடுக்கல, பெருமானுக்கு முதன்மை கொடுக்கல. அது மாதிரி இப்ப எல்லாம் இலை போட்டாச்சு, இதனாச்சு, உடனே அங்க வந்து என்ன எல்லாரும் அன்பர்கள் உணவு இருந்தலாம் அப்படின்னு தக்கன் சொல்லி விட்டான். எல்லாம் இந்திரன் சந்திரன் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்குது, திருமால் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார். எடுத்து அப்படி எடுத்து இப்படி இப்படி வாயில வைக்கிறதுக்காக அப்படி வச்சாங்க. திடீர்னு வீரபத்திர கடவுள் வந்தாராம். வீரபத்திர கடவுள் வந்தாரோ இல்லையோ, அவனும் இலையை விட்டுட்டு ஓட்டமா ஓடணும். அப்படி ஓட்டமா ஓடும் போது மணிவாசகர் ஒலி ஒலி ஒலிப்பதிவு செய்துட்டு ஒலியும் ஒலியும் எடுத்துட்டு, எப்படி சாமி ஓடினார்? நீ ஒன்னாப்பா சாடிய வேள்வி தகந்திட தேவர்கள் ஒடியவா பாடி உந்தி பெற அவனவனும் பிச்சு ஓட ஓட்டான். எவன் எங்க போனான், எவன் கண்டான், இப்படி எல்லாம் அருமையாக திருவந்தியார்ல பாண்டான். அதுல இப்படி சந்திரன் என்ன, இவன் என்ன, இந்த இவன் என்ன பண்ணானா, அக்னி மூலையில ஒரு இலை இருந்தது அதுல உட்காந்துட்டான். இங்க வீரபத்திர வந்தவன் ஒரே பெரிய குஸ்தியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் என்னன்னா, எரியிற வீட்டுல குடுக்கணுது ஆதாயங்கிற மாதிரி அந்த மூலையில இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் அடிக்கிட்டேன், அதுக்குள்ள நம்ம ஒரு சொல் சொல்லிட்டு சாப்பிடலாம்ட்டு அங்க இருக்கிற அந்த அந்த இலையில இருக்கிறது அப்படியே அப்படி சொலட்டினானா. இப்படி இப்படி சுழட்டி இப்படி பார்க்க போறான். இப்படி இப்படி சுழட்டும் போதே என்னாச்சுனர் மடாரம் ஒரு அருவா வந்து விட்டுவிட்டுதான். யார அந்த அக்னி, எப்படிதான் பார்த்தாரோ மணிவாசகர், வெய்யவன் அங்கி அக்னி பகவான் விழுங்க திரட்டிய ஒரு அப்படி நக்கிட்டு போயிடலான்னு பார்த்தான். இதுல அல்லவா சாப்பிட்டு முழு சாப்பிடாட்டி கூட இதை மட்டுமாவது வலிக்க அப்படி எடுத்து சாப்பிட்டு விழுங்க திரட்டிய கையை தடிந்தான் என்று உந்தி பெற கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற அந்த வேள்வியே ஒரு கலக்கம் கலக்கிவிட்டான் வீரபுத்திரன். எஞ்சிய வெள்ளி திரையில் காண்க இப்படி எல்லாம் தக்கன் யாகத்தை பற்றியும் சொல்லி இவற்றை எல்லாம் அடித்த பெருமான் மேயது நம்முடைய திருமுதுகுன்றம் என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லைங்களா. அப்புறம் பாருங்க, இது இப்படி ஒரு திரிபுரம் எரித்த போது என்ன நடந்ததுனா, திரிபுரம் எரித்த போது வெம்மை மிகு புறவானர் நான்காம் பாட்டு, மிகை செய்ய விரல் அடிக்க வெண்ணுலோர்கள் செம்மலிரோன் இந்திரன்மால் சென்றிறப்ப. இந்த மூணு பேரு திரிபுரத்தவர்கள் வந்து அங்கங்க இருந்து தன்னுடைய அந்த கோட்டைகளோட வந்து அப்படியே உட்கார்ந்துறது, உட்கார்ந்து அந்த ஊரே அழிஞ்சு போடும் அப்படின்னு பார்த்தாங்க. எல்லாரும் சொல்லி பெருமானே நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னார்தான். சொன்ன பிறகு பெருமான் என்ன செய்தாராம், தேவர்களே தேரதாக மைமிரவு மேருவிலும் மாசுனனான் அரியரிகால் வாணியாக மும்மதிலும் சரிங்களா. அந்த மும்மதில எரிப்பதற்காக இவற்றை எல்லாம் தயார் பண்ணி அப்படி அப்படி நம்ம பிடிச்சாரா நம்முடைய பெருமான். அப்படி பிடிச்ச உடனே மும்மதிலும் எவ்வளவு நேரம் ஆச்சு சாமி என்னார், நொடி அளவில் பொடி செய்த அப்படி அப்படியே பார்த்தாங்க. எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர் கம்பர் பெருமான். ராமர் அந்த வில்ல தூக்குனதுதான் தெரிஞ்சுதான், ஆனா படாரம் முடிஞ்சு போச்சான். எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர்னர். இங்க என்ன பண்ணனாரு, இங்க இங்க என்ன பண்ணது, அதுக்கு மேல இங்க வளைந்தது வில்லு, வில்ல அப்படி வளைச்சாராம் பெருமான். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பெற போயே கொடுக்குறாங்க. வில்லு வளைச்சதுதான் தெரிஞ்சது, முப்புறமும் எரிஞ்சு போச்சு. அங்கிருந்து ஒருத்தி வந்த, ஏண்டி முப்புறத்துல ஒரு புறம் எரிஞ்சுதா, ரெண்டு எரிஞ்சுதா, மூணு எரிஞ்சுதுன்னு மக்கு முண்ட. ஒரு குடன் வெந்தவாருந்தி மூணும் போயிட்டுனா இப்படி எல்லாம் திரிபுரம் எரித்ததை அவரும் சொன்னார் இவரும் சொன்னார். இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான்மையது முதுகுன்றவி. சரி, இவையெல்லாம் தாண்டி பல செய்து இங்க பாருங்க. ஏழாவது பாட்டுல எங்க திருமுதுகுன்றம் எப்படின்னாரு, தீரங்கொள் மணித்தரளங்கள் வரத்திரண்டங்கு எடிற்குறவர் சிறுமிமார்கள் என மூர்த்திகள் பாடும்போது அந்த மேகரா குறிஞ்சியனுடைய அமைப்பு தெரியணுங்கிறதுக்காக அந்த மேகரா குறிஞ்சியர் பாருமே சொன்னார். திறங்கொள் மணி தரளங்கள் வர திரண்டங்கெடிற்குறவள் சிறுமிமார்கள். அதுல அந்த மணிமுத்தாத்துல நவரத்தினங்கள் அப்படியே வந்துதான், வந்தா அந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா நவரத்தினத்தை அப்படியே அது வாரி வாரி வாரி வாரி எடுத்து கரையில வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம சின்னஞ்சிறு வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி விளையாடலாம்னு அந்த பிள்ளைகள் பார்த்துதான் எங்க திருமதி குண்டத்துல அது பார்த்தவொடனே சரி உலவையினி அப்படின்னு சொல்லி உல வச்சது. உல வச்சா அரிசி என்னடி பண்றது என்னது, இந்த முத்துக்கள் தாண்டி வெள்ளை வெளியேனு இருக்குது, அதை அரிசியா போடலாம் அப்படின்னு சரினா அருமையா தண்ணியை வச்சு இந்த முத்துக்களை போடும் பார்த்தா இந்த முத்தோடு மற்ற செம்மணி நவரத்தனை எல்லாம் கலந்து கிடக்கு, முறத்தை எடுத்தாடி அப்படின்னு இந்த நவரத்தனத்தை போட்டு நாங்கள் புடைச்சிதான். எதுக்கு அந்த மற்ற நவரத்தனை மற்ற அதெல்லாம் போக வெறும் முத்து மட்டும் எடுத்துக்கணும். அப்படி புடைச்சிட்டு வெறும் முத்தா வந்தது பாருங்க, அதை எடுத்து அந்த ஒலையில போட்டு சோறாக்குவோமா அப்படின்னு. அப்ப நவரத்தனத்தையும் சின்ன பொடுசுகள் என்ன பண்ணுது, புடைச்சி வெறும் முத்தை மட்டும் எடுக்குதான். அப்ப புடைச்சதுல முத்து போக மற்றதெல்லாம் குப்பையில கொண்டு தள்ளிவிடும். ஏன் சார் இது நடக்குமா அப்படின்னு, அட இந்த பாசுரம் படிக்கும் போதாவது அப்படி இருக்கும் போய்யா அப்படின்னு. அவனவனு நவரத்தனம் கிடைச்சா வாரி உள்ள போவானா, இந்த சின்ன பொடுசுகள்கிட்ட பிள்ளைகள்ட்ட விடுவானா, இந்த பிள்ளைகள் என்ன கேட்டா அதுல பதம் பார்த்து புடைச்சி கிடைச்சி வெறும் முத்தா எடுத்து அதை போட்டு ஒலையில போட்டு அது சின்ன சிறு விடுகிட்டு எஞ்சியதெல்லாம் புடைச்சி ஒதுக்கடி காலில் சி அந்த விளக்குமா ரெண்டு இதெல்லாம் எடுத்து கூட்டி கூட்டி தள்ளி இங்கே போய் கிடக்குது. இப்படி கிடக்குதான் விருதாயம் திருமது குண்டத்துல. நம்ம போனா கூட இருந்ததுன்னா பொறுக்கி போட்டுட்டு வரலாம் அல்லவா பையில. எப்ப இருந்தா 7ஆம் நூற்றாண்டு இருந்தா, இப்ப இருந்தா என்ன இருக்கு, மண்ணு தான் இருக்கு. அதனால் இப்படி எல்லாம் இருக்கும்படியான ரொம்ப அருமையான சிறுமிமார்கள் முரங்களினால் கொழித்து மணி செலவிலக்கி முத்துலை பெய் முதுகுன்றம் என்றெல்லாம் அப்ப ரொம்ப வளமான பூமியை பத்தி சொன்னார். இப்படியாக கடைசியில போவோம் இல்ல, நிறைவாக நம்முடைய திருக்கடை காப்பல முழங்கொலி நீர் முத்தாறு வளம் செய்யும் முதுகுண்டத்து இறையை மூவா பழங்கிழமை பன்னிரு பேர் படைத்துடைய கடுமலமே பரியா கொண்டு. இந்த திருமுதுகுண்ட பெருமானை 12 பெயர்களுடைய சீர்காழியில் தோன்றியவனாக இருக்கின்றேன் நான். யாரு, ஞானசம்பந்த பெருமான். சீர்காழிக்கு எத்தனை பெயர் உண்டு, 12 பெயர்கள் உண்டு. அந்த 12 பெயர்களுடைய சீர்காழியை தோன்றிய நான் தளங்கெறி மூன்று ஓம்பு தொழில் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் நீடுலகம் ஆழ்வார் தாமி. இதை வந்து முடிந்த அளவுக்கு இசையோடு கூட்டி பாடுகின்றவர்கள் வானுலகத்தை ஆளலாம் என்றெல்லாம் பயன்கறி சொல்லி திருமுது குன்ற பதிகத்தை நிறைவு செய்தார். இனி இதே அந்த திருமுது குன்றத்தில் தேவாசிரியோம் என்ற அருமையான பகுதியை ஒரு தொடக்கமுடைய காந்தார பண்டலம் என்று
1: பாடுகிறேன். பிழையே பொறுப்ப

பலகுண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே நீடு மலரும் புனலும் குண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தை உள்ளே திகழ்வானே.

வந்து ஏந்தி இருந்தும் நின்றும் இரவும் பகலும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலே முதுகுன்றே வைத்த நிதியே மணியே என்று வருந்தே தம் சித்தம் நைந்து சிவ

ஒன்றே வன்னி மத்தம் மலருவே நம்பா என்ன நல்கும் பெருமான் உரை கோய கும்பார் உறவே கொகுடி முல்லை குவிந்து எங்கும் சோலை வண்டு பாடும் முதுகுன்றே வாசங்கமழும் பொழில் சூழ் இலங்கை வாழ்வேந்தே நாசம் செய்த நங்கள் பெருமானவர் கோயில் பூசை செய்த அடியார் நின்று ஒழுந்தேத்த மூசி வண்டு பாடும் சோலையே முதுகுன்றே அல்லே மலர்மேல் அயனும் அறவின் அணையானும் சொல்லி பரவி தொடர உண்ணா சோதியோர் கொல்லை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே கருகு கடவார் கஞ்சி உண்டு கடுவே தின்று உருகு சிந்தையில்லார்க்கு அயலான் உரை கோயில் திருகல் வேகல் சிறிதே பனையரே சிறுமந்தி முருகின்

0: செல்கள் பிரியாரே.
1: இந்த அரிய பதிகம் இங்கேதான் பாடையாருடையது. அவர்கள் இங்கே விண்ணப்பிக்கின்ற பெரியவர்கள், தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் என்று. தேவா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவனே, நாங்கள் சிறியவர்கள் மிகச்செய்த பிழையை எல்லாம் நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆ என்றங்கு அறியார் தங்கட்கு அருள் செய்வாய். அப்படியெல்லாம் உண்மையிலேயே தவறு செய்யா தவறு செய்தவர்கள் தவற்றை உணர்ந்து இனி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்று மன்னிப்பு கேட்டால் பெருமான் மன்னிக்கின்றான். அப்படி மன்னித்து அருள் செய்வானா? அப்படிப்பட்ட அருள் செய்வாய். ஓவா ஒரி கொள்ள உயர்ந்தா என்றேத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றி என்றெல்லாம் சொன்னார். அங்கே வந்து யாரெல்லாம் வணங்குவார்னா, எந்தை இவன் எந்த இறைவி முதலா இறைஞ்சுவார். சூரியன் என்ன, சந்திரன் என்ன, அக்னி என்ன, எல்லாம் வந்து வழிபடும் பெயில் கோவில் திருமது குண்டு என்று சொன்னார். சரி, இப்படி இருக்கிற இந்திரன் சந்திரன் தான் வழிபாடு செய்யறாங்களா, மற்ற இதெல்லாம் நீ ஒன்னப்பா திருமது குண்டத்தில் இருக்கிற குரங்குகள்லாம் வழிபாடு செய்யும். அடே, மந்தி ஏறி இனமா மலர்கள் பல கொண்டு குரங்கு என்ன பண்ணுமா, அப்படியே அங்காங்க இருக்கிற அந்த மலர்கள் எங்க இருக்க அங்கெல்லாம் பல்வேறு மலர்களை பறிக்குமா, பறித்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுமா, எடுத்துக்கொண்டு கூடையில இது நம்ம போலயே நல்ல ஒரு அதில் பூக்கூடையில வைத்து கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுண்டி. அகை குரங்குகள் கூட அப்படி அது மாதிரி வழிபாடு செய்கின்ற இடம் என்றெல்லாம் சொன்னார். இவர்களே அது செய்யும் போது, குரங்கு செய்யும் போது அடியவர்கள் எப்படி இருப்பாங்க, நீடு வைகும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தையுள்ளே தேடுவானை. அடியவர்களும் இந்த மாதிரி வழிபாடு செய்கின்ற குன்றம். இப்படி எல்லாம் சொல்லி திருமுது குன்றம் எல்லாராலும் வழிபடப்படுகின்ற இடம் என்று சொன்னாராம். அதுல ஒரே ஒரு பாட்டு, ஒன்பதாவது பாட்டுல பாருங்க. ஒன்பதாவது பாட்டுல, அள்ளி மலர் மேல் அயனும் மறைவின் அணையானும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதியூர். எனவே திருமால் பெருமன் காண முடியாது, அது சொல்லிட்டார். அடுத்தது, கொல்லை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை ஏலே முறுவல் செய்யும் முதுகுண்டேன். அங்க இருக்கிற வேடர்கள் கூட, வேடர்கள் ரொம்ப கடுமையானவர்கள், வந்து உயிர்கொலை செய்வார்கள், அதெல்லாம் உண்டு. ஆனாலும் பெருமான் உண்டு என்று உணர்ந்து வணங்கு வரலாம். கையில வில்லாம் போய்த்து கொண்டு வணங்கு வரலாம். அதை பார்த்துதான் பக்கத்துல இருக்கிற அந்த முல்லை கொடி, ஏயா ஊரையே கொலை பண்ணிவிட்டு இங்க கடவுள் வணக்கம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முறுவல் செய்யும் சிரிக்கதான். இவரை பார்த்து யாரு இந்த குரவுடரை பார்த்து பண்றது பூரா அக்கிரமம். இங்க ஒன்னு வந்து ஆண்டவங்க கிட்ட ஆண்டவனே ஆண்டவனேங்கிறது என்று சொல்லி நயக்கிறதா முல்லை பூக்கள். இப்படி எல்லாம் சொல்லி மகிழ்கிறார். இப்படிப்பட்ட அருமையான அந்த முதுகுன்றை, அறையார் கடல் சூழ் அந்தன்காழி சம்பந்தன் முறையால் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை, குறையாப்பனுவல் கூடிப்பாட வல்லார்கள் பிறையார் தடையும் பெருமான் கடல்கள் பிரியாரே. இது மாதிரி இருக்கிற திருப்பதியங்களை எல்லாம் விடாமல் திருமுது குண்டத்தை பாய் படித்தால் பெருமானுடைய அந்த திருவடியை விட்டு என்றும் பிரிய மாட்டோம். செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவன் அடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார். அவே பெருமானுடைய திருவடியை பிரியாது இருப்பார்கள் என்ற பயனையும் சொல்லி இந்த அருமையான பதிகத்தை நிறைவுபடுத்துகிறார்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திருவிடை மருதூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவெஞ்சமாக்கூடல்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டாட் அருகில் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: எல்லா நூல்களையும் படிக்கிறது, அப்புறம் தேவையில்லாத வினாக்களை எழுப்பி எழுப்பி கேட்டுக்கொண்டே இருப்பது, எதுக்களாலும் எடுத்து மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் என்று ஞானசம்பந்த பெருமானம் சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஐயம் வருது, சரி யோக நெறியை பற்றி சொல்லுகின்ற இவர் இரண்டு திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையை நடத்தினார் அல்லவா அப்படின்னு இந்த மாதிரி சிந்திக்கிறது மிக மிக தவறு. என்றாலும் அதற்கும் நம் சித்தாந்தம் தெளிவாக அறிவுறுத்துகின்ற விஷயத்தையும் இப்ப பார்த்திடலாம். நாடுகளில் புக்குளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடுபலங் காலங்கள் கணித்தராயிருந்தும் நின்மன ஞானத்தை எல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் என்பது சித்தியார் பாடல். இப்போது நாம அந்த பாடல் என்ன சொல்லுது, இவர் இரண்டு மனைவியோட இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அது என்னதான் அப்படிங்கறத நம்ம இப்போது பார்த்திடலாம். இறைபணி அப்படிங்கறது நமக்கு ஏகனாகி நிற்றல், இறைபணி நிற்றல் ரொம்ப முக்கியம்னு சிவஞான போதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கு. அப்ப அந்த இறைபணிங்கிற நின்மல ஞானம் இல்லாதவர்கள், அந்த இறைபணியே செய்யாதவர்கள், அந்த ஞானம் இல்லாதவர்கள் புண்ணிய தேசங்களுக்கு சென்று, அதான் நாடுகளில் புக்கு உலன்றுன்னா புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் போயி, அடுத்து அதாவது

அந்த அடியார்களை எல்லாம் அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் தனிச்சு போறாங்க. அப்ப அவர் எப்படி போனாங்க அப்படிங்கறத நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுவாங்க. சாகம் மூலம் பலம் தவிர்த்து, இல்லையா? சாகம்ங்கிறது பழுத்து உதிர்ந்த இலைகள், மூலம்ங்கிறது சில அந்த கிழங்கு, சில இதுக்கு சாப்பிடுவாங்க, சில கிழங்குகளை சாப்பிடுவாங்க, சில இலைகளை சாப்பிடுவாங்க. இப்ப மான்லாம் ஏதோ ஒரு இலைய சாப்பிடுமா, ஒரு 3 மாசத்துக்கு பசிக்காதான். அப்புறம் பழம், பழம்ங்கிறது உதிரணும் தானா, அந்த மாதிரி அந்த பறிக்க கூட மாட்டாங்களாம். இதையெல்லாம் தவிர்த்து தான் அவர் போனாரு அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வனத்தில் சென்று கிழங்கு பழம் முதலியவற்றை, இப்போ தவத்துக்கு போறவங்களால அந்த நிலைக்கு போக முடியாட்டாலும் காட்டில் இருந்து கொண்டு இந்த சமைத்த உணவை சாப்பிடாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு. அடுத்து என்ன சொல்லி இருக்கு, நாகமுளை புக்கிருந்தும், அதாவது மலைகள்ல உள்ள குகைகளுக்குள்ள போய் உட்கார்ந்து யோகத்துல இருந்து யோக பயிற்சி செய்து அதனுடைய வலிமையினால பசியையும் தாகத்தையும் ஒழித்து, யோக நிலையில இருந்ததுனால பசி தாகத்தை ஒழித்து ரொம்ப காலம் மரணம் இல்லாமல் இருந்து இவ்வளவும் செய்ய முடியும். காட்டுல போய் இந்த மாதிரி இருந்து, அதாவது இறைபணிங்கிற ஞானம் இல்லாமல் இந்த செயல்களை மட்டும் செய்வோர் இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். என்னெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா பசி தாகம் குறைஞ்சிரும், மரணம் தள்ளி போகும், ஆனா பிறப்பில இருந்து அவங்களால நீங்க முடியாது. ஆனா இறைபணியில நிற்பவர்கள் இருக்கிறார்கள், இப்ப இதெல்லாம் இறைபணி நில்லாதவர்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஆனா இறைபணியில நிற்பவர்கள் இப்போ நல்ல அலங்காரமா இதழ் பொருந்திய மாலை அணிந்த கூந்தலுடைய பெண்களோடைய சேர்ந்து அந்த இன்பம் அனுபவித்தாலும் பிறப்பில இருந்து நீங்கி பெருதற்கரிய வீடு பேற்றினை பொருந்தி, அந்த வீட்டை பொருந்தி சிவபெருமானுடைய சிவந்த குஞ்சித பாதத்தின் கண் அடங்கி நிற்பார்கள். ஆதலால் எத்தனைய நன்மைகளும் இறைபணிக்கு ஈடாகாது. அப்ப கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியது இறைபணி தான். அது மாதிரி எத்தனை தீமைகளும் இதோட பயனை கெடுக்காது. இறைபணி செய்தவர்களுக்கு எந்த தீமையும் அவர்களை ஒன்றுமே செய்யாது என்று மிக அழகாக சித்தியாரிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதை நாம் தெளிவாக மனதில இருத்தி கொள்ள வேண்டும். அவர் மிக அழகாக அது போல வாழ்ந்து காட்டியவர் இல்லையா. ரெண்டு மனைவியோட இருந்தாலும் இறை உணர்வில் இடையறாத ஊண்டி நிற்கக்கூடிய சிவஞானிகளுக்கு எத்தகைய உலகியலோட ஒத்த செயல்கள் அவங்க செஞ்சாலும் அதனால அவங்க தாக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை மிக அழகாக நமக்கு சித்தியார் பாடல் சொல்லுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய மாறுபாடோ ஊறுபாடோ அவங்களுக்கு கிடையாது என்பதை சித்தியாரில் விளக்கியபடி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தவநெறியை இறைவனிடம் வேண்டி பெற்றுக்கொண்டு அதை பின்பற்றி அதன்படியே அவர் ஒழுகி வந்ததால இரண்டு மனைவியர், ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 16 வயசுலதான் புத்தூருக்கே வர்றாரு திருமணத்துக்கு. சடங்க விஸ்வாச்சாரியார் பொண்ண கல்யாணம் பண்றது அப்ப தடுத்தாட்கொள்ளப்பட்டு அப்புறம் சிவபெருமானை போய் பார்த்து அப்புறம் அந்த திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள போய் அதுல இருந்து படிப்படியா பல தலங்களுக்கு எல்லாம் போய் அதுக்கப்புறம் பறவையார் கூட கல்யாணம் பண்ணி வச்சு அதுல இருந்து கொஞ்ச நாட்கள்ல சங்கிலியாரோட கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் அந்த சத்தியத்தை மீறி அதுவும் திருவிழாவின் பொருட்டு தான், பறவையார பார்க்கணுங்கிறதுக்கு இல்ல, திருவாரூர் திருவிழாவில பங்கெடுக்கணுங்கிறதுக்காக அங்க அடியார்களை எல்லாம் வணங்கி அவங்களுக்கு எல்லாம் மகேஸ்வர பூஜை எல்லாம் நடக்கும், அதன் பொருட்டு அந்த பறவையாருக்கு கொடுக்கணும்னா எல்லாம் பொருள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருவிழாக்காகவும் அவர் வரணும்னு நினைக்கும் பொழுது ஊர் எல்கையை விட்டு வெளியே வரும்போது இவ்வளவு அணுக்கமா கைலாயத்துல இருந்தாலும் அந்த சத்தியத்தை மீறினதுனால அவருடைய இரண்டு கண் பார்வையும் போய் அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போய் நீர் உளியிறோன்னு கேட்டு அவர் வெண்பாக்கத்துல ஊன்றுகோலை கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் அங்கே இருந்து காஞ்சிபுரம் கச்சி ஏகாம்பம் போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் இடக்கண் பார்வை கிடைத்து அதன் பின்பு ஆரூர் வந்து அதன் பின்பு அலக்கண் பார்வை கிடைச்சு இதுக்கு உடையில சேரமான் பெருமாள் நாயனார் கூட சேர நாட்டுக்கு போய் அங்க திருவஞ்சை களத்தை தரிசனம் பண்ணி இப்படியாக இதெல்லாமே இந்த 2 வருடங்களுக்குள்ள எவ்வளவு நடந்திருக்கு. இப்ப இவர் யார் கூடயும் தொடர்ந்து இருந்து இந்த முதலை உண்ட பாலனை மீட்டு கொடுக்கறது, அது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட இவர் தொடர்ச்சியா உட்கார்ந்து கொடுத்தனம் பண்ண மாதிரியே இதுல காட்டவே இல்லை. 2 வருடங்கள் தான் திருமணம், அதுல எவ்வளவு நாள் சொற்ப நாள் கூட மனைவிமார் கூட அவங்க தங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க பூலோகத்துக்கு வந்தது நம்மை போன்ற சாமானியமான ஒரு வாழ்க்கைக்காக அல்ல இல்லையா. அவங்க வந்து நம்மை போல பாக்குறதுக்கு தோற்றத்துல இருந்தாலும் அந்த அவதார நோக்கம் வந்து திருத்தொண்ட தொகை தருவதற்கு அது தந்து

0: முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமி அவங்க ரெண்டு பேரையும் அவர் அங்க சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அழகாக ஆடி சுவாதி என்று சேர்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதுபோல மிக அழகாக மற்றும் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார், ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துள்ளே நின்ற உன்பொருள், சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திரு ஒற்றியூர் புக்கு, சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்தோல் தடமுலை, ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூர் ஐயன் அருளகே என்று சொல்லுகின்றார். அதாவது என் உள்ளத்துக்குள்ள நிலை பெற்று இருக்கக்கூடிய பொருளை நான் ஓர்ந்தனன்ங்கிறது ஆராய்ந்து அறிதல், நான் அதனால அழகா அறிந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் வந்து வெளியவே பாக்குறத விட அதிகமா உள்ளத்துக்குள்ளதான், ஏன்னா அவர் யோக நெறியில இருந்தனால அதை சொல்றாரு, என் உள்ளத்துக்குள்ள நிக்கக்கூடிய உன் பொருளை நான் ஆராய்ந்து அறிந்தேன், அதனால கிடைச்ச அந்த அறிவின் வழியாக சென்று நான் அதனை தலைப்பட்டேன். அடுத்து என்ன செஞ்சேன், திரு ஒற்றியூர் புகுந்து சங்கிலி என்பாளது, அதாவது அந்த அம்மையாரை பொருந்தியதை சொல்லுகின்றார், திருமணம் செய்து கொண்டு அதை சொல்லுகின்றார். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பார்த்தோம், இறைபணி நிற்பவர்கள் இது போன்ற சாமானியமான ஒரு இல்வாழ்க்கையில் இருந்தாலும் அது அவர்களுக்கு எந்த தாக்கத்தையும் தராது என்று. அதனால மிக அழகாக அவர் வந்து, நான் சங்கிலியோடு இருந்தேன், ஆக இந்த இரு வகை இன்பத்தையும் நான் நுகர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். சங்கிலியை திருமணம் செய்து கொண்டு நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், அதே சமயம் சிவபெருமானை என் உள்ளத்துக்குள்ளே வைத்து நான் ஆராதனை செய்தேன் என்று மிக அழகாக நமக்கு இதுல எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆக இதனால் அந்த இறைபணி நிற்பவர்களுடைய நிலை வந்து இதுல தெளிவாக உணர்த்தப்பட்டது. ரெண்டு, உள்ளத்துக்குள்ளே ஒன்பொருளை ஓர்ந்ததும் அந்த சங்கிலியோட மென்தோல் ஆர்ந்ததும் ஐயன் அருள், சிவபெருமானுடைய அருள் என்பதை அந்த உணரணும். அதுக்கு ஒரு உள்ள தெளிவு இருக்கணும், மெய் உணர்வும் இருக்கணும், அப்படிப்பட்டவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் சேக்கிழார் பெருமானும் இந்த கருத்தை மிக அழகாக தென்னாவலூர் மன்னன் தேவர் பிரான் திருவருளால் மின்னாரும் கொடி மருங்குள் பறவை என்னும் மெல்லியல் தன் பொன்னாரும் முலை உங்கள் உணர்குவடு சார்வாக பன்னாளும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார் அப்படின்ட்டு. அவர் வந்து சங்கிலியார மணந்தார், ஆனா யோக நிலையில நிக்கிறார் அப்படின்னு அவர் அழகாக அதுல எடுத்து சொல்றார். பின்னால வந்த அதாவது என்ன சொல்றது, திருமுறை காலத்துக்கு அப்புறம் சித்தாந்தம் வருது இல்லையா, அப்போ திரு உந்தியார் என்ற நூல் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளியது, பெற்ற சித்தின்பமே பேரின்பமாம் அங்கே முற்றவரும் பரிசு உந்திபர முளையாது பந்தம் என்று உந்திபர, அதனால பந்தம்லாம் வராது, அவங்களுக்கு பேரின்பம் தான் கிடைக்கும் என்று மிக அழகாக விளக்குகின்றது. ஆக பறவை சங்கிலி ரெண்டு பேருடைய திருமணங்கள் அத அந்த பண்டை விதிப்படி அவருக்கு கூட்டி வச்சிருக்கு. அது திருவருள் கூட்ட கூடியிருக்க தவிர இவரா ரெண்டு பேரையும் விரும்பல, அதாவது இவங்களுக்கு பெற்றோர் பார்த்தது சடங்கு வி சிவாச்சாரியரோட பொண்ணு, அது நடக்கல, தடுக்கப்பட்டதற்கு காரணம் இறைவன் மானுடமாய் மையல் மயக்கும் போது தடுத்தாட்கொள்ள வருவேன் என்று சொல்லி தடுத்தது. ஆனா இது வந்து இந்த ரெண்டு பெண்களோட தான் கூட்டணும், அனந்திதி கமலினி கூட தான் கூட்டணும், அதனால அவர் வந்து இங்க வந்து அவங்க ரெண்டு பேரோடையும் கூட்டி வைக்கிறார். அது இறைவன் தான் கூட்டி வைத்திருக்கின்றார். நம்மை போன்ற உலகியல் நெறியிலிருந்து மனித உணர்வுக்கு உட்பட பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், இவர் அவங்களை பார்த்தாங்க விரும்பினாங்க, அப்புறம் திருமணம் நடந்தது, அப்புறம் திருமணத்துக்கு தடை இருந்து, அப்புறம் சுவாமிகிட்ட கேட்டு சத்தியம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் பிரிஞ்சாங்க, அப்புறம் வந்து இவர் தான் தூது போனார், இதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்மை போல நாம நினைச்சிடவே கூடாது. சரி, அது மாதிரி அவரு அவருடைய மனப்பருவத்துல 16 ஆண்டு அகவை, அந்த காலத்துல அவரு வீடு வேறு அடைஞ்சது 18வது வயசு, இந்த 2 ஆண்டுகள்ல பல தலங்களுக்கு போயிருக்காரு. அது அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பெரிய புராணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு தலங்களுக்கு அவர் சென்று இறைவன் எழுந்தருளிக்க இடங்கள் தோறும் சென்று வழிபட்டார் என்று. அப்படி அவர் வழிபட்ட பல பாடல் பெற்ற தலங்களை நாம இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆக சேர சோழ பாண்டிய தொண்டை நாட்டு தலங்களை அவர் சென்று வழிபட்டுள்ளார். கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய திரு அஞ்சை களத்துக்கு 2 முறை சென்றிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சில தலங்கள்ல பல நாள் தங்கி சில இடத்துல தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறாரு, சில இடத்துல பல நாள் தங்கியும் இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் வரலாறு நமக்கு சொல்லுது. அப்ப இந்த வரலாற்று நோக்கோட அவரோட உள்ள கிடக்கிய ஒருங்கே வைத்து பார்த்தா அவர் எவ்வளவு காலம் தன்னோட மனைவிமார் கூட வாழ்ந்திருப்பாரு, அப்படின்ட்டு. அப்ப இது வந்து யோக நெறிக்குடைய வாழ்வுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்தார்கள் என்பது வெள்ளிடை தெளிமலையாக நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இதுதான் அவர் எப்படி யோக நெறிக்கு நமக்கு ஆற்றுப்படுத்தி நமக்கு எல்லாம் காட்டினாரு அப்படின்னு பார்த்தோம். அப்படி யோக நெறியில இருக்கிறதுக்கு ஒரு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, பாடுவன் பாடுவன் பார்ப்பதி தன்னடி பற்றினான், தேடுவன் தேடுவன் திண்ணன பற்றி செறிதர, ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளை, கூடுவன் கூடுவன் குற்றமதற்று என் குறிப்புடே என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த உலகிற்கே தலைவனா இருக்கக்கூடிய ஆமாத்தூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய என்னோட இறைவனை அவருடைய திருவடியை கருதி நான் பாடிக்கொண்டே இருப்பேன். பாடணும், பாடிக்கிட்டே இருக்கணும். அவர் நமக்கு பதிகம் தந்ததோட மட்டுமல்லாம அவரும் பாடியிருக்காரு, பாடணுங்கிறத நமக்கு வலியுறுத்தி பல இடத்துல சொல்லியிருக்காரு. வாசிக்கிறது வேற பாடுறது வேற, கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்றாரு. பண்ணோட பாடணும். அதனால அப்படி நம்ம ஓதணும் இல்லையா, ஓதுறது நமக்கு இந்த முற்றோதுதல், அடுத்து வந்து ரத்திய தேவாரத்திரட்டு முற்றோதுதல், திருவாசகம் முற்றோதுதல் இதெல்லாம் படிக்கிறோம். ஆனா பாடுதல் அப்படிங்கறது பண்ணோட பாடணும். அப்படி எனக்கு தெரியாத பண்ணோடு பாடுவதற்கு நாம ஒண்ணு வருந்த வேண்டாம் தான். சைவன்.ஓஆர்ஜி அன்பர்கள் அந்த பொறுப்பாளர்கள் நமக்கு மிக அழகாக தினந்தோறும் ஓதுவா மூர்த்திகளை கொண்டு எல்லா திருமுறைகளையும் வரிசையா பாட வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நமக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நம்ம அதையெல்லாம் கேட்டு கேட்டு வீட்டில் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு இதை போட்டு போட்டு கேட்டு பயிற்சி பண்ணினாலே நமக்கு அழகா போதும் அது. அப்போ அவரை நான் பாடுவேன், அப்புறம் என்ன செய்வேன், பற்றணும் இல்லையா, அவருடைய திருவடியை பற்றி உறுதியாக இல்லையா அனைத்தற்கு தேடுவேன் இல்லையா. நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அவரை போய், தின்னு அவரை போய் நான் அணைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக நான் தேடுவேன், தேடிக்கிட்டு என் கருத்தின் வண்ணம் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கிய பின் நான் அவரை கூடுவன் என்று மிக அழகாக, கூடுனா அந்த கழிப்புல நான் ஆடுவன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். பார்பதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பாருக்கு பதி, பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடாது, பாருக்கு பதி. உலகத்துக்கே அவர் தான் தலைவன். அதனால அந்த பதியை நாடுவதுதான் பசுக்களாகிய நம்முடைய கடமை என்பதை எப்படி நாடுவது சரியா, எந்த ஒரு ஆரவாரமும் வேண்டாம். இந்த திருமுறைகளை எடுத்து பண்ணோட அமெரிக்க நாம பாடுறது நமக்கும் சுவாமிக்கும் தெரிஞ்சா போதும். நமக்கு எந்த பேரும் புகழும் வேண்டாம், எந்த பணம் முடிப்பும் வேண்டாம், நமக்கு அவர் போதும். அவரே சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன். அதை மனதில் கருத்தில் கொண்டு நாம் பாடினால் போதும் என்பதை மனதில் கொண்டு நாம் அவரை வழிபட்டோம் என்றால் நமக்கு மிக்க நன்மை கிடைக்கும் என்பதை அவர் இந்த பதிகத்துல அவர் சொல்லியிருக்க எல்லா கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா நம்மை நல்ல சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு பாடல்களாதான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து அதோட நிறைவு பாட்டுல சொல்றாரு, ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை. நல்ல யோசிக்கணும், மெய்யனை இறைவன் மெய்ப்பொருள். அடுத்து மெய்யர்க்கு மெய்ப்பொருளான விமலனை, மெய்யர்க்கு மெய்யனா இருப்பாரு, ஏன்னா அவரோட தன்மை மெய்த்தன்மை தான். இவங்க உணர்ந்து கொள்ள முடியலன்னா அது இவர்களுடைய பிழை. அந்த மெய்யர்க்கு மெய்ப்பொருளான விமலனை, மையனை மையனி கண்டனை, வன் தொண்டன் ஊரன் சொல் பொய்யன்றும் இன்றி, எந்த பொய்யும் இல்லாம புலம்புவார் பொற்களல் சேர்வரே. இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்றால் பண்ணோட பாடணும், துன்பம் நீங்கும்படியா என்ன செய்யணும், சிக்கன் அவரை பிடிக்கணும், அவரை வெளியே விட்டுறக்கூடாது, பிடிச்சு உள்ள வச்சுக்கணும். அவரை வெளியே போற மாதிரி தெரிஞ்சா தாக பூஜையில சொன்ன மாதிரி பிடிச்சு உள்ள வச்சுக்கிடணும். ஆக தூய்மையான உள்ளமுடையவர்களுடைய அனுபவ பொருளா இருப்பாரு சுவாமி. ஏன்னா சுவாமி தூய்மையானவர், புனிதன் நின்மலன் விமலன் அமலன் இல்லையா, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்படிப்பட்ட அவரை மனதிலே எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த தூய்மையான உள்ளம் உடையவர்களுடைய அனுபவ பொருளா அவரும் இருப்பாரு. அவர் வந்து நமக்கு மேகம் போன்ற, அதாவது மை போன்ற கண்டம் உடையவர். அவரை நான் பாடின பாடல்களை யாரு கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாம, சிறிதும் வஞ்சனை இல்லாம இந்த பாடல்களை பாடுகின்றார்களோ அவங்க அவருடைய சிவபெருமானுடைய பொன் போன்ற திருவடிகளை அடைவார்கள் என்று மிக அழகாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப யோக நெறிங்கிறது சாமானியமான ஒரு நெறி கிடையாது. சரியை நெறிங்கிறது புறத்தை மட்டும் செய்வது, கிரியை நெறிங்கிறது அகத்தையும் புறத்தையும் செய்வது, யோக நெறிங்கிறது அகத்தே நின்று வழிபடுவது. அகத்தே இருக்க இறைவனை வழிபடுவதற்கு எவ்வளவு ஒன்றுதல் இருந்தால் அவரை வழிபட முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இவர் அவரை வழிபட்டு அதை நமக்கும் வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை நாம் எப்போதும் மனதிலே மறக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது ஞான நூல்ல சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன், ஆதலால் சார்ந்தாரை காத்தும் சலமிலனாய் சார்ந்தடியார் தான் தானாய் செய்து பிறர் தங்கள் வினைதான் கெடுத்தல் ஆய்ந்தார் முன் செய்வினையும் ஆங்கு என்று சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா. அதற்கு ஏற்றாற் போல இறைவன் வந்து யாரெல்லாம் தன்னை சரணடைகின்றார்களோ அவர்களை காப்பது அவருடைய அறம், அது பேரறம். சாமானியமான அறம் கிடையாது, பேரறம். இந்த பேரறத்தை இறைவன் எப்போதும் செய்து கொண்டே இருக்கின்றார். அதற்கு ஒரு சிறந்த சான்றுதான் மார்க்கண்டேயருடைய வரலாறு. வருங்காலன் உயிரை மடிய திரு மெல்விரலால் பெரும்பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே என்று நமக்கு அவர் ஒரு இடத்திலே பாடி காட்டியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்ப நம்மை காப்பது ஒன்றுதான் இறைவனுடைய தலையாய அறச்செயலாக இருக்கிறது, பேரறமாக இருக்கிறது என்பதை நாம் எப்போதும் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு தாயும் தந்தையும் பல்லுயிருக்கு தாமே ஆகிய தலைவனார்னு சொன்னது போல அவர்தான் நமது உயிருக்கு தாயும் தந்தையாக இருப்பவர். அவர் நம்முடைய பக்குவம் கருதி நாம் எந்த நெறியில் செல்ல வேண்டும் என்று நம்மை ஆற்றுப்படுத்துபவர். அவர் ஆற்றுப்படுத்திய அந்த நெறியில் நின்று நாம் அவரை வழிபட வேண்டும். அதற்கு நாம் முதலில் சிறந்த இடத்தில் பிறக்க வேண்டும். நரற்பயில் சித்தியார் சொல்லுது, நரற்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும். தரைதனில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்களுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணோடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து மற்றொரு பாடல்ல அதான் அதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அவர் சொல்றாரு, தவம் செய் ஜாதி இவர் ஆதி செய்வரா அவதரிச்சிருக்கிறார். அதனால நான் இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து அவரை வழிபடக்கூடிய நிலையில நம்ம பிறந்தாதான் நிச்சயமாக அவரை வழிபடுவோம். அதுக்கு அது தேவைதான், மரபுங்கிறது தேவைதான். சரி, மற்றபடி நமக்கு இந்த ஜாதி அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் நமக்கு தேவையில்லை என்றாலும் வழிபாட்டுல அவரே சொல்லிட்டார் பாருங்க, சித்தியார்ல தவம் செய் ஜாதின்னு சொல்லிட்டாரு. அடுத்து வாழ்வெனும் மையல் விட்டு அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் இறைவனை நாம் மறந்து விடுவோம். வறுமையா சிறுமை தப்பி அடுத்த வேளைக்கு உணவு இல்லைனாலும் இறைவனை நினைப்பதே கிடையாது. முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க, அப்புறம் நான் இறைவனை பத்தி நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. தாழ்வெனும் தன்மையோடு எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே அந்த வறுமையும் இல்லை மையலும் இல்லை, நடுத்தரமா நம்ம வாழ்க்கை இருக்கு. இப்ப இறைவனை வழிபடலாங்கும் போது என்ன இருக்கணும்? கண்டிப்பா தாழ்வெனும் தன்மை இருக்கணும். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு அகந்தை வருகிறது, அந்த செருக்கு எக்காரணம் கொண்டு வரக்கூடாது. அந்த தன்முனைப்பு வர வர நிச்சயமாக அது சிவபுண்ணியமாக நம் செயல்கள் சேராதுங்கிறத மனசுல நம்ம தான் வலியுறுத்தணும். நம்ம மனசுக்கு அது அறியாமல் செய்கிறது ஆணவத்தால, அதுக்கு நாம தான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. என்னதான் பூமியில பிறந்துட்டாலும் இந்த சைவ நெறியில நிற்பது என்பது மிக மிக அரிது. ஏன்னா நம்ம இன்னைக்கும் கண்கூடா பாக்குறோம், பழங்காலத்துலதான் இவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகள் தான் இருந்தது. இப்ப புதுசு புதுசா நிறைய வழிபாடுகள் வந்துட்டுது. அதனால இந்த சைவ வழிபாட்டை விட்டுட்டு புது புது வழிபாட்டுக்கு பின்னாடி போடு. நேத்து தான் நம்ம பார்த்தோம், படிக்க வேண்டிய நூல்களை விட்டு மற்ற நூல்களை படிக்க கூடாதுன்னு அவர் சொன்னதை நேத்து பார்த்தோம். அது மாதிரி அந்த கும்பிட வேண்டியவர் நமக்கு, தியானிக்க வேண்டியவர் வழிபடக்கூடியவர் சிவபெருமான் தான். அவரை விட்டுட்டு தனுசு தனுசும் யாராவது சொல்றாங்கன்னு புதுசு புதுசா யார் பின்னாலே நம்ம போக வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. ஆக சைவமாம் சமயம் சாரும் உள்பரல் அரிது சால உயர் சிவ ஞானத்தாலே போலில மதி. அதான் நல்ல சிவஞானம் இருக்கணும், ஞானம் இருந்தால்தான் போலில மதியினானே போற்றுவார் அருள் பெற்றார். யாருக்கு அருள் கிடைக்கும்னா அவரை யார் வணங்குகின்றார்களோ போற்றுகின்றார்களோ அவங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்ப அருள் பெறணும்னா முதல்ல நல்ல அவரை வழிபடக்கூடிய இடத்துல பிறந்திருக்கணும். பிறந்தாலும் இதை விட்டு வெளியே போகாம இங்க நிக்கணும். ஞான நூல்கள்ல சொன்னபடி நம்ம வழிபாடு செய்யணும். செய்தால் நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு கிடைத்தால் நம்முடைய ஆணவம் வலிமை தேஞ்சு போயிடும். அப்புறம் வல்வினையா மெல்வினையா மாறிடும். மாயின்னு ஒண்ணு நமக்கு துன்பமே தராது, அது மயக்கம்லாம் தராம நம்மள நல்ல முக்திக்கு கூட்டிட்டு போயிடும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். நாம் ஞானவசப்படும் போது, ஞானத்தின் வழிபடுகின்ற போது நம்மகிட்ட ஞான உணர்வு இருக்கும். நம்ம ஊனவசப்பட்டு ஊனத்தின் வழிபடும் பொழுது நம்மகிட்ட ஊன உணர்வு தான் இருக்கும். ஆனா நம்மகிட்ட எந்த உணர்வு இருக்குங்கிறது, அந்த ஊன உணர்வு குறையணும், ஞான உணர்வு வரணும். அதைத்தான் நமக்கு ஞான நூல்கள் திருப்பி திருப்பி நமக்கு எடுத்து சொல்லி கொண்டே இருக்கின்றது. நேத்தே நான் சொன்ன மாதிரி, சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பாவண்ணம் கைமாவின் உரிவை போத்து உமை வெறுவ கண்டானை கருப்பரியலூர் கொய்மாவின் மலர்ச்சோலை குயில் பாட மயிலாடும் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவர். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையில் வைத்துகந்து திறம்பாவண்ணம், எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம அந்த நெறிய விட்டு நீங்காம அவரை மனதில் வைத்து நாம் சிந்தை செய்தோம் என்றால் அவர் நமக்கு இனியவாறு அருள் செய்வார் என்பது, நமக்கு காட்சி தருவார், காட்சி தந்து அருளும் செய்வார் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு இல்லை என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் செய்யக்கூடியது, நிறைய தவறுகளே செய்வோம், செஞ்சாலும் அதெல்லாம் அவர் வந்து பொறுத்துக்கிறாரு சுவாமி அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகின்றார். அந்த இறைவனை போல சாரூபம் பெற்றவர் இவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இவருடைய தோற்றத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அழகா ஒரு பொற்பிரம்பு தலையணி கலவை சாந்து இதெல்லாம் வச்சிருப்பாரு, மிக அழகான ஒரு தோற்றம். இந்த இதை சேக்கிழார் பெருமான் வந்து நமக்கு ரெண்டு பாடல்கள்ல படம் பிடித்து காட்டியிருப்பாரு. அந்தர தமரர் போற்றும் அணிகளர் ஆடை சாத்தி சந்தன தளரு தோய்ந்த குங்கும கலவை சாத்தி சுந்தர சுழியம் சாத்தி சுடர்மணி கலன்கள் சாத்தி இந்திர திருவின் மேலாம் எழில் மிக விளங்கி தோன்ற என்ற பாடலும், கையினில் புனை பொற்கோலும் காதினில் இலங்கு தோடும் மெய்யினில் துவளும் நூலும் நெற்றியில் விளங்கு நீரும் ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற சைவ மெய்த்திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார் என்று நமக்கு இவரை செக்கிழார் பெருமான் இவருடைய கோலத்தை நமக்கு அப்படியே அந்த சாரூபத்தை நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். இப்படிப்பட்ட பொலிவோடு அவர் இருந்தது திரு நாகைக்கோணம் திருப்பதிகத்துல அவர் வேண்டும் பொழுது, சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்து உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே என்ற திரு நாகை கோரணத்திலையும் சொல்லியிருக்காரு, இந்த நொடித்தான் மலை பதிகத்திலையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அவர் வந்து யோக நெறியில நிற்கிறார், இவர் சிறந்து நின்றதால்தான் யோக நெறியில் தலை நின்ற பெருமிழலை குறும்பர் இவரை குருவாக கொண்டார். ஆக நாம இப்போ சரியை நிலையில நின்றுக்கலாம், ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க முதலாவதாக சரியைக்குள்ள வந்துருங்க. அப்ப ஒருவேளை சரியையில இருந்தவங்க அடுத்து கிரியைக்கு வரலாம், ஏன்னா சிவராத்திரி வருகிறது, தீட்சை கொடுப்பாங்க, அடுத்து கிரியில நிக்கிறவங்க அடுத்து யோக நெறிக்கு செல்லலாம். அப்படி சென்றோம் என்றால் நமக்கு செல்வதற்கு நமக்கு வழிகாட்டுபவர், அந்த நெறியில நாம் எப்படி ஒழுக வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவர் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பெருமிழலை குறும்பருக்கு இவர் குருவாக இருக்கின்றார். அவர் அந்த யோக நிலையிலே நாளை ஆடி சுவாதி என்று இவர் அங்கே கையிலே வரப்போவதை அறிந்து குரு இல்லாத உலகத்திலே இருக்க வேண்டாம் என முடிவு செய்து அவருக்கு முன்பாகவே அதற்கு முந்தைய நாளே சென்று கைலாயத்தில் அவருக்காக காத்திருந்தார் என்பது அவருடைய வரலாறு நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆக நமக்கு யோக நெறிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த குருவாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு அது கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவருடைய பாடல்களை நாம் பாடிக்கொண்டு அந்த வகையிலேயே நாம் வழிபாடும் செய்து கொண்டே வந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான இடர்பாடும் வாழ்வில் இருக்காது என்பதை சொல்லி, போதும் ஐந்தெழுத்தும் வாழி உலகம் வாழி உலகெல்லாம் பூதியுற்ற சைவம் வாழி போதம் வாழி பொடியும் வான் சோதி உற்று அருக்கர் வாழி சுரபம் வாழி சுரபியான் பாத பங்கயங்கள் வாழி பக்தருள்ளம் வாழியே என்ற வாழ்த்து பாடலை கூறி மிக அருமையான முறையிலே நம்மை இதுகாரும், அதாவது இன்றைய சூழல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமியை சிந்திக்கும்படியாக ஒரு அமைப்பு நமக்கு இப்ப ஒரு ஒரு மணி நேரமா நம்ம சிந்திச்சிருக்கோம். அதுலயும் அநாதி சைவராகிய சிவபெருமானை பற்றி ஆதி சைவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறிய கருத்துக்களை புறவச்சு அதை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதற்கு நிச்சயமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவர்களும் சிவபெருமானுடைய திருவுருளும் தான் நமக்கு துணை நின்று இருக்கிறது என்பதால் அந்த திருவுருளுக்கும் குருவுருளுக்கும் நான் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்று சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஞான நூல்கள் 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், 18 புராணங்கள், அடுத்து பண்டார சாத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் நாமும் ஓத வேண்டும், மற்றவர்களை ஓத வைக்க வேண்டும். அவற்றின் பொருளை நாம் கேட்க வேண்டும், மற்றவர்களை கேட்க வைக்க வேண்டும். அதுபோல இந்த ஓதியது ஓத வைத்தது கேட்டது கேட்க வைத்ததன் மூலமாக ஈனமிலா பொருளாகிய ஞானமே வடிவாகிய சிவபெருமானை சிந்திக்கின்றோம். இது அதுக்கு உகந்த ஒரு ஞான பூஜை. இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல பல பணிகளுக்கு இடையே இந்த ஞான செய்திகளை கேட்க வேண்டும் என்ற அவ்வாவினால் இதை அருமையான முறையிலே கண்டும் நீங்கள் கண்டதற்கு சான்றாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தும் அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பரமன் காண்க பழையோன் காண்க, பரமன் காண்க பழையோன் காண்க. செவ்வருமன் பரமன் என்று அவனுக்கு பெயர், பரமன் என்று பெயர். பரமன் என்றால் மிக உயர்ந்தோன், பரன் என்றால் உயர்ந்தோன், பரன் என்றால் உயர்ந்தோன், பரம்பூர்னு சொல்லுவார்கள் அல்லவா, பரன் என்றால் உயர்ந்தோன். அந்த பரன் என்பதான் பரமன் வரும், பரமன் என்பதான் பரமசிவம்னு வரும். அதனால இப்படி பரமன் என்று சொன்னால் மிக உயர்ந்தோன், அவனுக்கு மேல உயர்ந்தோர்கள் இல்லை. பரமன் காண்க பழையோன் காண்க, பழையோன் என்று சொன்னால் அவனுக்கு முன்ன யாரு இல்லாமையினாலே அவன் பழையோன், யாரு இல்லாமையினாலே மிக பழைய. முன்னை பழம்பூருக்கும் முன்னை பழம்பூர்ல எது எது பழமையா இருக்கிறதோ அவற்றிற்கெல்லாம் பழமையாக இருப்போம். மிக பழையவன், மிக பழையவன், மிக மூதக்காருக்கு மூதக்கவன். பழையோன் காண்க பிரமன் மால் காண பெரியோன் காண்க. பிரமன் மால் தேவர்களிலே இவங்க ரெண்டு பேரும் தான் மிக உயர்ந்தவர், பரமாவும் விஷ்ணு. மற்ற எல்லா தேவர்களுக்கும், எல்லா தேவர்களும் அவருக்கு கீழதான், பரமா விஷ்ணுக்களுக்கு கீழதான் மற்றைய தேவர்கள் எல்லாருமே. அதனால பரமா, பரமான்னா பெரியவர்னு அர்த்தம், மிக பெரியவர்னு அர்த்தம். மால் என்றாலும் பெரியதுன்னு அர்த்தம், தெரியுமா? மால்னா பெரியது, மால்னா ஆசை, மால்னா அன்பு, மால்னா மயக்கம், இப்படி பல பொருள் உண்டு. மால் என்றால் பெரியது, மால் என்றால் மா பெரியது, புரியுதா? மா என்றால் பெரியது, மகா பெரியவா என்று சொல்லு. மகா என்றாலும் பெரியது, மா என்றாலும் பெரியது, மால் என்றால் பெரியது. அதே போல பரமன் என்றாலும் பெரியவன், பரமன் என்றால் பெரியவன், பரம என்றால் பெரியதுன்னு அர்த்தம். இப்படி பெரியவர்களாகிய பரமாவுக்கும், பெரியவர்களாய பரவிய பெரியவர்களாகிய பரமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பெரியவன் இவன், பரமாவுக்கும் பெரியவன் விஷ்ணுவுக்கும் பெரியவன். அதனால் பரமன் மால் காணா பெரியவன் காண, மிக பெரியவர்களாகிய பரமாவும் விஷ்ணுவும் காண முடியாத பெரியோன் காண்க. அற்புதன் காண், அநேகன் காண். அற்புதன் என்று சொன்னால் அவன் செயல் அத்தனையும் அற்புத செயல், அற்புதம் அதிசய செயல். எல்லா செயல்களுமே அதிசயமாக இருக்கும். சரீரத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு அதிசயம், சரீரத்தை எடுத்துக்கொண்டால் இது அதிசயம். இப்ப மூக்கு துவாரம் தானே, மூக்கு காதும் துவாரம் தானே, ஏன் கேக்குது இல்ல? எது மூக்கு கேட்கப்படாதா? துவாரம் தானே, மூக்குல கேட்கப்படாதா? வாசனையை எது நுகருகிறது? மூக்கு. ஏன் அது துவாராம இருப்பதனால நுகருது? காது துவாரம் இருக்குது, வாசனை நுகரலாம் இல்லவா? நுகரவில்லை. அதனாலே வந்து சரீரத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றும் அதிசய பகுதிகள், ஒவ்வொன்றும் அதிசய பகுதி. அது ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியது இல்லை, அத்தனை வகையா படிச்சிருக்கான். அதுக்கு மேல உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் படித்தான், அவன் செயல்கள் அத்தனையும் அற்புதமாகத்தான் இருக்கும். அவன் செய்யற மாதிரி யாரும் செய்ய முடியாது. அதனால அவனுக்கு அற்புதம்னு, அற்புதம் என்றால் அதிசயம் என்றாலும் வேறொன்றுக்கும் இல்லாத ஒரு அற்புதத்தை உடையவன். அதனால அற்புதன் காண்க, அநேகன் காண்க. அற்புதத்தை இதனின் மற்றுண்டே என்பது கூட திருவு சேர்ப்பான். அநேகன் என்று சொன்னால் ஒருவன் தான் அநேகனாக இருக்கிறான் சிவன். அநேகன்னா எண்ணில்லாதவனாக, எண்ணில்லாதவனாக இருக்கிறான். ஏகன் அநேகன், ஏகன்னா ஒருத்தன், அநேகன்னா எண்ணில்லாதது. எண்ணில்லாதவன் எப்படி என்று கேட்டால் ஒருவன் தான், ஆனா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். அதுதான் ஒரு அதிசயம். உயிர்களோடு இருக்கிறான் அல்லவா, உயிர்களுக்கு எண்ணில்லாதவன், அவனும் எண்ணில்லாதவனாக இருக்கிறான். ஒரே சேரும் 84,000 யோனி வேதம் நிறைசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கின்ற காரணத்தினாலே அவன் எப்படி இருக்கிறான், அநேகனாக இருக்கிறான். அற்புதன் காண்க, அநேகன் காண்க. சொற்பதன் கடந்த தொல்லோன் காண்க, சொல்லாகிய பதத்தை கடந்த பழையோன் காண்க. தொல்லோன் என்றால் பழையோன், சொல்லாகிய பதம். சொல்லாகிய பதம் என்று சொன்னால் சொல்லுக்குள்ளே அடங்க மாட்டான், ஒரு சொல்லை சொல்லி இந்த சொல்லு அவனுக்கு அவனை அடக்குமாயிருந்தால் அடக்காது. அதனால சொல்லை கடந்தவன், மனவாக்கு கடந்தவன், மாற்றம் மனங்களையே நின்ற மறையோன். அதனால சொற்பதம் கடந்த சொல்லாகிய பதத்தை கடந்த சொல்லுவோம். அதனால இந்த சொல்லினாலே அவனை சொல்லிவிட முடியாது, சொல்லிவிட முடியாது. அதனால அந்த சொல்லாகிய பதத்தை கடந்தவன், வாக்கு மனம் கடந்தவன், வாக்கு மனாதீத கோஷரமாய் என்பது சித்தாந்தம். ஆகையினாலே சொல்லாகிய பதத்தை கடந்தவன், சொல்ல கடந்தவன் என்றாலும் அதற்கு மேலே சித்தமும் எல்லா சேச்சி என்கான். வாக்கினாலே வசனிக்க முடியாது, மனத்தாலே என்ன முடியாது. வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய் விட்டு பேசோனாதது, நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது, நேசருக்கு பேரோனாதது என்பது திருப்புகள். அதனாலே வாக்கினாலே சொல்ல முடியாது, வாக்குக்கு எட்டாதவன். அதே போல மனத்துக்கும் எட்டாதவன், சித்தமும் செல்லா சேச்சி என்கான். சித்தத்துக்கு மிக தூரமாக இருப்பவன், சித்தத்தாலே நம்முடைய சித்தத்தாலே அவனை எண்ண முடியாது. மனசுக்கு எட்டாதவன், வாக்குக்கும் எட்டாதவன். மன வாக்கு செயலாலே அறிதற்கு அரிதாய் அருவுருவாயி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே என்பது கந்தர் அலங்காரம். சித்தமும் செல்லா சேச்சி என்கான். மன எவ்வளவோ தூரத்துக்கு போகும், மன எவ்வளவோ தூரத்துக்கு போகும், அமெரிக்காவுக்கு போகும், கனடாவுக்கு போகணும், ஜெர்மனுக்கு போகணும், ரஷ்யாவுக்கு போகும், ஆனா கடவுள்கிட்ட போக முடியாது. சித்தமும் செல்ல கடவுளுக்கும் மனசுக்கும் ரொம்ப தூரம், நம்ம மனசுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம். சித்தமும் செல்ல சேச்சி என்கான். அப்படி இருந்தாலும் அன்பர்கள் செய்கின்ற அன்புக்கு அவன் அகப்படுவான், அந்த அன்புக்கு அவன் வந்து அருள் பண்ணுவான். அந்த அன்பு ஆகிய வலையிலே படுகின்றவன் நடத்தார், பத்தி வலையில் படுவோன். இவ்வளவு தூரமா இருக்கிறவனை பத்தி பேசி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. டக்குன்னு வாக்கு கேட்டாதவன், மனசு கேட்டாதவனா சரி விட்டுருங்க, வாக்கவே முடியாதவன் என்ன விட்டுரு அப்படின்னு நீங்க விட்டுற வேண்டாம்னாரு. அடுத்தாப்புல விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு, மனத்தாலையும் என்ன முடியாது, வாக்கினாலே சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அந்த பொருளை பேசி என்ன பிரயோசனம். போனா கொடுக்கவே மாட்டாருன்னா ஏன் போகணும் அவர்கிட்ட, போனா கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா எதுக்கு போகணும். அப்படி நினைக்காது, கட்டாயம் கொடுப்பாரு போங்க. பத்தி வலையில் படுவோன்கான், அன்பாகிய வலையிலே படுகின்றவன். பத்தி வலையில் படுவோன்கான், பத்தி செய் அடியரை பரம்பரத்து உய்ப்பவனாகையினாலே பத்தி செய்தால் அந்த பத்திக்கு அவன் வந்து அருள் பண்ணுவான். அருள் பண்ணுவான் என்பதைத்தான் பத்தியாகிய வலையிலே படுபவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்ன ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன்னா உங்களுக்கு புரிஞ்சு புரியாம இருக்கும். சிவபெருமான் ஒருவன், ஒருவன்னா அவனை போல இன்னொருத்தன் கிடையாது. அவனை போல இன்னும் ஒருவன் சொன்னா சிவபெருமானுக்கு அந்த பேரு ஒருவன்கிற அந்த வாக்கியம் சிவனுக்கு. தனி பொருள், தனி பொருள், தன்னந்தனி நின்று அதுதான் அறிய இன்னம் ஒருவர் கிசைவிப்பது என்பது கந்தர் அனுபூதி. தன்னந்தனி பொருள், அது மாதிரியான ஒரு பொருள் வேறொன்று இல்லாமையினாலே அவருக்கு ஒருத்தன்னு வேறு, ஒருத்தன்னு வேறு, கண்ணன் தம்பி இல்ல ஒருத்தன், அது ஒரு வகை. அவனை போன்ற தன்மையுடைய பொருள் வேறொருவர் இல்லாமையினாலே ஒருவன் வேறு. ஒருவன் என்னும் ஒருவன், ஒருவன் என்ற சொல்ல அவனுக்கு தான். ஒருவனையே போற்றி உப்பில் அப்பனையே போற்றி என்று கூட பின்னால சொல்லுகிறார். இந்த மாதிரி எல்லாம் கடவுள் தன்மையை கேட்டீங்கன்னா சிவனிடத்துல பக்தி உண்டாகும். சிவனிடத்துல ஆகா சிவன் தாயா உண்மையான கடவுள் என்று அந்த எண்ணம் உண்டாகும், விளங்குதா. ஆகையினாலதான் இந்த தன்மையை இந்த அளவுக்கு சொல்றார். ஒருவன் என்னும் ஒருவன் காணுங்க, ஒருவன்னா சிவன்தான், ஒருவன் என்னும் ஒருவன் காணுங்க, விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. அப்படி ஒருவனாக இருக்கிறான், விரிந்த உலகம் முழுவதும் அவன் வியாபித்திருக்கிறான், விரிந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறான். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்றார் போல எல்லா உலகமும் ஆனாயினியே, எல்லா உலகமும் ஆனாயினியே. அதனாலே பொழில் என்றால் உலகம், விரிந்த உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கிறார். உலகம் முழுவதும் நிறைந்து இல்லாத இடம் இல்லாதபடி, இல்லாத இடம் இல்லாதபடி. இது போல பாலிலே நெய் இருப்பது, பாலிலே நெய் எங்கன இருக்குது எங்கன இல்ல, பாலில நெய் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இல்ல? எல்லா இடத்துலயும் பூவில மனம் எங்கன இருக்குது, எல்லா இடத்துலயும். அதுபோல உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். இந்த தன்மை எல்லாம் நம்மால என்ன முடியுமா? நம்ம எங்கன ஒரு இடத்துலதான் இருப்போம், எவ்வளவு இங்க இருந்தா அங்கே இருக்க மாட்டான், அங்க இருந்தா இங்க இருக்க மாட்டான். எல்லா இடங்களில் நீக்க வர எள்ளிலே எண்ணெய் போல, பூவிலே நாற்றம் போல, பாலிலே நெய் போல, விரையிலே நெருப்பு போல, விரையில் தீயினன் பாலில் வீடு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணிச்சோரியான் என்பது அப்பர் தேவா. அதனாலே விரிபூலில் முழுதாய் விரிந்தோன் காண்க, கும்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே என்பது திருவாசகம். அதனாலே எல்லா உலகமும் ஆராயினியே என்று பாடினார் அப்பர். அதனாலே விரிபூலில் முழுதாய் விரிந்தோன்கான். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், மிக சிறியவனாக அணு

சிறியவனாக இருக்கிறதுல அவன்தான் பெரியவனார். சிறியவனாக இருக்கிறதுல அவன்தான் அனுத்தருந்தன்மை. அவன் மாதிரி சிறியவனாக யாரும் வர முடியாது, அவன் மாதிரி பெரியவனாகவும் வர முடியாது. அனுத்தருந்தன்மை ஐயோ காண்க, இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. இணைப்பு இணைப்பு என்று சொன்னால் இது அதுவும் ரெண்டையும் சேர்த்து இணைப்பது. இணைப்பது என்று சொன்னால் இது மாறியது அது மாறியது ரெண்டு ஒரே மாதிரியாத்தான் இருக்குது அப்படி சொல்றதுக்கு ஒரு கூடும். இவனும் இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க, அதனால அந்த பெருமையிலே இவன் தான் அந்த இன்னொரு பொருளோடு அதனால இவனை சேர்த்து சொல்ல முடியாதபடி இருக்கின்ற அந்த தன்மையிலே இவன் தான் தலைவன். ஈசன் என்றால் தலைவன். இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அறிய ஐயூன் காண்க. அரியது என்று சொல்லுவோம் அல்லவா உலகத்தில், அரியது என்று சொன்னால் கிடைக்காத பொருள், உயர்ந்த பொருள் கிடைச்சதுன்னா என்ன சொல்லுவோம். இப்ப வலம்புரி சங்குன்னு எடுத்துங்களே, அரியது வலம்புரி சங்கு மிக அரியது. ஆயிரம் சங்கு இடம்புரி சங்குக்கு நடுவில் ஒரு வலம்புரி சங்கு இருக்குமா, ஆயிரம் சங்கு இடம்புரி சங்கு இருந்துச்சுன்னா அதுல ஒரு வலம்புரி சங்கு இருக்குமா. அது போல அரியது என்று சொன்னால் இப்ப ரத்தனம் அரியது, ரத்தனம் அரியது, தங்கம் அரியது. தங்கங்கள்லாம் கிடைக்குதானே, எங்கன்னா விட்டாலும் தங்கம் கிடைக்கல, இல்ல கோலாறுல கிடைக்குதா, தங்க சுரங்கத்துல தங்கம் கிடைக்குது. அது போல அரிய பொருளாய் இருக்கிறது உலகத்துல இருக்கின்ற அரிய பொருள்களுக்கெல்லாம் இவன் அரியவன், மிக அரிய பொருளா. அரியதில் அரிய அறியூன்க, இப்படி இருக்கிறானே அவன் நமக்கு என்ன செய்வான் நீங்க நினைக்காதீங்க. எல்லா பொருளையும் அவன் கலந்து இருந்து வளர்த்து கொண்டிருக்கிறான், அறிவிய பொருளும் வளர்ப்பு. இந்த மாதிரி யாருக்குமே சொல்ல தெரியாதுப்பா, அவ்வளவு பெருசா சொல்லி கடைசி என்ன அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, ஐயோ அப்படின்னு நினைச்சு கூடாதீங்க. உங்களோடவும் இருக்கிறேன், மாட்டுக்குள்ள இருக்கிறேன், ஆட்டுக்குள்ள இருக்கிறேன், கரும்புக்குள்ள இருக்கிறேன், நெல்லுக்குள்ள இருக்கிறேன், வெத்தலைக்குள்ள இருக்கிறேன், வாழைக்குள்ள இருக்கிறேன், எல்லா உயிர்களிலும் பயிர்களிலும் கலந்து, உயிர்களிலும் கலந்து பயிர்களிலும் கலந்து எல்லாரையும் வளர்க்கிறார். மருவிய பொருளும் வளரும், அவன் இல்லைன்னா வளராது. நீங்களா வளர்க்கிறீங்க, உரம் போட்டேன் பாருயா பிரமாதம் வந்துருச்சு, இல்ல சாரு உள்ள அவன் இருந்து வளர்க்கிறான். எல்லா பொருளையும் அவன் தான் வளர்க்கிறான். இப்ப நம்ம இவ்வளவு வளர்த்தி வந்து இருக்கிறோம், இல்ல ஆறு வளர்த்தா அம்மாவா அப்பாவா, அவன் தான் வளர்த்து. சில பேர் குட்டையாவே இருக்கிறான், அவன் தான் வளர்க்கிறான். மருவிய பொருள் மருவினா கலந்து, மருவினா கலந்து ஒன்றாக கலந்து எல்லா பொருளையும் வளர்க்கிறவன். மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க, இவ்வளவு கருணையுடைய மருவிய பொருள் இவ்வளவு பெரியவனா இருக்கிற சாமி அவ்வளவு எளிமையாக வந்து இருந்து நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்றான் என்பதை மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க என்கிறாரு. சொல்ல சொல்ல நல்லா இருக்கும். ஆகையினால இப்படிப்பட்ட தன்மையை உடையவன் என்று சொல்லி நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க, நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க. அதையால மிக நுண்ணியோன், நுண்ணியோனா மிக சிறியவன் நுண்ணியோன். ஆனா அவனை எதையாவது கண்டுபிடித்து விடலாம் என்று நீங்க நினைத்தீர்களானால் கண்டுவிட முடியாது. அதான் மனத்துக்கு எட்டாதவன் வாக்கு எட்டாதவன், நூலறிவுக்கு எட்டாதவன். நூல் நூல்களை படிச்சு கண்டுபிடிச்சு விட முடியாது, நூல்களை படிச்சு கண்டுபிடி அந்த கல்வியினாலே அவனை காண முடியாது. நூல் உணர் உணரா நுண்ணியோன்கான். நூல் வந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால் வழிகாட்டி. இப்ப கைகாட்டி இது வந்து திருச்சிராப்பள்ளிக்கு போகிறது என்பது கைகாட்டி. கைகாட்டியே திருச்சிராப்பள்ளியில கூட்டி விட்டுருமா, கைகாட்டியை போல நூல்கள். இப்படி போனீங்கன்னா இந்த வழியில போனீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அடையலாம், இந்த நெறியில நின்றீர்களானால் அவனை அடையலாம். புரியுதா, புரியுதா புரியலையா? இப்படி கைகாட்டி, இப்படி கைகாட்டி ஐயர் மறைக்கு செல்லும் வழி அப்படின்னு கைகாட்டியில் எழுதியிருக்கேன்னு வச்சுக்க, அங்கனே நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா கைகாட்டி உங்களை ஐயர் மலை கூட்டி விட்டுருமா. நீங்க நடந்து போகணும், போனா ஐயர்மலைக்கு போகலாம். அது போல நூல்கள் எப்படி என்றால் வழிகாட்டியாக இருப்பது, கடவுளை அடைய வழிகாட்டிகளாக இருப்பது. அந்த வழியிலே நின்று அந்த நூல் சொன்னபடி நடந்தோமானால் அவனை அடையலாம். தவிர நூலை படித்ததனால மாத்திரம் அது அவனை அடைந்து விட முடியாது. நூல் உணர் உணரா நுண்ணியோன்கான் விளங்குதா? ஆகையினாலே இவ்வளவு அருமையானவன் மிக எளிமையான. அந்த அருமையும் எளிமையும் மாத்தி மாத்தி சொல்லுவார், அருமையும் எளிமையும் மிக அருமை. அரசனா அபாரமான பெருமையுடையவன், அபாரமான ஆற்றலுடையவன், அபாரமான அருளுடையவன். அப்படியே இருந்துட்டான் மக்களுக்கு நன்மை இருக்காது, அவன் கீழே இறங்கி வந்து மக்களுக்கு நன்மை செய்வான் செய்யவன். அது போல பரமேஸ்வரன் எல்லையில்லாத பெருமையுடையவன், எல்லையில்லாத ஐயோ நமக்கு அவனுக்கும் யாவர்க்கும் மேலா அளவிலா சீருடையான். பின்னால வெண்பாள் சொல்றார், யாவர்க்கும் மேலா அளவிலா சீருடையான்.
அப்படிப்பட்ட

0: யாவர்க்கு மேலா அளவிலாச்சுடைய சீருடையான் யாவர்க்கும் கீழா அடியனை ஆட்கொண்டு எவ்வளவு அருமையை சொன்னார். அப்புறம் எளிமே, நான் வந்து எல்லாருக்கும் கீழே மட்டும் நான் தான், எனக்கு கீழே யாருமே இல்லை. யாரு மாணிக்க சொல்றது, எனக்கு கீழே யாருமே இல்லை, என்னை விட மோசமான ஆளு யாருமே இல்லை, அவனை விட உசந்தவங்க இல்லை, அவ்வளவு உசந்தவே என்ன வந்து ஆண்டு கொண்டான். யாவர்க்கு மேலா அளவிலாச்சியுடையான் யாவர்க்கும் கீழே அடியனை ஆட்கொண்டு யாவரும் பெற்றதையா இன்பத்துள் வைத்தாய்க்கன் எம்பெருமான் மற்றதையும் செய்யும் வகை என்பது திருவாசகம். ஆகையினாலே பெரியவர்களே அன்பர்களே, இப்படி கடவுளுடைய அருமை பெருமைகளை நிறைய சொல்லி அவன் நமக்கு செய்த உபகாரத்தையும் சொல்லி அந்த அருமையும் சொல்லி உடனே எளிமையும் சொல்றாருவார். இப்படி சொன்னாரு, அரியதில் அறியோ அறியோன்னு காண்க, இப்படி நீங்க பயந்துராதி, அப்படியே அவன் இல்ல மருவிய பொருள் வளரும். கடவுள் அப்படி இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும். ஆகையினாலே இப்படிப்பட்ட அருமையும் எளிமையும் கலந்து வருவது இந்த திருவண்ட பகுதி. இவற்றை நன்றாக கேட்பது, அதை உணருவது நம்முடைய முக்கியமான கடமை. இந்த மாதிரி திருவாசக உரையெல்லாம் இவ்வளவு எளிமையாகவும் சொல்லவும் இதை அனுபவிக்கும் காலம் கிடைக்காத, இப்படி காலம் கிடைச்சிருக்கு, இது நன்றபடியாக நடக்கணும், அதுக்கு நீங்க நிறைய ஒத்துழைப்பு தர வேணும் என்று சொல்லி கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி வதையே 49 வரி வரையிலும் சொல்லி இருக்குது, 50 இருந்து சொல்லணும்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம், வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
4: திருச்சிற்றம்பலம் பைத்திடும் பொன்னுடன் மாதவம் நோக்கிடில், பைத்திடும் பொன்னுடன் மாதவம் நோக்கிடில், கைச்சிறு கொங்கை கலந்தழு கண்ணீரை தச்சிதுவாக சமைந்த இம்மந்திரம் மந்திரம் இம்மந்திரம்

கலந்திருந்து எங் கருணை பொழியும், எங்கும் கலந்திருந்து எங்கும் கருணை பொழியும், மணந்தெழும் ஓசை ஒளி அதிக

இருதய பங்கயம் கொண்ட இத்தத்துவ நாயகியானவள் பண்டை யௌவாயும் பகையை அறுத்திட இன்றன் மனத்துள் இனிதிருந்தாளே இருந்த இத்தத்து இரு நாளுகையும் பரந்தை பூங்கிழி வாசமழுவாள் கரந்திடுகேடும் பில்லம்பு கொண்டங்கு குறந்தங்கு இருந்தனள் கூச்சுகந்தாளே புகந்தனள் பொன்முடி முத்தாரமாக பரந்த பவளமும் பட்டாடை சாத்தி மறந்தழு தொங்கை மாணிக்க கத்தி.

மாறட்டு இவளுக்கு வாங்கி மாறாரட்டு கொச்சையர் எண்மர்கள் கூடி வருதலா குச்சணி கூச்சணி கொங்கைகள்

புசனையானது. பூசனை சக்திகள் என் வழி ஐவர் சூடவே நேசவள் கண்ணிகள் நாற்பத்தி நேரதாய். பூசனை சக்திகள் என் ஐவர் சூடவே நேசவன் கண்ணிகள் நாற்பத்தி

சிந்த அமுதபயோதரி என்று அங்கு இருந்த அமுதகலையிட

பொற்கொடியாருடை பூசணி செய்திட பொற்கொடியாளுடைய பூசணே செய்திட பொற்கொடியாளுடை பூசணை செய்திட அக்களியாகிய ஆங்காரம் போயிடும் பொற்கொடியாளுடை பூசணை செய்திட பூசணை செய்திட பொற்கொடியாளை பொற்கொடியாளுடை பூசணை செய்திட அக்களியாகிய அங்காரம் போயிடும் அங்காரம் போயிடும் பூசணை செய்திட பொற்கொடியாளுடை பூசணை செய்திட அங்காரம் போயிடும் அக்களியாகிய அங்காரம் போயிடும் மற்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே மற்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே இக்கொடியாகி

பெண்மை அழகாகும், பேதை இவளுக்கு பெண்மை அழகாகும், தாதை இவளுக்கு தானுமா தானுவுமாய் நிற்கும், மாதை அவளுக்கு மண்ணும் திலகமாய், கோதையர் சூழ குவிந்திட காணுமே. பேதை இவளுக்கு பெண்மை அழகா, தாதை இவளுக்கு தானுமழிற்கும், மாதை அவளுக்கு மண்ணும் திலகமாய், மண்ணும் திலகமாய், கோதையர் சூழ குவிந்தி

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: நான்காம் பாடல் முதல் ஏழாம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை. இந்த உலகத்துக்கு ஒரு விதை போன்றவன் அவன் தான். அவன் இல்லாமல் உலகம் இல்லை. எல்லா இந்த உலகம் கலந்திருக்கிறான். உலக தோற்றத்துக்கு அவன் தான் காரணம். அவன் இல்லாவிட்டால் உலகம் இல்லை, உடம்பு இல்லை, வாழ்க்கை இல்லை. காணப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் அனைத்தும் புகலிடத்து எந்தனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. திருமூலருடைய அனுபவத்தை பாருங்க. பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, முதல் இரண்டு வரியில இறைவனுடைய பெருமை சொல்றாங்க. அடுத்த ரெண்டு வரியில திருமூலருடைய அனுபவத்தை சொல்றாங்க. முதல் இரண்டு வரியில் என்ன சொல்றாரு பார்ப்போம். மேல்நிலை இறைவன், கீழ்நிலை உலகம். அப்படி உலகம் எல்லாம் ஒரு காலத்தில் ஒடுங்குகின்ற பொழுது மாயையில் ஒடுங்கும். மாயை என்ற ஒரு பொருளானது சக்தியில் ஒடுங்கும். சக்தியானது சிவத்தில் ஒடுங்கும். சிவம் தனியாக இருப்பார். மீண்டும் சக்தியை கொண்டு உலகத்தை படைப்பார். இதுதான் உலக தோற்றம். அப்படிப்பட்ட இறைவனை எப்படி வழிபடுறாங்க? பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி. இது ஒரு இறைவனை எப்படி பார்க்கணுமா? இரவு பகல் இல்லாமல் ஒரு நிலையில கும்பிடணும். மாணிக்க வாசகருக்கு பகலும் தெரியாதான், இரவும் தெரியாதான். பகல் இரவாவதும் அறியேன். மாணிக்க வாசகர் தானே, திருவாசகர் நிறைய படிக்கிறாங்க. பகல் இரவாவது தெரியாது, இரவு பகலாறது தெரியாது. அப்படி வழிபடணும். எந்த நிலையில? இப்ப நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் பகலாதான் தெரியும், இரவு இரவாதான் தெரியும். ஆனா அவங்க பகல் இரவாவதும் அறியேன். அது திருவாசகம். அது வேற நிலையில பேசணும். இப்போ ஒரு ஞான நிலைக்கு போகும் பொழுது கடந்த நிலையில் அபிராமிப்பட்டர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணியம் கொண்டு வந்தார் இல்லையா? அது சரபோஜி ராஜா வரும்பொழுது என்ன பண்ணார்? என்ன தீதினு கேட்டார். இன்னைக்கு அமாவாசைன்றார், பௌர்ணமின்ட்டார். அன்னைக்கு என்ன தீதி? அமாவாசை. சொன்னாரா இல்லையா? இறைவனை பாடும் இறைவியா பாடும் பொழுது விழிக்கே அருள் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? என்னுடைய காதலில் குழைய கட்டி எரிஞ்சு அதுவே என்னாச்சு? பௌர்ணமியா வந்ததா இல்லையா? இப்போ இரவு எது, பகல் எது, திதி எது, நாள் எது, நேரம் எதுன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க வழிபட்டிருக்காங்க. நாம் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு தெரிஞ்சு வழிபடுறோம். இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்று உடனே தெரிஞ்சு தெரிஞ்சு வழிபடுறோம். நான் ஞானிகள் அதை கடந்து வழிபடுறாங்க. அப்போ நம்ம நிலை, நம்ம எங்கே இருக்கோம் தெரிஞ்சுங்க. நாம் இருக்கிறது எலிமெண்ட்ரி லெவலில் இருக்கோம். திருமந்திரம் முடிகிறதுக்குள்ள பிஹெச்டி தாண்டிடுவோம், பிஹெச்டி தாண்டிடுவோம், டிலீட்டுக்கு போயிடுவோம். கவலைப்பட வேண்டாம். ஏன் இப்படி மாணிக்க வாசகர் வந்து அந்த ஞான நிலையை அடைஞ்சதுனாலதான் நமக்கு திருவாசகம் கிடைச்சது. ஜோதியில கலந்தவர். இந்த சிதம்பரம் தில்லை கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு பக்கத்துல தில்லையாவுடையார் கோயில் இருக்கு. அது தில்லையாவுடையார் கோயிலில் இறைவன் ஜோதியில் கலந்தார். நீங்கள் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் அங்கே திருப்பார் கடல் இருக்கு. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். அப்ப திருப்பாறு கடல் அங்கதான் இருக்கு, சிதம்பரத்துக்கு பக்கத்துல குரு நமச்சிவாயருடைய சமாதி இருக்கு அங்க. இப்படி ஞான நிலையில் இறைவனோடு ஐக்கியமான மாணிக்க வாசகர் எப்படி இறைவனை வணங்கினாரோ, இறைவனோடு கலந்தாரோ, அதுபோல திருமூலர் பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, பகல் இரவு என்ற நிலை இல்லாமல் நம்முடைய ஞான சம்பந்தர் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதில் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாகும். இப்போ தூங்கும் பொழுதும் முழிக்கும், இப்போ எந்த நேரமும் இப்படி ஒரு எந்த நேரமும் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு நிலையில் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன ரிசல்ட்? உடனடி ரிசல்ட் கிடைக்குமா? இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இருள்னா துன்பம், இருள்னா அழுக்கு, இருள்னா பிரச்சனை, இருள்னா கஷ்டம், இருள்னா நோய். நமக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருட்டு பிடிக்குமா? பிடிக்கிறது மட்டும் வெளிச்சம், ஆனால் இருக்கிறது இருட்டு. அம்மா இருட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் தேவை, வெளிச்சம் உங்களுக்கு தேவைன்னு என்ன அர்த்தம்? இருட்டில் இருக்கீங்க தானே அர்த்தம். அப்ப வெளிச்சத்திலே இருந்தீங்கன்னா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, வெளிச்சம்னு கேட்டிருக்க மாட்டீங்க. எங்கேயாவது லைட்டு போடுறோம்ல, யாராவது இருட்டு வேணும்னு யாராவது வந்து சுவிட்சு போடுறது உண்டா? சுவிட்சை போடுப்பா இருட்டு வேணும் அப்படின்னு சொல்றது உண்டா யாராவது? அப்ப சுவிட்சை போட்டா வெளிச்சம் வரும், இப்ப வெளிச்சம் தேவை. அப்ப எங்க இருக்கும்? இருட்டில் இருக்கும், அறியாமையில் இருக்கும். அப்ப அறியாமையை நீக்க வேண்டும். இயலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இறைவனை வணங்கினால் இறை பணியில் நின்றவர்களுக்கு ஏகனாகி, இறை பணி நின்ற அடியார்களுக்கு, அடியார்னா வேற யாரும் இல்லை நீங்க தான் அடியார், அடியார்னா இது தனியாக போக வேண்டாம், கற்பனைலாம் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாருமே அடியார் தான். ஆணவத்தினுடைய இருளாகிய அந்த துன்பம் இருக்காது. அதான் இறை வழிபாடு செய்ய வேண்டும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, எளிமையான பாட்டு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாட்டு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் கவன சடை மூடி தாமரையானே. சாதாரண பாடலாம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இதுல என்ன, இதுல என்ன இருக்கு? ஏதாவது கஷ்டம் இருக்கா? திருமந்தம் ரொம்ப எளிமைங்க, ரொம்ப சிம்பிள். அவனோடு அவனுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து, எல்லா புவனங்களையும் கடந்து, எத்தனை புவனங்கள் இருக்கு? 228 புவனங்கள் இருக்குதான் சொல்லுவோம், 224 224 புவனங்களையும் கடந்து. இப்போ அண்டங்கள் இருக்கு, எல்லா புவனங்களையும் கடந்து நின்ற இறைவன் பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையான். இந்த புவனத்திலே பார்த்தீங்கன்னா சுத்தமாயா புவனம்னு இருக்கு, அஸ்தமாயா புவனம்னு இருக்கு, பிரகிருதி மாயா புவனங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் சொல்லக்கூடிய செய்திகள், இதெல்லாம் போக போக உங்களை விளக்கிடுவேன், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதில் போய் நுழைஞ்சேன்னா பாடம் போயிடும். அந்த அது வருகின்ற பொழுது நான் அதை நிறைய விளக்குவேன். இறைவனுக்கு சடை முடி உண்டு, யாரும் பார்த்தது இல்லையே, பார்த்துருக்கீங்களா யாராவது? எல்லாரும் பார்த்துருங்க, நீங்கள் பார்க்கலையே, எல்லாரும் பார்த்துருக்காங்க. மாணிக்க வாசக கண்ணால் யானும் கண்டேன் காண்கன், மாணிக்க பார்த்துருக்காரா? நீங்க ஏன் பார்க்கல? நாம மாணிக்கவாத நிலைக்கு வரலையா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, நாம எல்லாத்தையும் விட முடியல. நிறையா விட்டாரு, எல்லாம் வேணா வேணான்னாரு, நம்ம எல்லாம் வேணும் வேணுங்கிறோம். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமந்து உரையும் கூத்தாவும் குறைகள் இருக்கு, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுமனேன்னாரு. நம்ம எதையும் விட்ட மாதிரி தெரியல, அதனால இறைவன் வரமாட்டேங்கிறாரு. இறைவன் சடை உடையவன், பிஞ்ஞகன் அப்படின்னு பிறப்பருக்கும் அடையே இருந்தது. சடை வச்சிருப்பாராம். இப்ப இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பழுப்பு நேரத்தில் இவ்வளோ செஞ்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியல, டையாது கலர் அடிச்சுக்கிறாங்க. சிவபெருமான் சடைமுடி எப்படி சூரியனுடைய நிறம் இருக்கிறதோ அதுபோல நிறம் உள்ளதான், பொன்னொளி மின்னும். அப்படி சிவபெருமான பின்னால வந்து அது கற்பனை தான் பண்ண முடியும். அதில் கற்பனை பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா கற்பனை கடந்த ஜோதி அவர் இல்லையா. அப்படி முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தங்க கலர்ல இருக்குமா, பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. தாமரைனா இறைவன் அவரவர்களுடைய உள்ள தாமரையில் வீற்றிருக்கிறான். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, தெரிந்த பாடலையே சொல்லணும் இல்லையா, அப்பதான் புரியும். ஆவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயம், அது வேற, நமக்கு தேவை தாமரை. பொங்கு தாமரை, கவிழ்ந்த தாமரை. கோவிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த தூண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிற்பங்கள் பார்க்கலாம். இந்த சிற்பங்களில் தாமரையை கவுத்து போட்டிருப்பாங்க. நாமெல்லாம் கவிழ்ந்த தாமரையாக இருக்கோம். இறை வழிபாட்டின் மூலமாக அதை நிமிர்த்தி விடணும். நிமிர்த்தி விட்டீங்கன்னா அந்த தாமரை நிமிரும், அதில் இறைவனை அமர வைக்கணும். அது நம்ம சப்ஜெக்ட், அது அதுக்குள்ளே டெக்னிக்கெலாம் யோகம் இருக்கு, ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். தவண சடைமுடி தாமரையானே, இப்படிப்பட்ட இறைவன் யாராலும் எப்பொழுதும் இறைவன் சிவபெருமானோடு கம்பேர் பண்ண முடியும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பாருங்க யாவரும் இல்லை. இப்போ முக்தி கடவுள்னு பேரு சிவபெருமான், அவனை ஒழிய அமரரும் இல்லை. இந்த அமரர்னா யாரு? மரணம் இல்லாதவர்கள் அமரர்கள். ஆனா நம்ம ஊர்தி போடும்போது பார்த்தா அமரர் ஊர்தின்னு போகுது. அமரர்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அமரர்னு தான் பேரு. சீட்ல அமருங்கன்னு என்ன அர்த்தம்? அமரர் இல்ல, அமரர்னா மரணமே இல்லாதவர்களுக்கு அமரர்னு பேரு. இப்ப அமரர் ஊர்தின்னு இறந்தவங்களுக்கு போகுது, தப்பு. எது வேற ஏதோ கான்செப்ட்ல போட்டிருக்கலாம். அவனை ஒழிய அமரரும் இல்லை. அமரர்களுக்கு என்னன்னு கேட்டா உடம்பு ஒளிமயமா இருக்கும். உடம்பெல்லாம் சிவாய நம்ம சிவாய நம்ம சொல்லி உடம்பெல்லாம் கோல்ட் ஆயிடும். உடம்பெல்லாம் கோல்டுன்னா உடம்பு தங்க உடம்பு இல்லை, தங்கம் போல ஜொலிக்கும், ஒளி உடம்பாயிடும். இதெல்லாம் மாயா சரீரம், அழியக்கூடியது. சாப்பிட்டா உப்பும், சாப்பிடலன்னா வடியும். சோத்து பசை போட்டு ஒட்டியிருக்கு உயிரையும் உடம்பையும், சோத்து பசை போட்டு ஒட்டியிருக்கு. அதான் அன்னமய கோசம்னு பேர். ஆனா அமரர்கள் உடம்பு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நினைத்து நினைத்து நினைத்து மாயா சரீரம் இல்லாமல் ஒளி உடம்பாகவே இருக்கும். நம்ம அந்த நிலைக்கு நம்மளால மாற முடியும், அதே கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும். அவன் அன்று செய்யும் அருந்தவம் இல்லை. தவம்ங்கிறது இப்ப சாதாரணமா தவம்னு போட்டிருக்கு, சாதாரண விளக்கம் வேறு, ஆழமான விளக்கம்ங்கிறது வேறு. அரு தவம்னா பொதுவாக வந்து யோகம் சொல்லலாம். தவம்ங்கிறது சடங்கு அல்ல, தவம் என்பது அடங்கு நிலை. சடங்கு வராது. சைவத்தில் பார்த்தோம்னா சரியை கிரியை யோகம் இசைக்கொண்டு தவம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு புரியணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஓராண்டு இராண்டுக்கு அப்புறம் சொல்லுவேன். அவன் இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த யோகமும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை. அவன் அன்று மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை. ஐயா பூனி பெரியாரு, அவன் அன்று மூவரால், பிரம்மா பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இந்த பிரம்மாக்கள் வேற, இந்த விஷ்ணுக்கள் வேற, இந்த ருத்ரர்கள் வேற. இவர்களாம் காரிய கடவுளர்கள். கொஞ்சம் புதுசா இருக்கும் பேசுறது, புதுசா இருக்கும், நீங்க கேள்விப்படாதெல்லாம் இருக்கும். சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், புதிதாக படிப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக சரியா போயிடும். இந்த மூவர் தேவர் இவங்கெல்லாம் ஏன் அவங்களால் ஆக மாட்டேங்குது? மூவராலும் தேவர்களாலும் ஏன் இறைவனை நெருங்கவில்லை அப்படின்னு கேட்டா, அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காமியம், ஒரு பயனை கருதி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிக்கணும். பிரம்மாக்கள், விஷ்ணுக்கள், ருத்ரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, இந்தியா ஆச்சுங்களேன், நிறைய ஸ்டேட் இருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு கலெக்டர், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தாசில்தார் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு பணிகளுக்கு. அதே மாதிரி சில இடங்களில் விஷ்ணுக்கள், பிரம்மாக்கள், அவர்கள்லாம் சிவபெருமானுடைய ஆணையை தாங்கி அவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய, சிவபெருமான அருளை பெற்ற, அதிகாரம் பெற்ற அதிகாரிகள். புரியுதா? ஆனா அவர்களும் வழிபாடு செய்யறாங்க, செய்யல. ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் எதுக்காக? வானவர்கள் வாழ்வதற்கு எதற்காக? தாம் வாழ, ஏதோ ஒரு பதவிக்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, ஒரு மேலில் அடைவதற்காக, காமியம் விருப்பத்திற்காக அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் அடியார்கள் எப்படி பூஜை செய்கிறாங்க? வேடும் வேண்டாம், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். வீடும் வேண்டாம், வீடு பேரே எனக்கு வேணாங்கிறவங்களாம் அடியார்கள். மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே சொல்றாரு இல்லையா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிசிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவை வேண்டுவதே இம்மாநிலத்தின் சொல்லி இறைவனை வழிபட்டால் போதும் என்று பிறவியை கேட்பவர்கள் எல்லாம் அடியார்கள். வழிபாடு செஞ்சா போறோம், எனக்கு எந்த விதமான பயனும் வேண்டாம் நினைக்கிறவங்க எல்லாம் அடியார்கள். இப்ப தேவர்களை விட அடியார்கள் உயர்ந்தவர்களா இல்லையா? ஆனால்தான் அடியார்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான், தேவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான், ஆனால் விளக்கமாக இருக்க மாட்டான். அடியார்களுடைய உள்ளத்தில் விளக்கமாக தெரிகிறான். அதான் தேவர்களை விட அடியார்கள் சிறந்தவர்கள். அந்த அடியார்களுக்காகத்தான் சிவஞான போதத்தில் 12 நூறுபா கொடுத்தார். சிவஞான போதத்தில் 11 நூறுபா முடிஞ்சு போச்சு, முத்தி 12 நூறுபா எதுக்காக கொடுத்தார்? செம்மலர் நோன்றால் சேரலொட்டால் அம்மலம் வழியே அன்பரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மன்னன தொழுமேன்னு அடியாருக்காக ஒரு நூற்பா போட்டார் மெய்கண்டார். 11 திருமுறை மட்டுமில்லாமல் 12 திருமுறை அடியார்களுக்காக 4286 பாடல்கள் பெரிய புராணம் நம்மள்கிட்ட இருக்கு. ஆல அடியார்கள் சிறந்தவர்கள் சைவத்தில். ஆல அடியார் வழிபாடு சிறப்பு. அவன் நன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. தக்கன் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தான், சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கல. அப்போ சிவனை மறந்து செய்த யாகம் தோல்வியில் முடிந்து கிடைச்சது பரிசு ஆட்டுத்தலை இல்லையா. அப்ப நீ எந்த வேலையை செய்தாலும் ஒரு புள்ளியா சொல்லி போடுவோம். இன்னைக்கு ஏன் புள்ளியா சொல்லி போடுறீங்க? பிள்ளையார் சுழி, பிள்ளையாருக்கு ஏது சுழி? யாரு பிள்ளையார பார்த்துருக்கா? பிள்ளையார் தலையை பார்க்கணும், தலையில எத்தனை சுழின்னு பார்க்கணும், சுழி எப்படி இருக்குன்னு யாரு பார்த்தா? அப்பனா பிள்ளையார் சுழின்னு வேற போடுறீங்க. பிள்ளையார் சுழிங்கிறது அப்படி வலதுபுறமாக சுழித்தல். சிவம் சக்தி, சிவமும் சக்தியும் தான் பிள்ளையார் சுழி. நிறைய சொல்லணும். ஆனால் எந்த செயலை செய்தாலும் இறைவனை முன்னிலைப்படுத்தி, இறைவனை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். ஒரு சின்ன சாதாரண வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் அன்று செய்யும் அருந்தவம் இல்லை, அவன் அன்றியும் மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை, அவன் அன்றி ஊர் புகுமாறு அறியேனே. ஊர் புகுதல், ஊர் புகுதல் என்ன? ஒரு வான ஊர் அடைவோம். இங்க இருக்கு வான ஊர். அது சொன்ன ஒண்ணுதான் ஊர்னு ஒண்ணே, வான ஊர்னு ஒண்ணே, உடனே திருவாசகம். இது போறோம் எனக்கு, இதை வச்சு நிறைய பேசுவேன். வான ஊர் அடைதல். சொற்குலகம் வேற, சொற்குலகமே நமக்கு வேண்டாம். ஏன்னா போயிட்டு திரும்பி வந்துடணும். திருப்பி வராத ஊரா இருக்கணும். எந்த ஊர் திருப்பி வராத ஊர்? வான ஊர். ஆரா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே சேரா இயற்கை தரும். வள்ளுவர் திருவள்ளுவர் முக்தியை பற்றி பேசுகிற இடம் அது. பேரா இயற்கை, பேரான இடம் பெயராத, இடம் பெயராத. போய் நுழைஞ்சிட்டா திருப்பி வரக்கூடாது. அதுதான் இறைவன் திருவடி. அதை கலந்துடணும். இந்த உடம்புங்கிறது வரக்கூடாது. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தொல்லை. உடம்பு என்னைக்கு நம்மளை விட்டு நீங்குதோ அன்னைக்கு நம்ம முத்தி. அப்போ முத்தி பேர் அடைய வரைக்கும் உடம்பு உண்டு. பிறந்து பிறந்து பிறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து மாறி மாறி. அப்போது அந்த நிலையை நம்ம அடையணும். அவன் அன்று ஊர் ஊர் புகுதல் ஆன்மாக்கள் லயமாதல். இப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். கோவில் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கோவிலுங்கிறது கர்ப்ப கிரகத்தை குறிக்கும். அந்த கருவறைக்கு மட்டும்தான் கோவில்னு பேர். கேட் இருக்க ஆலயம் அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் குறிக்கும். நந்தி மண்டபம், வாகன மண்டபம், பிரகாரம், இந்த திருக்குளம், இந்த தலவிருட்சம் இருக்கிற இடம் எல்லாமே. அப்போ அந்த அந்த என்ட்ரன் இடத்துக்கு போயிட்டோம். ஆலயம் ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய இடம். அங்கே உட்காரணும். ஒரு ஸ்தல யாத்திரை போனோம்னா ஒரு 2 மணி நேரமாக அந்த கோயிலில் உட்காரணும். நாங்களாம் 6 மணி நேரம் உட்காரக்கூடாது. உண்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே கோயிலுக்கு போயிட்டு உடனே சூடத்தை ஏற்றி விட்டு கருப்பரம் ஏற்றி விட்டு விளக்கு போட்டு உடனே வந்துடுவாங்க. வராத 6 மணி நேரம் உட்காரணும். சும்மா போயிட்டு விசிட்டிங் பார்த்துட்டு வரக்கூடாது.

அமைதியாக இருந்து வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உடல் நோயும் நீங்கும், மனசுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதுதான் ஒரு கோவிலுக்கு போனால் 6 மணி நேரம் உட்காரணும், 5 மணி நேரம் உட்காருங்க. போ சும்மா போயிட்டு வந்துட்டு உடனே பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விருட்சம் உண்டு, எல்லாம் மருத்துவ குணம் உடையவை. மருத்துவத்தோடு தொடர்புடையது தான் கோவில். எல்லாம் போனோம் பார்த்தோம் வரக்கூடாது. அது மாதிரி நிறைய ஆலயம் ஆன்மாக்கள் ஐக்கியம் இடம் சொன்னேன். அந்த ஊர் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி, அதுதான் ஊர். அப்போ திருமூலர் அந்த ஊரை அடைஞ்சிட்டார். இந்த ஊர் அடைஞ்சிட்டார். இறைவனுடைய திருவடியை கண்டு உணர்ந்த ஞானிகளுடைய வாக்கை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கண்டவங்க சொன்னதெல்லாம் இல்லை, கண்டவங்க சொன்னது. இறைவன் திருவடிய கண்டவங்க சொன்னது. ஞானசம்பந்தர் இறைவன் திருவடியை கண்டவர், அப்பர் பெருமான் கண்டவர், சுந்தரர் கண்டவர், அங்கே இருந்தவர், அங்கே இருந்துட்டு அங்கே இருந்த அங்கேயே போனவர். மாணிக்க வாசகர் கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சவர். மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு 2 வரி நடத்துறதுக்கு எனக்கு 1 நாள் வேணும், அவ்வளோ இருக்கு. இங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான் அப்படியே. 2 வரிக்கு 1 நாள் திருமந்திரம் நடத்தும் பொழுதே உங்களுக்கு திருவாசகத்தினுடைய சாரத்தை இங்கே சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தேவாரங்களினுடைய சாரத்தையும் படிக்கிறது திருமந்திரம், ஆனால் பேசுறது எல்லாம் பேசிவிடும். ரெகுலராக வந்தால் எல்லாம் நிறையா கிடைக்கும். தனக்கு ஊமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றிலது. மனசில் இருக்கிற கவலையை வந்து யாராலையும் நீக்க முடியாது இறைவனை தவிர. ஏன் அப்படின்னா இறைவன் ஒருவன் தான் நம்முடைய மனத்தில் இருக்கிறான். மனத்தகத்தான் பாட்டு நிறையா பாடுவான், தேவாரம் தெல்லாம் தெரியும். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். உங்கள் மனசில் யார் இருக்கா? இறைவன். கவலை எங்கே இருக்கு? மனசுக்குள்ளே தான் இருக்கு. அப்போ மனசுக்குள்ளே இருக்கிற கவலையை நீக்கிறது யார்? அவனை தவிர யாராலையும் முடியாது. வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் நம்ம மனசு கவலையுடைய ரீசன், அவனுக்கு தான் தெரியும், வெளியில் சொல்ல முடியாது. யார் யார் என்னென்ன மனக்கவலையை முழுமையாக யார்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்ல முடியுமா? சொன்னால் கேட்பாங்களா? கேட்டால் என்ன ஆகும்? வீக்னஸ், சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். இது யார்கிட்ட சொல்கிறது? வாய் விட்டு சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே தான் சொல்லணும். மனசுக்குள்ளே யார் இருக்கா? இறைவன் இருக்கான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கும் தெரியும், நாமளும் சொல்லணும், தீர்த்து வச்சிருவோம். ஆல மனக்கவலைக்கு சிறந்த மருந்து யாருன்னா இறைவன் ஒருவனே. பாருங்க, முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும் மூத்தவன். இந்த மூவர் மூவருங்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ருத்திரன் பிரம்மா கிருஷ்ணன். ஆனால் ஆனால் சிவபெருமானே 5 தொழில் செய்கின்ற பொழுது பிரம்மாவாக இருந்து படைக்கிறான், விஷ்ணுவாக இருந்து காக்கிறான், ருத்திரனாக இருந்து ஒடுக்குகிறான், மகேஸ்வரனாக இருந்து மறைக்கிறான், சதாசிவனாக இருந்து அருளுகிறான். அந்த மூவர் வேறு. அது சிவபெருமான் 5 தொழிலை செய்கின்ற பொழுது ஏகநாதனே 5 வராக நடிப்பான். அதில் வரக்கூடிய மூவர் வேறு. இப்ப நாம் பேசக்கூடியவர்களெல்லாம் தேவர் வர்க்கத்தைச் சேர்ந்த, அதிகாரத்தை பெற்ற, சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்ற அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். நான் வச்சு பேசணும், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கும் மூத்தவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பாயில் அப்பனுமாய் உள்ள

0: உன்னை ஒப்பாய் என்ற போது அகத்தானே அப்பனுமாய் உள்ளன். அதான் எல்லாருமே என்னன்னா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுது. யாரு? தேவாரமா திருவாசகமா? அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுது. திருவாசகம் நிறைய சொல்லணும் அந்த இடத்துல. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இது தேவாரம். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அருளாளர்கள் எல்லாருமே இறைவனை ஒரு உறவோடு வழிபாட்டு செய்கிறார்கள். ஒரு உறவு முறை. அதுதான் தன்னை அப்பா எனில் பொணுமாய் உள்ளன். காப்பாற்றுபவன் தலைவன் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? பொன்னை ஒப்பா என்ற போதகத்தானே. பொன் நிறைய சொல்லணும். இறைவனை பொண்ணுக்கு சொல்லணும். பொண்ணுன்னா இந்த 916 கேடியம் இல்லை, பொன்னாறு மேனியன மாற்றறியாத பசும் பொன், கலப்படமே இல்லை. இப்படிப்பட்ட பொண்ணு குறையே கிடையாது, கலப்படமே கிடையாது, வேண்டுதலோ வேண்டாமையோ இல்லாதவன். இப்படிப்பட்டவன் அவன் இங்கே இருக்கிறான். போது அகத்தானே. போது, போதுன்னா என்ன? பூ. மலராத பூவார்னா மொக்கு அல்லது மொட்டு. மொட்டுக்கும் பூவுக்கும் நடுவில் மலர்ந்தும் மலராத, எங்கேயோ கேட்ட குரல், மலர்ந்தும் மலராத நிலை, அதுக்கு பேர் போது. போதோடு நீர் சுமந்து, போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின். அப்பர் கொண்டு போறார், அப்பர் கொண்டு போறார், போது கொண்டு போறார். அந்த போது எப்படி இருக்கணும்னா, மலர்ந்தும் மலராத, பாதி மலர்ந்தும் பாதி மலர். அப்படி அந்த மலர்ந்தும் மலராத நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே நெஞ்சக தாமரை, அதிலே இறைவன் வீட்டில் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்ங்கிறதுலாம் போக போக உங்கள்கிட்ட சொல்லுவேன். சிவஞான போதம் நடத்து, சிவஞான போதத்தில் கருத்து வரும்பொழுது எப்படி அகப்பூஜை செய்கின்ற பொழுது எப்படி இறைவன் இங்கே நெஞ்ச தாமரை நெஞ்சகத்தில் இருக்கிறான். இதய தாமரை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே ஹார்ட்டுக்கு போகக்கூடாது. இருதயம் என்பது வேறு, அநாகத சக்கரம்ங்கிறது நெஞ்சு குழி. இங்கே நெஞ்சில் ஒரு குழி ஒன்று இருக்கும், அந்த நெஞ்சு குழிங்கிறது முக்கியமான இடம். அந்த இடத்திலே இறைவன் இருக்கிறான். அதனால தான் இது இந்த இடத்துல வந்து திருநீர் பூசுகின்ற பொழுது அந்த மார்பில் வந்து ஒரு மூணு அங்கலம் வரணும். இந்த ஒரு வர்ம புள்ளி ஒன்று இருக்குது இங்கே. அதனால தான் வந்து உத்ராசம் அணிகின்றவர்கள் விசுத்தி என்று சொல்லக்கூடிய கண்டத்திலோ அல்லது அநாகதம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு குழியிலோ அந்த உத்ராசம் பட வேண்டும். பெண்கள் மங்கள சின்னத்தை அணிகின்ற பொழுது அந்த காலத்தில் தளர தளர தாலி போட்டிருப்பாங்க. ஹார்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் அது இதுன்னு எதுவும் வராது. நம்ம சில விஷயங்களை வந்து மறந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் படாத பாடுபடுறோம். அதை மாதிரி சில வைத்திய குறிப்புகள் உங்களுக்கு, சில நுட்பங்களை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்க முடியாது, நடைமுறை பழக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால் பெண்கள் எந்த மங்களத்தினைகள் அணிந்தாலும் அவரவர்களுடைய நெஞ்சு குழியில் அது பட வேண்டும். உத்ராசம் அணிபவர்கள் விசுத்திலேயோ அநாகதத்திலேயோ இருக்கும். அப்படி பட்டால் அந்த ஹார்ட்டில் வரக்கூடிய அந்த அடைப்பு, அந்த அந்த வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரத்த குழாய்கள், அதனுடைய இது மாரடைப்பு வராது. உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ ஒன்றுமே வராது, வராத அளவுக்கு நாங்கள் அதை சொல்லிவிடுவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: திருநாவுக்கரசர் தேவாரம். திருநாவுக்கரசர் திருக்காளத்தி மலையை வழிபட்டதன் பின்னர் அவருடைய திருப்பதிகங்களுள் ஒன்று கனகமா வைரம் உந்து என்ற தொடக்கத்தினதாம். இத்திருப்பதிகப் பாடல்கள் தோறும் இராவணன் திருக்கையிலையை எடுக்க விழைந்ததும் பெருமான் திருவிரலால் அடர்த்ததுமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. திருநாவுக்கரசர் அருளிய அனைத்து திருப்பதிகங்களிலும் 10 பாடலில் தான் இராவணனை பற்றிய குறிப்பு இடம்பெறும். ஆனால் இத்திருப்பதிகம் முழுவதிலுமே இராவணன் இடம்பெற்றமை சிந்திக்க வேண்டிய ஒன்று. கனகமா வைரம் உந்து எனத் தொடங்கும் திருநாவுக்கரசர் அருளிய திருநேரிசை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலத்தில் பாடப்பெற்றது. பண் பஞ்சமம் சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில் உள்ள 111 தலம் திருக்கோட்டூர். இது பாடல் பெற்ற தலம். திருத்தருப்பூண்டிக்கு வடமேற்கே சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதை மேல்கோட்டூர் என்பார்கள். இதற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள சிவாலயமே கீழ்கோட்டூர் ஆகும். ஐராவதத்தின் மணி விழுந்ததால் இதை மணியம்பலம் என்பார்கள். சிவபிரான் திரு நடனம் காட்டிய 64 திரு அம்பலங்களில் இதுவும் ஒன்றாகும். இத்தலத்து இறைவரான அமுதலிங்கேசர் மீது கருவூர்த்தேவர் பாடிய திருவிசைப்பா காதல் கொண்ட தலைவியின் கூற்றாக அமைந்துள்ளது.

தளிர்போல் ஒளிவிடும் பாதங்களில் மாணிக்கச் சிலம்புகள் ஒலிக்கின்றன. விரிந்த சடையில் அலை வீசும் கங்கையின் தெளிவான ஒளிமிக்க தண்ணீர் திவலை முத்து முத்தாக அரும்பி திருமுகத்தில் மலர்ந்து சொட்டு சொட்டாக விடுகிறது. ஒளிமிக்க நீலமணி போன்ற வண்டுகள் சோலைகளிலும் வயல்களிலும் மிகுந்த ஆரவாரம் செய்யும். திருக்கீழ்கோட்டூர் தலத்தில் ஒளி வளரும் மணியம்பலம் என்ற திருக்கோயிலில் நின்று நடனமாடும் சிவபெருமான் என் மனத்தோடு கலந்து விட்டான்.

சிவபெருமான் ஒற்றைக் கலையாகிய வெள்ளிய பிறை சந்திரனையும் படர்ந்து கட்டப்பட்ட சடையையும் உச்சிக் கொண்டையையும் முத்தலை சூலத்தையும் திருநீல கண்டத்தையும் காதில் அணிந்த குளையையும் பவளம் போன்ற வாய் இதழ்களையும் நெற்றிக் கண்ணில் அழகிய பொட்டையும் காட்டினான். சேல்மீனும் கயல் மீனும் குதிக்கின்ற நீரை உடைய வயல்கள் தோறும் உளத்தியர் ஆரவாரம் செய்யும் கீழ்கோட்டூர் எனும் தலத்தில் வண்டுகள் ஒலிக்கும் மணியம்பலத் திருக்கோயிலில் நின்று ஆடும் வலிமைமிக்க பெருமான் என் மனத்தோடு கலந்துவிட்டான்.

அழகான நெற்றிக் கண்ணையும் பவளம் போன்ற வாயிலுள்ள உதடுகளையும் நெற்றி பொட்டையும் கொண்டு திகழும் நம்மை உடையவனாகிய சிவபெருமான் சடைமுடியின் மேல் உங்களுக்கு விருப்பமான மலர்களில் அமர்ந்து அவற்றின் மகரந்தப் பொடிகள் விழும்படி ஊதுவதற்காக போய் வரும் வண்டுகளே, மலைகளின் மேல் மேகம் தவள, மேகத்தின் கீழ் மாளிகை தவள, மக்கள் இன்பமுடன் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யும் திருக்கீழ்கோட்டூரில் திகழும் ஒளிமிக்க மணியம்பலத்தில் ஆடும் பெருமானைக் காணும் பொழுது என் மனத்தையும் அவன்பால் கொண்டு செல்லுங்கள்.

தெளிந்த நீரணிந்த சிவபெருமான் திருநீற்றை என் உடம்பு விரும்புகிறது. என் காதுகள் அவனை பற்றிய ஞான நூற்களையே கேட்கின்றன. என் வாய் மெதுவாக அவன் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்புகிறது. என் கண்கள் அவன் திருக்கோயில் விமானத்தையே நோக்குகின்றன. பெருமூச்சு உண்டாகிறது. கிளிகள் அழகிய மரச்செறிவிகளில் கொஞ்சி விளையாடி மாஞ்சோலையை அடைய ஆரவாரிக்கும் கீழ்கோட்டூர் வள்ளலே, மணியம்பலத்தில் ஆடும் வலிமை உடையவனே என்று என் மனம் அவனையே நினைந்து நெய்கிறது.

தோழி, நாம் என்ன செயல் செய்தோம்? எம்பெருமானுடைய இரண்டு செந்தாமரை திருவடிகளை காண்பதற்காக அநேக ஊழிக்காலங்களாக உணர்ந்து உள்ளம் கசிந்து நைந்து கரைந்து உருகக்கூடிய பன்றியும் அன்னமுமாக வடிவெடுத்த திருமாலும் பிரமனும் அவரை காணமாட்டாமல் தவித்தார்களே, நம்மால் காண முடியுமா? தோழி, நாம் என்ன செயல் செய்தோம்? ஆரவாரமிக்க கீழ்கோட்டூரில் நாம் வாழ்வதற்காக மணியம்பலத்தில் ஆடும் பெருமானை காண்பதற்காக நாம் அறிவு மயங்கி காதல் மயக்கம் ஒளியாமல் நிற்கிறோமே, நம் செயல் என்ன? இது தோழியிடம் தலைவி கூறுவது போல் அமைந்த பாடல்.

தோழி, நம்மால் வேறு என்ன செய்ய முடியும்? தோழியாகிய நீ துணையாயிருப்பதால் இரவு காலம் ஒருவாறு கடுகிறது. பிறகு பகல் வரும் பொழுது நம் தலைவனாகிய சிவபெருமான் அஞ்சாதே என்று சொல்ல மாட்டான். கடலும் அலைகளும் என்னை கலங்க வைக்க நான் தளர்ந்து போகிறேன். முறுக்கம்பூவை போன்ற சிவந்த அழகான வாயினை உடைய பெண்கள் விளையாடி ஆரவாரம் செய்யும் கீழ்கோட்டூர் என்னும் திருத்தலத்தில் மேகங்கள் தங்கும் மணியம்பலவனே என்று அவனை அழைத்து மாலைக்காலத்தில் நான் மயங்கி நிற்கிறேன்.

வில்வம் அணிந்த திருமுடியும் வெண்மையான திருநீற்றின் ஒளியும் அந்த ஒளியில் தெரியக்கூடிய சிறப்பும் சங்கொலியும் சகடை என்ற இசைக்கருவியின் ஒளியும் குளையணிந்த திருச்செவிகளும் குளிர்ந்த செஞ்சடை கற்றையும் இடபமும் என் கண்ணுக்கு எப்படி தோன்றுகின்றன தெரியுமா? திரள் திரளாகத் தோன்றி ஒளி வீசும் பொன்கொடிகளை தாங்கிய நீர்வளமிக்க வயல்களில் உழவர்கள் ஆரவாரம் செய்யும் கீழ்கோட்டூர் தலத்தில் மேகங்கள் தவழ்கின்ற மணியம்பலத்தில் நடனமாடும் வலிமைமிக்க சிவபெருமானால் வாழ்வு பெற்ற சிவஞான செல்வங்களாக இவைகளெல்லாம் தெரிகின்றன.

தன் அருளை வெளிப்படுத்தும் மெல்லிய ஒலியை உடைய பாதச்சிலம்பு. கால் சதங்கை, உடுக்கை, திருவடிகள், திருவண்ணீரு, இனிய குமிழ் சிரிப்பு, மழலை மொழி பேசும் கங்கை, கோங்குமலர், கொன்றை, இளைய பிறைச்சந்திரன், காதில் அணிந்த குளை, என்றும் வளரும் இளமான் ஆகிய இவை அனைத்தையும் என் மனத்துள்ளே இருக்கச் செய்தவன் யார் தெரியுமா? கின்னரவாத்தியம், மத்தளம், மெல்லிய ஓசை தரும் யாழ், வீணை ஆகியவை இடையராது ஒலிக்கின்ற கீழ்கோட்டூரில் மன்னவன், மணியம்பலத்தில் ஆடும் வல்லவன் அவனே இவற்றையெல்லாம் என் மனத்தில் நிலைக்கச் செய்துவிட்டான்.

என் மனமே, சிவபிரான் திருவருளைத் தவிர வேறு எதை நீ நினைக்க முடியும்? அவனைத் தவிர வேறு யார் நமக்கு உடையவர்? எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் தானேயாகி நிற்பவன். பாதக்குரடு, மெல்லொலி தரும் சிலம்பு இவற்றுடன் புகுந்து தாமரை மலர் போன்ற என் கண்ணுக்குள் அகலாமல் நிற்கிறான். தாழம்பூவின் நிழலைப் பார்த்து நீர்ப்பறவை என்று அஞ்சி கெண்டை மீன்கள் ஓடுகின்ற கீழ்கோட்டூரில் பெருந்தவக்கோலம் கொண்டு மணியம்பலத்துள் நின்று ஆடும் வல்லமை மிக்கவன் என் மனத்தில் புகுந்து விட்டான். இனி அவனைத் தவிர யாரை

அந்தி நேர செவ்வானம் போன்ற திருமேனியையும் மாலை நேர பிறைச்சந்திரன் சேர்ந்த அழகான சடையையும் வெண்ணீற்றையும் மனத்தால் நினைக்க எண்ணுகிறேன். முடியவில்லை, மனம் அவன்பால் சென்று விட்டது, அதை காணவில்லை. என்ன செய்வேன்? தெளிந்த நீரில் குதிக்கின்ற கெண்டை மீன்கள், தாமரை பூக்களை கிழிக்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கீழ்கோட்டூர் என்னும் திருத்தலத்தில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மணியம்பலத்துள் நின்று ஆடும் வலிமைமிக்க சிவபிரான் என் மனத்தை அறியமாட்டான்.

0: தத்தி தத்தி விளையாடும் கித்தி என்ற விளையாட்டில் ஈடுபட்ட பெண்கள், தெருவெல்லாம் ஆரவாரம் செய்கின்ற கீழ்கோட்டூர் தலத்தில் ஊமத்த மலரணிந்த பெருமானை, மணியம்பலக் கோயிலில் நின்றாடும் வலிமை உடையவனை வாழ்த்தி, வேதத்தை இடைவிடாமல் ஓதும் பித்தனாகிய நான் கூறிய இந்த மாணிக்க மாலை, இதை ஓதும் பெரியவர்களுக்கு தேவலோகத்து முத்திக்கு சமமானது என்று கண்டுகொண்டு, உலக மக்கள் இப்பாடல்களால் இறைவனை துதித்தால் அவர்களை திருமகள் முகமலர்ச்சியோடு எதிர்கொண்டு எல்லாம் அழித்து பெருஞ்செல்வராக்குவாள்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Thiruvasagam, Ragam Moganam, Thaalam Adi.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: குறிஞ்சிப்பட்டியில் அமைந்த திருத்தில்லை பதிகம் பதிவேகன்

பின்தொடர்ந்து நம்பி பூவணத்தவரை உற்றாறு அவரு அலால் புறங்கள் செற்ற ஏவணச்சிலையினாரை யார் தொடர்ந்து

0: கூவின கோழி, குறுகுகள் எம்பின எம்பின சங்கம். காலை வேளை, காலை வேளையிலே குயில் கூவும், குயில் கூவும், கோழி கூவும், கோழி கூவும், கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் எம்பு எம்புவன் சங்கங்கு என்பது கூட திருவம்பாவிலே சொல்லுகிறார். அதனால காலை வேளையிலே அந்த பட்சி சாதிகள் மாத்திரம் தன்னுடைய கடமைகளை கரெக்டா செஞ்சிடும். பட்சி சாதிகள் நம்ம மாதிரி வேலையில் அதுக்கெல்லாம் இல்லை இல்லை. அதனால வந்து அது உறங்குற நேரத்துக்கு உறங்கிடும், உறங்குற நேரத்துக்கு உறங்கிடும், எழுதுகிற நேரத்துக்கு எழுதிருந்துடும். எல்லாரையும் அது எழுப்பியும் விடுது, எல்லாரையும் எழுப்பி விடுது. கோழி விடியற கால ரெண்டு மூணு தடவை கோழி கூப்பிடும், ரெண்டு மூணு தடவை கோழி கூப்பிடும் விடியற காலம். கோழி அந்த வேலைக்கு கரெக்டாக கூப்பிடும், இன்னைக்கு மூணு மணிக்கு கூப்பிடுன்னா நாளைக்கு மூணு மணிக்கு கரெக்டாக கூப்பிடும் கோழி. அதனால் கோழியை வந்து நாதம்னு சொல்றது, கோழியே நாதம், நாதம்னா ஒலி, கோழியே நாதம்னு சொல்றது. அதனால முருகப்பெருமான் கையில கோழியை வச்சிருக்கிறான், முருகப்பெருமான் கையில கோழியை வச்சிருக்கிறான், கோழி கொடியோன்னு சொல்றது, கோழி கொடியோன்னு சொல்றது. அது நம்ம திருச்செங்கோட்டு திருப்புகளில் நான் எங்கேயாவது போனேன்னா கந்தான்னு கூப்பிட்டேன்னா அப்ப நீ அந்த சிவப்பு சேவலை கொண்டு வந்து வரணும், எங்கேயாவது இருந்து கந்தான்னு சொன்னேன்னா அந்த செஞ்சேவரோ.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திரு பாண்டி கொடுமுடி திருத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்தது பெண்ணமரு மேனியினாரும் என்ற திருப்பதிகம், பண் காந்தாரம், 2 திருமுறை.

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல்
2: ஏகநாயகனை கற்றவர் விழுங்கும் கற்பக,
1: பாடியவர்
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். சிவாயனவர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டராக பண்ணிலே அமைந்த 13 திருப்பதிகம் திருக்குறுகாவூர் வெள்விடை. பண் வரிசையில் 29 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தசாங்கம் தில்லை சிதம்பரத்தில் அருளியது அடிமை கொண்ட முறைமையை பாடி அருளியது இப்பதிகம்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: நீங்க ரெக்ஸிகன்ல பார்க்க கூடாது, அகராதி போக கூடாது, திருவாங்கூர் இருக்கு. அப்ப என்ன சம்பாதிக்கிற பணத்துல பித்து, வைத்தநிதி, பெண்டிர், அது மேல பித்து, அப்புறம் குளம், நான் உயர்ந்த குளம், தாழ்ந்த குளம், இந்த பேச்செல்லாம் இல்ல. வைத்தநிதி, பெண்டிர், மக்கள், குளம், கல்வி, நான் பெரிய பேரறிஞர் என்று இப்படி எல்லாம் இருக்கிற பித்த உலகு என்று அருமையா சொன்னார். எனவே இங்க பித்தர் உலகு என்பது எது? பெண் மீதோ, கல்வி மீதோ, குலத்தின் மீதோ அழுந்திய பற்று வைத்து தாம் தாம் உயர்ந்தவன் என்று கருதுவது இருக்குதே, அது பித்தம் என்று சொன்னார். இந்த பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த கலிரனும் அவாவிடை பிழைத்தும். இந்த பித்தோடு கூட இன்னொன்னு இருக்கின்றது, அவாங்கிறது. அவான்னா ஆசை என்று பொருள். எதில் எடுத்தாலும் ஆசை, தொட்டதெல்லாம் ஆசை. நீயே சொல்லிருக்கிறேன், தப்பா நினைக்க கூடாது என்று. இப்ப கொடுக்கிற சம்பளம் பெரும்பாலான துறைக்கு போதுமானதுதான். எந்த துறைக்கும் ஒன்றும் ரொம்ப இல்லை, நல்ல போதுமானது. ஆனாலும் அங்கலாய்ப்பதனுடைய காரணம் பேராசை. ஆமா, சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. இப்ப இருக்கிற பொருளாதார அமைப்புல இப்படி கொடுக்கப்படுகிற ஊதியம் கூடுமானவரை எல்லா துறைக்குமே போதுமானதுதான். கொஞ்சம் அதிகமா கூட இருக்குது இல்லைங்களா? அவங்களே சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. வாங்குறவங்களே தன்னந்தனியா பேசும்போது என்னமோ நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கலீங்க, என்னமோ தூக்குனா ஒரே தூக்கிட்டாங்க. பல பேர் சொல்றாங்க, இந்த அவாயனும் என்றாரு. அது என்னன்னு, மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும். அது எப்படி ஒரு தரணும்னா, மதம் பிடிச்சையான மாதிரி இருக்குதான். எது இந்த ஆசைங்கிறது? ஏன்னா மதம் பிடிச்சையான என்ன பண்ணும், நீங்க எத்தனை பேர் தடுத்தாலும் போனாலும் கூட துளி பிடிக்கும். அது போல இப்ப எவ்வளவுதான் திருக்குறள் அது படிச்சாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஏத்தினா தேவலாம், இன்னும் கொஞ்சம் உயர்ந்தா தேவலாம், வீட்டு வாட போய் வந்தாலும். அது அடக்க முடியாத யானை போல அவா என்பது இருக்குதான். பாவம் நிவாச ரொம்ப அருமையா இல்ல. அப்போ எதை போன்றது அவா? ஆசை என்ன? மதம் பிடித்த கழிவு போல. சரி, இந்த மதம் பிடித்த கழிவு போலன்னு சொன்னவன் பெரிய புராணத்துல எந்த மதம் பிடித்த கழிவு வரும் ஞாபகத்துக்கு வருது? எரிபக்தர். ஆமா, சிவகாமி ஆண்டார் போகிறார் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அதை குளிக்கப்படுத்திட்டு நல்ல இந்த அஞ்சு பாகன் கூட வர்றான். அப்படி இருந்த அந்த யானை திடீர்னு மதம் பிடிச்சு போயிட்டான். அந்த அஞ்சு பேர் கூட வந்து அவங்களை தடுக்க முடியாமல் ரொம்ப கடினப்பட்டு போயிட்டான். அப்படின்னு அந்த மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும். திருவள்ளுவர்கிட்ட போகணும். அவர் தான் பெரியவர், பெரிய ஞானி அவர் தான். அவா என்ப அது அப்படிதான் படிக்கணும், கஜாச்சனும் படிக்க கூடாது திருக்குறள் எல்லாம். அவா என்ப யாருக்கு இருக்குனர்? திருவண்ணாமலைக்காரங்களுக்கு மட்டுமா, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டுமா, இந்திய பெருநாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டுமா, ஆசியா கண்டத்தில் இருக்க மட்டுமா, ஏன் மனித இனத்துக்கு மட்டுமா? வாங்க வாங்க, எல்லா உயிர்க்கும். ஆசைங்கிறது மனித இனத்துக்கு மட்டுமல்ல, திருவள்ளுவர் பிடி பிடி அல்லவா, எல்லா உயிர்க்கும். உனக்கு எனக்கு இல்லடா சாதாரணம், ஒண்ணுமில்ல. இவ்வளவு வைக்கப்புல போட்டா, பசும்புள்ள போட்டோம்னு சொன்ன, ரெண்டு மாட்டை கட்டினா, இது எப்படி முட்டித்தான் நீங்க, அது எப்படி முட்டி, அதுக்கு ஆசை, அதுக்கு ஆசை. அது ஆசை என்பது மனித இனத்தோடு பொருள். திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர். அவா என்ப எல்லா உயிர்க்கும். எதுவரை சாமி இருக்கும்னாரு, எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும் எப்பவும் இருக்குதான் செய்யணும். அது இருந்தா என்ன சாமி பண்ணும்னாரு, தவா பிறப்பினும் வித்து. அந்த சனியந்தாண்டா மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு காரணமாகிறது. அப்ப எல்லா உயிரும் மீண்டும் மீண்டும் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்வதற்கு காரணம், பாழா போன அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும். கடைசியில் எழுத்துக்கிட்டிக்கிறது கூட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது பேச முடியாது. அந்த கடைசி பேரை வந்துட்டான தெரியல, கடைசி பேரை சொல்லவும் வாயினால வராது. என்ன என்னையா பெரியவங்களே, என்ன உங்களுக்கு வேணும்னு, தென்னிலிருந்து பெரிய பையன் வந்துட்டானான்னு பார்த்துட்டு செத்தா தேவலான்னு. ஆகவே எஞ்ஞான்றும் இந்த ஆசை எப்படானாரு, கொண்டு வைக்கிற வரைக்குமே ஆசைதான். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. அந்த அளபடை ஏன் அளபடைனாரு, இது பிறப்பி நீண்டுகிட்டே போகுது, நான் இங்க சொல்லி ஒரு அளபடையை போட்டு நீட்டு விட்டேன். தவா பிறப்பினும் வித்து, கெடுதல் இல்லாத பிறப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்பா. அதனாலதான் அந்த அவாவை நீக்கினர். அப்ப திண்மை வேணும்னா அவா இல்லாருக்கு உண்டாகும், அவா இல்லாருக்கு உண்டாகும் இன்பம். என்னைக்கு உனக்கு இன்பம் வரும்னாரு, ஆசைங்கிறத ஒண்ணு விடு, இன்பம் தானா வரும். அதனே அப்படிலாம் பாடினார். எனவே அந்த மாதிரி இங்கே அவ மத்த கலிரனும் அவா சித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த கலிரனும் அவா விளைப்படைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அந்த ஆசை அப்புறம் படிப்பு, படிப்புல வந்து 2 MA 3 MA அப்படிலாம் கூட வாங்கறது அல்லவா. பிஎட் எம்எட் எல்லாம் வேண்டியதில்லை கல்லூரியில் இருக்கு, உனக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கு பிஎட் எம்எட் வேண்டியதில்லை. ஏன் கேட்டா, கல்லூரி இருக்கிற பேராசிரியர்கள் வயது வந்த முதிர்ந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்றாங்க, அதனால இவன் எப்படி சொன்னாலும் பையன் புரிஞ்சுக்குவான், ஏன்னா அடல்ட் வயசான பையன். அதனால கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு பிஎட் எம்எட் தேவையில்லை. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், அதை சும்மா எழுதி போடுவோமே, இப்ப என்ன கரஸ்பாண்ட் கோர்ஸ் இருக்குது, வீடு தேடி பாடம் போஸ்டம் தள்ளி விடலாம். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், செல்வம்ங்கிறது என்னன்னாரு, துன்பம்னே சொன்னார் மணிவாசர். செல்வம் என்பது துன்பம் என்று, ஏன் கேட்டா தேடுதல் துன்பம், தேர்ந்தது எல்லாத்தையும் எல்லாம் உள்ள பத்திரமா வச்சுக்கிறது துன்பம். தப்பித்தவரி போயிட்டதுன்னா லவோ லவோன்னு அடிச்சுக்குவோம், அதுவும் துன்பம். அதனால தேடுவதும் துன்பம், கொண்டு வைக்கிறதும் துன்பம். உள்ள இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து பரவாயில்ல, எல்லாம் அறை எடுத்து தங்குறோம், அப்ப எல்லாம் அறையது ஒண்ணு கிடையாது. அதனால நீங்க அறையில படுத்துருக்க கூட பாருங்க, சில்லறையோட வச்சிருந்தாலும் வச்சுங்க, ஜன்னெல்லாம் திறந்திருக்கான்னு பாப்பான், ஜன்னலுக்குள்ள விட்டு எதையும் எடுப்பான்னு சொல்லி பைய ஜன்னெல்லாம் சுத்தமா அடிச்சிருவான், அப்புறம் எதையும் மூக்குனதா எந்திரிப்பான் இருக்கு. டம்படி இல்லாத ஆள் படுக்கிறான்னு வச்சுங்க, சரியா படுத்த எப்படி தூங்குனாரு, எனக்கு படுத்தது தெரிஞ்சது விழிஞ்சது தெரிஞ்சது தெரியுங்க. ஏன் இங்க என்ன இருக்குது, ஒண்ணும் இல்லை. ஆனா இருக்கிறவன் என்ன பாடுறான், பாவம் துன்பம். அது செல்வம் என்னும் பல்கடல் பிழைத்தும் அல்லலில் பிழைத்தும் துன்பத்திலேயே வருந்த வேண்டியிருக்கான். இவற்றையெல்லாம் தாண்டி நல்லுறவென்னும் தொல்விடம் பிழைத்தும், சரி அப்படியானா சோசிக்கே இல்லாம அன்னக்காவடியா இருக்கிறதானாரு, அது இதுவிட துன்பம், அது இதுவிட துன்பம். நல்குறவுன்னா வருமே, அந்த நல்குறவு என்பதில் எப்படி வரும், நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் விஷம் நரது, எது வறுமைங்கிறது. அதையும் திருவள்ளுவர் பாடினார், நல்குறவு நல்குறவு என்னும் நகையுள் பல்குறை துன்பங்கள் செந்துபடும். நல்குறவுன்னு ஒண்ணு இருக்குமே, அதுனா அதுல எத்தனை துன்பம் உண்டு அத்தனை இதுக்குள்ள அடைஞ்சிருக்கின்றன. இவ்வளவு துன்பங்கள் வரையப்படுத்த முடியாது. ஒருத்தன் சொல்றான், பாவம் திருவள்ளுவர் ஒரு பெரிய இலக்கியம் எழுதல, ஆனா இலக்கியம் போல நீதியை சொல்லி வைத்தார். முத நாள் பூரா சாப்பாடு இல்லை, ரெண்டாம் நாள் ராத்திரி 12 மணிக்கு எங்கேயோ இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல, ஐயா எங்கப்பா தெருவில் போறியாப்பா, இந்த ஒரு உண்டகட்டி சாப்பிட்டு போன கொடுத்தாங்க. 2 நாளைக்கு பிறகு ராத்திரி 10 மணிக்கு இவ்வளவு கிடைச்சு, ஏதோ அன்னைக்கு அரை வயிறு காவிரா, நீ 2 நாள் எல்லாத்துக்கும் பாக்காட்டான். மறுநாள் காலையில விடிஞ்சுதான், விடிஞ்ச உடனே விடியும் போதே உனக்கு என்ன தெரியுமா, இன்றும் வருவது கொல்லோ. இன்னைக்கு விடிஞ்சிட்டு எழுந்திருச்சுட்டேன், இன்னைக்கு வருமே, எது என்னது, இன்றும் வருவது கொல்லோ நிர்ணலும் கொன்றது போலும் நிரப்பு. நேத்து முந்தானாலும் கொன்னுச்சு அந்த வறுமை, அந்த வறுமை இன்னைக்கும் வருமே. எழுந்திருக்கும் போதே கவலை, பாவம் இன்றும் வருவது கொல்லோ நெர்மலும் கொன்றது போலும், அங்க கொன்றது போலும் இங்க விஷம் அவ்வளவுதான். திருவள்ளுவனார் கொன்றது போலும் என்றார், மணிவாசகனார் விடம் என்று சொன்னார். விடம் என்ற இடத்தினுடைய தன்மை என்ன, சொல்வதுதானே ஈக்குவல் டு, பாத்தீங்களா. கி மு பேராசிரியர், கி பி பேராசிரியர், கருத்தால் ஒன்றுபடுகின்றார்கள். எனவே நல்குறவென்னும் தொல்வு தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும், அருமை அருமை இந்த புல்வரம்பாய பல்தூரை. இப்ப நமக்கு வாழ்க்கையில ஆசிரியராக இருக்கிறோம், வந்து மற்றபடி அல்லது இந்த மாதிரி பெரிய தொழில் நிறுவனம் இருக்கலாம், அல்லது வேற பல்கலைக்கழக அமைப்பாளர் இருக்கலாம், அல்லது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை ஒவ்வொரு விதமான சம்பாத்தியம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு. அதுல சம்பாதனையிலேயே உயர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, தப்பா நினைக்காதீங்க, ஆசிரியர் துறை ரொம்ப சிறப்புன்னு சொல்றது. ஏன் அப்படின்னு எப்போதுமே நல்ல செய்திகளை எண்ணுவதும் நல்ல செய்திகளை பிறருக்கு சொல்லுவதும் அது அவன் தலையெழுத்த போட்டது. அவன் ஏன் படிச்சே தீரணும், ரெண்டு பேரும் சொல்லியே தீரணும். ஏன் அதான் பணி, பாடும் பணியே பணியா அருள்வாய் என்பது போல சொல்லும் பணியே பணியா அருள்வாய் அப்படி ஆகிப்போச்சு. அது ஒரு நல்ல துறை. ஏன்னா இயல்பிலேயே அவன் படிக்காதனாலும் படிச்சாகணும், சொல்லாதனாலும் சொல்லி ஆகணும், சீக்கிரம் அவன் தான் ஆசிரியர், அப்படி ஒரு துறை இருக்கு. அது போல இருக்கிற மட்டும் கொஞ்சம் சங்கடமான துறை தான், ரொம்ப கடினமான துறை எல்லாம். இந்த காவல்துறை எல்லாம் பாவம், எவ்வளவு எந்த நேரத்திலும் அவங்க எப்ப அவங்க தேவை, ஏன்னா எங்க துன்பமோ அங்கதான் அவங்க தேவையே, பாவம். அது போல மருத்துவம், எங்க வயிற்று வழியோ அன்னைக்குதான் டாக்டர் பார்ப்பான், ராத்திரி இல்லை பகல் இல்லை, அதெல்லாம் கடினமான துறை பாவம். காவல்துறை அதே போல நீதிமன்றம், மந்த உடைச்சுக்கிட்டே படிச்சு படிச்சு படிச்சு வெம்படி சொல்றான், அவன் சாட்சி படிச்சு சொல்றான், என்னடா தீர்ப்போலங்கிறது சங்கடமான துறை. நினைக்கிறமே தவிர நீதிபதினு அதெல்லாம் ரொம்ப கடினம், கடினம்னா இந்த துறையெல்லாம் கொஞ்சம் கடினமானது. இது போட்டும் புல்வரம்பாய லேசானது, அது அந்த காலத்துல கல்விக்கிறது ஊன் நிற்கிறது இதெல்லாம் மிகச்சா. அவன் என்ன பண்ண வேண்டியது, அந்த ஊனை தானே கொள்ள வேண்டியிருக்கு, கொண்டு சின்னதா துண்டா கழிக்க வேண்டியிருக்கு, அதை விற்கிறான். அது போல கல் இருக்கும் போது அது மாதிரி அதெல்லாம் செய்யறது. ஆகவே தொழில் செய்வதிலேயே கூட அது அவன் தொழிலா போச்சுங்கிறான். தொழில் என்ன, புல்வரம்பாய பல்லுரை பிழைத்தும், ஒரே வரல முடிச்சுட்டேன். இப்படி ஒவ்வொரு சில துறைகள் நல்ல துறைகளாக இருந்து அதன் மேல மேல வளர்க்கின்ற வளர்ச்சியும் இருக்கு பலருக்கு. சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தலையெழுத்து அப்படித்தா, நான் என்ன பண்ணுவேன், என்ன கூட அப்படி பிறப்பிச்சுட்டான், அதுலதான் நான் வாழணும் வளரணும், என்ன பண்றது என்று சொல்லி அந்த இடிந்த தொழிலை செய்து அதன் வாயிலாக பிழைப்பு நடத்துவது. இல்ல இதெல்லாம் பிழைக்க வேண்டியிருக்கு மனிதன் மனிதனாக எடுத்தா. அப்போ நம்ம பாருங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அதிலிருந்து மெதுவாக கரையேறி கரையேறி கரையேறி கரையேறி மனிதனா வர்றதே கடினமா இருக்கு. இந்த மனிதனா வந்து கரையேறி படித்தாலும் தாய் வயிற்றுல ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்து மாதம் வரைக்கும் கடினமா இருக்குது. பத்து மாதம் ஆன உடனே பிறந்த உடனே பாலு கழுது இது கழுது சீக்கிச்சி போகிறதுக்கு, பதினாறு வயசு வந்த உடனே ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்ளலாம் போகலாம் வரலாம் அதுக்கு தடையா இருந்ததுன்னா அவன் மேல கோச்சிக்கிறான். சரி அப்படி பெண்ணில தவறான முறையில் இருந்தா ரெண்டு எழுத்தா அதையும் வாங்கிக்கிறான். ரொம்ப வேற நல்ல இருந்தா நாள் என்ன பண்ணுவீங்க, தீந்து போச்சு சொல்லுவேன், உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கால இருக்கால அப்படின்னு கேட்கறேன், என்ன பண்ணுவீங்க, ரெண்டு சாத்திரான் அதையும் வாங்கிக்க வேண்டியதான். இப்படி இவற்றை எல்லாம் பிழைத்தும் அப்புறம் கல்வி அதன் கடல் வறுமை செல்வம் எல்லாம் தப்பி தப்பி தப்பி தப்பி மேல தப்பி வரணுங்க. இல்ல இவற்றை எல்லாம் தாண்டியும் என்ன செய்யறாரு,

இவெல்லாம் தாண்ட பிறகு அவனுக்கே ஒரு ஞானம் வருது. சரி, மனித இல்லையில ஒன்றும் செய்ய முடியாது, அதனால நமக்கு மேலே ஆண்டவங்கள்ட தான் செய்ய முடியும் அல்லவா. அப்பதான் வர்றான், என்னது, நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிஞ்ச தலைவனடா. இது வரைக்கும் என்ன இவனே நாளும் தெரிஞ்சதான் நினைச்சிட்டு இருந்திருக்கான். இப்பதான் அவனுக்கு என்ன படுதுன்னா, நாம நாளும் தெரியாத மக்கு நமக்கு மேல இருக்கிறதா நாளும் தெரிஞ்ச தலைவனடா அப்படின்னு. இந்த நாளும் தெரிஞ்ச தலைவன்கிறது சாதாரண இன்னைக்கு பாண ஒரு ஆள் பாடினது. இந்த திருவள்ளுவர் வாலறிவன், வாலறிவன் கற்றதனாலாய பயன்கள் வாழ் அறிவாள்னா மிக தூய்மையான அறிவினுடையவன் அர்த்தம். இது நாளும் தெரிஞ்சானா அவனுக்கு விளங்குறேங்கிறது திருக்குறள் வாலறிவன். தொல்காப்பியர் விளங்கிய அறிவன், வினையின் நீங்கி விளங்கிய அறிவன், அவங்க சொன்னாய விளக்கமான அறிவுடையவன். மற்ற நாமெல்லாம் விளக்கமான அறிவுடையவர்கள் அல்ல. ஏன் சொல்ல சொல்லதான் தெரிஞ்சுக்கிறோம், சொன்னதையும் மறந்துடுறோம், சொன்னதையும் ஒன்னுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிறோம். முக்கட்டு முக்கட்டுல முக்கட்டு மூணு உண்டா இல்லையா, உங்களுக்கு வேணா எல்லாம் இருக்கலாம், எனக்கு எல்லாம் இருக்குது, மூணு இருக்குது. சொல்றத மறந்துடுறது, சொல்றத ஒன்னோட ஒண்ணு புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன தெரியுது, அதனால விளங்கிய அறிவன் தொல்காப்பியன் வாலறிவன் எது திருக்குறள். அப்படிலாம் சொன்னவனுக்கு விளங்கல, தமிழன் இங்கே கீழே இறங்கி விட்டான். அதனால நாளும் தெரிஞ்ச தலைவனாடா அப்படின்னு சொன்னாக்கா பாருங்க சார், என்ன தத்துவம், என்ன தத்துவம், கொற்றாரியா, கொற்றாரியா, ஏற்கனவே கொட்டி வச்சு விட்டான். வாலறிவன் என்றும் வெளிஞ்சறிவன் என்றும் இப்ப நீங்க அதை எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு கொட்டுறது அவனா தெரியுது. இப்படியோ சரையறனா சரதாம்ப்பா, எங்களுக்கு என்ன வந்துருக்கு. தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி இப்படி வரும்போது இதெல்லாம் எவ்வளவு காலத்தை போல வீணாக்கிட்டப்பா. சரி, ஏழை தொழும்பனியின் எத்தனையோ காலம் எல்லாம் பாகுக்கு இறைத்தேன். என்ன தப்பு பண்ணிட்டான்ப்பா, வீணானுடைய காலத்துல அதற்கால 50 ஆண்டுக்கு மேல வீண் வேலையில செஞ்சிட்டான், என்ன பயனும், ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை சொல்லவா என்ற ஒரு உணர்ச்சி வந்து அப்ப எல்லாம் இது என்னாரு, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறங்குவதா, அதுதான்ப்பா ஞான சொன்ன. இப்படி ஒரு சித்தம் உண்டாகுவதற்கு இவ்வளவு காலமாகுதான். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படி தெய்வ உணர்வுங்கிற ஒரு எண்ணம் அந்த ஆன்மாவுக்கு வரும்போது அங்க சில சங்கடம். என்ன சங்கடம், முனிவில்லாததோர் பொருளது கருதலும், முனிவில்லாத வெறுப்பில்லாத எந்த இன்பமாக இருக்கிற துறை எது, தெய்வ சிந்தனை. தெய்வ சிந்தனை, தெய்வ சிந்தனையில எப்போ ரொம்ப அருமையா இருக்கலாம். கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்கே, நல்ல வணங்கம்னா உள்ள மகிழ்ச்சியா இருக்குமா. ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே என்றுதான் சொல்றாரு. ஆகவே எதுல ரொம்ப இன்பம், தலையா இன்பம் இருக்குன்னு சொன்னா தெய்வத்தை வழிபாடு செய்கிற இன்பம் தான் இன்பம். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமீ என்னுடைய அன்பே என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ நிலையான இன்பம், தலையாய இன்பம் ஒன்று இருக்குமானால் அது தெய்வத்தை நோருகிற இன்பம் ஒன்றுதான். அதான் முனிவிலாததோர் பொருளது கருதலும். அப்படி வந்த பிறகாவது நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லாம இருக்கான்னா அதுக்கு மேல சில தொந்தரவு இருக்கான். என்னன்னு சரி, இப்ப தெய்வத்தை வணங்குவது அப்பதான் அந்த ஆன்மா கரையேறும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து சரி இந்த தெய்வ வழிபாடு மேற்கொள்வோம் என்று சொல்லி மேற்கொள்ள ஆரம்பித்தால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தன் வந்து ஒன்று சொல்றான். என்ன, நீங்க பிரதோஷ விரதம் இருங்க, பிரதோஷம் படாத பாடுபடுது. ஏன்னா அன்னைக்கு நீங்க சாயந்தரம் அந்த 4:30 7 வணங்கிட்டா கடன் நீங்கும், கல்யாணம் ஆகும், பிறந்த பிறக்கும், வேலை கிடைக்கும், அது வந்து பர்மனன்ட் ஆயிடும் இல்லவா. இன்னைக்கு குபேரன் ஆயிடலாம், எல்லாம் செய்யலாம், பரவாயில்ல, என்ன வர வரைக்கும் நல்லதுதான். அதனால பிரதோஷம் விரதம் இப்ப வந்து எல்லா கோவிலும் சரி வந்துரு. இப்படி சொல்றமா, பாவம் இப்படி போயிட்டு இருப்பான், இன்னொருத்தங்க இருப்பான், நீங்க 1000 பிரதோஷம் போனாலும் கூட இந்த சஷ்டி விரதம் எடுங்க, அதுல பாருங்க, அது ஒண்ணு சொல்லிட்டு போவோம். இவனுக்கு என்ன தெரியப்படுதுன்னா, ஓஹோ அப்போ சஷ்டி இதுல இன்னொருத்தர் சங்கடகர சதுர்த்தி ரொம்ப முக்கியங்க, எல்லா சங்கடமும் நீங்க சங்கடகர சதுர்த்தி சொல்றாங்களே. சோமவார விரதங்க, திருவிழியார பணத்துல சோமவார விரதம் தான் சொல்லு, பொக்கநாதருக்கு தீயக்கிழமை விரதம் இருந்தது அவ்வளவு நல்லதுங்க. அப்படிங்களா,
என்ன பண்ற திக்கு தெரியாத காட்சி. இது பிரவேச விரதம் இருக்கிறதா, சோமவார விரதம் இருக்கிறதா, சஷ்டி விரதம் இருக்கிறதா, அப்புறம் சங்கர கிரகம் இருக்கிறதா, இது நமக்குள்ள. இதை தாண்டி சரிங்களா, நான் தடுத்த கடையா நீங்க ஒரு அஞ்சு வாரம் மருவத்தூர் போட்டு வாங்க. இன்னொருத்தர் நான் தடுத்த கடையா திருப்பதிக்கு ஒரு மூணு தரம் போட்டு வாங்க. இவன் பாவம் தெய்வ சிந்தனைன்னு ஒண்ணு வந்த ஒண்ணு பார்த்தா இது ஒரு பெரிய தலை சுத்தலா இருக்கு. அதனால இப்படி ஒரு தலை சுத்தல் வேற இருக்கு. அதனால நீங்க இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்லயும் அஞ்சும் பார்க்க வேணாம், எங்க அண்ணாமலையார பாருங்க போதும். இன்னொருத்தர் அந்த பக்கத்துல இருந்து சித்தூர்ல இருந்து வந்தவர், லட்சம் இருந்தாலும் காலத்தி கண்ணப்பர் வழிபட்ட தலம் அதை பாருங்க. இன்னொருத்தர் திருவாலங்காடு, நம்ம அம்மா வந்த பாடின முதல் இடம் திருமலை தலைச்ச இடம் அந்த இடம் தான், அங்க நீங்க பாக்கணும் திருவாலங்காட்ட அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ண, திருவாலங்காடு போறதா அல்லது காலத்தி போறதா, அண்ணாமலை கிட்ட வர்றதா? சிதம்பரம் ஆகாசஸ்தலம் செல்வில்ல. ஆமா, செல்வம் என்பதோ இது செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். இன்னொருத்த திருவானைக்கா பக்கம், இது அப்பு தலம் திருவானைக்காவல், ஆணைக்காவல் அன்னலை அபயமாக வாழ்வர் ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏது நியாயம் இல்லையே, ஒரு துன்பம் வராது திருவானைக்காவல் வழங்கினாங்க. இன்னொரு ஆள் பக்கத்தால் திருமணித்தவர் திருவானைக்காவல் இருக்கட்டும். இந்த சம்பந்தி ஸ்ரீரங்கத்துல ஒரு தடவை வந்து பாருங்களேன், அடாராடா பன்னெண்டு பேரும் பன்னடம் திருவரங்கம் பாருங்க. என்ன அப்படி அந்த பெருமான் படுத்திருக்கிறத பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம். இப்படி வேணா தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி ஆன பிறகு எவ்வளவு பாத்தீங்களா, மூளையே குழம்புது. இவ்வளவு என்ன பண்ண, எத்தனை பேருக்கு என்ன பண்றது, பாவம் அவனுக்கு ஒன்னும் தெரியாம போகுது. சித்தமுண்டாகி முனிவீராதோ பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஆறு கோடி மாயா சக்திகள், கோடான கோடி, அதாவது மாயை வயப்பட்டது, அதாவது மாயினா அதாவது ஏதோ ஒரு இதுல ஆப்பட்டது அதுல போயிடும், அது அந்த இதுலயே போயிடும், அப்புறம் தான் தாம்பிடிச்சதுதான் நிறையா இருக்கும்னு சொல்லும். இப்படியாக இருக்கிற எத்தனையோ அந்த மந்திரம் தான் சிறப்புமா, இல்ல இல்ல திருமுறை தான் சிறப்புமா, இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க சார், நாலு பிரகாரம் வாங்க சார், சரியா போடுமா, கிரு பிரதட்சணம் வந்துட்டா வேற எதுவுமே வேண்டியதில்லை போங்கன்னா அப்படின்ட்டா. அப்படி ஒரு இப்படியாக போக வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. இப்படி பல்வேறுடைய சிந்தனைகளையும் பல்வேறும் சொல்லுகிறார்கள். சொல்லும் போது நமக்கு ஒன்னும் தெரியாமல் போகுதான். அப்போ ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும் வேறினர். இந்த ஆளு ஒண்ணு இதெல்லாம் வந்து வணங்குறதுல ஒவ்வொரு சொல்லிச்சு, அங்க என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை, இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை, துணிய போட்டு தாண்டுது, எங்க வெளியில தாண்டுது, உள்ளால மனைவி விட்டு அர்ச்சனை பண்ணி போட்டு வச்சிருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை, ஐயா நீங்க இல்லேன்னு சொல்றதை பத்தி நான் கவலைப்படல, இதுதான் திராவிட பாரம்பரியம்னு சொன்னீங்கன்னா தூக்கிக்கிறோம். ஆமா, அது மட்டும் தப்பு, அது தப்பு. ஏன், இது போல இன்றைக்கு இருக்கிற இலக்கிய பரப்புல தொழுகாப்பியம், திருக்குறள், சங்க இலக்கியம், பின்வந்த ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், அதற்கு பின்வந்த ராமாயணம், பாரதம், திருமுறைகள், ஆழ்வார் பிரபந்தங்கள், தாயுமானார் வள்ளலார் வரைக்கும் இது திராவிட பாரம்பரியம். இதுல யாராவது இல்லைன்னு சொன்னான், யாராவது இல்லையா? கிமு எண்ணாயிரத்துல பாடின நூல் அது தொழுகாப்பியம். வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழிதீ செல்வமுடு வழிபடு சிறந்து பொலினின் என்னும் புறநிலை வாழ்த்து. எப்பா நீ வழிபடுகிற தெய்வம் உனக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து நீரூழி வாழ்கப்பா என்று வாழ்த்துவது புறநிலை வாழ்த்துன்னு பாடுகிறார் தொழுகாப்பியத்துல. இது திராவிட பாரம்பரியமா அல்ல இது வந்து சைனா பாரம்பரியமா? முருகா முருகா. ஆன் ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும் வேறினர். இது அப்ப இருந்து இருக்குது, அப்படி அப்ப போறது அல்லவா, இது புதிதும் அல்ல, நமக்கு இது புதிய சந்திப்பு அல்ல, இது பழைய சந்திப்பே தோப்பா அல்லவா என்று சொல்றோம். சுற்றம் என்னும் அதுக்கு மேல பாவம், சுற்றம் என்னும் சொல்வசு குடாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் போச்சு.
இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் அனுபவிக்கிறோம். பணிவாசம் இருந்த அனுபவம் இல்லை, மனையாள் இல்லை, மக்களும் இல்லை. வைத்த நீதி பெண்டிரு மக்கள் குலம் கல்வி எனும் பித்த உலகு என்று தூக்கிட்டு போனவர். நாம தான் அதை கட்டிட்டு இருக்கிறாள். இந்த வயது முதிர முதிர முதிர தான் இந்த இந்த வரியினுடைய விளக்கம் விளம்பும். சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள், உங்ககிட்ட கையில சில்லை இல்லைங்கும் போது அது அது எட்ட போடும். கையில கொஞ்சம் சில்லை இருக்குன்னு சொன்னோடனே எங்க தாத்தாவோட பிறந்தவங்க இல்ல வேற யாரு, மூணு மூணு தலைமுறை சொந்தம் வந்துடும். ஏன் சில்லை உங்களுக்கு ஏறுது, அதனால இதுக்கு முன்ன அவருக்கு எங்க சம்பந்தம் இல்லை. நான் பாரு நல்ல கதை, அவர் அவனே வறுமைப்பட்டுட்டான்னு வச்சுக்க, அந்த பக்கம் திரும்ப மாட்டான். அதனால பேரப்பிள்ளைகளோ கொள்ளு பேரன் எள்ளு பேரனோ இருந்தேன்னு தாத்தா கிட்ட ஏய் சில்லை இருக்குன்னு ஒண்ணு சரி என்ன தாத்தா சரிவா தாத்தா அப்படி கேப்பான். தாத்தா வெறும் அண்ணன் காவடியா இருந்தா சரி, அது ஏன் அதெல்லாம் கிடையாது, வயசு விழாவது போக மாட்டேங்குது, யாராரோ போகுது இது போக மாட்டேங்குது அப்படின்ட்டு போடுவான். அதான் பேரன், அதான் பேச்சு, அதான் இது சிவ சிவ சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். ஒவ்வொன்றும் பற்று, அதனால பாவம் இந்த பெரும்பாலும் ஓய்வு பெற்றவன் தான் கஷ்டப்படுறான். நாங்கெல்லாம் இல்லையா ஏதோ தப்பி பழிச்சிட்டோம், ஒண்ணு கஷ்டம் இல்ல. சரி ஓய்வு வந்துட்டது இல்ல, பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். இந்த சுற்றங்கள் படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா திருவள்ளுவர் சுத்தம் தளால் என்று சொன்னார். சுத்தம் ஐயா என்ன இங்க போய் விருப்பத்து திருவாசகத்துல பிடிச்சு சொல்றாரு, சுத்தம் என்னும் தொல்பது கூடாங்கள் பற்றி அழைத்து பதினெடுப்படிதான் செய்யறாங்க. இந்த மாதிரி சுத்தத்தை எங்க திருவள்ளுவர் சொல்லல, விருப்பரா சுத்தம் எயின் அடாடா அறுப்பரா ஆக்கம் பலவும் தர. உனக்கு எவ்வளவு விருப்பம் இருக்குதோ அது போல அவருக்கும் உண்மையில விருப்பம் இருக்கு பாருங்க, அது சுற்றம். சில்லை இருக்க வரைக்கும் சுற்றம், சில்லை இல்லாத வரைக்கும் சுற்றம், அதெல்லாம் சுற்றம்னு பேர தேய்கள் அர்த்தம். விருப்பு அறா சுற்றம் ஏயும். திருவள்ளுவர் முதல் ஞானி, இந்த நாட்டினுடைய முதல் ஞானி திருவள்ளுவர். அதனால நமக்கு இருக்கிற விருப்பம் அந்த குழந்தைக்கு இருக்கும். நம்ம பேரன் நல்லா படிக்கட்டும், நல்லா உறுப்பு நம்மடா நாலு மணிக்கு அடிப்படுறேன் படின்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன இருக்கணும், நம்ம தாத்தா நாலு மணி தான் அடிப்பட்டுருவாங்களே, அவங்க பிறந்த பிச்சை இந்த படிப்பு எம்எஸ்சி, இந்த படித்தது பிஎஸ்சி அவங்க படித்தது, அப்படி இருக்கணும். விருப்பு அறா சுற்றம் ஏயின் அறுப்பறா ஆக்கம் பலவும் தருந்த ஒன்னி முக்காவரிய வைத்து அடாரா. எனவே இந்த சுற்றமென்னும் தொல்பசு கூடாங்கள் பற்றி அழைத்து பதறி

0: வேதத்துல கர்மகாண்டம்னு ஒரு காண்டம் இருக்கான். கர்மகாண்டம்னா செயல்பட வேண்டிய முறைகள்லாம். அதுல விரதத்தை பத்தியே சொல்லியிருக்கு நிறைய. இந்த விரதம் இருக்குன்னு சொன்னாங்க, இந்த விரதம் இருக்கணும், அந்த விரதம், இந்த விரதம், இந்த விரதம், எல்லாம் இருக்கணும். அது என்ன? அப்போ விரதம் மட்டும் ஊனினை உருக்கினா மட்டும் போதாது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை தொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமீ. நீங்க விரதத்தினால வெறும் ஊனை ஒடுக்கினா மட்டும் போதாது, ஆனா உள்ளொளியும் பெருகணுமே, அதற்கு வேண்டியது செய்யணுமே. விரதமாகவே சாத்திரம் கட்டினர் அதுக்கு. அதனால அது ஏன் அப்படின்னா விரதம் வேணாங்கல்ல. விரதம் வந்து உடம்புடைய அந்த எந்த எல்லை இருக்குமோ அந்த வரைக்கும் வச்சா போதும். சரதமாகவே விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் கட்டினர் சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அறற்றி மலைந்தனர். சாத்திரம் காட்டினர் அல்லவா, சரதமாகவே சாத்திரம் காட்டினர். அவரவர்களும் தான் தான் தான் பெருசுங்கிறதுக்கு அது உங்களுக்கு அவங்க தான் எழுதிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் எழுதிட்டாங்க, அப்படி எழுதிருக்காங்க. சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அறற்றி மறைந்தனர். அவரவர்களும் சமயவாதிகள்லாம் ஏமாந்தான் உயர்ந்தது, ஏமாந்தான் உயர்ந்தது என்றெல்லாம் சொல்லலாம். அடுத்தது நுண்ணு மிண்டிய மாயாவாதம் என்னும் தண்டமாருதம் சுடித்தடித்தாத்து உலோகாயதனும் ஒன்றிரல் பாம்பின் தலாபேதத்தை கடுகிடம் எய்தி அதில் பெருமாயை என பல சூழவும் தப்பாவேதாம் பிடித்தது சரியா தடலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடியும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியேயாகினல் இடையரா அன்பில். இதெல்லாம் என்ன, இந்த மாயாவாதம்னு பேர். மாயாவாதம்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டேன். இப்ப நாமெல்லாம் யார், எல்லாம் பிரம்மத்திலிருந்து தோன்றணும். பிரம்மம், பிரம்மங்கிறது எல்லாம் அகந்த ஆகாரமா இருக்கிற பெரிய பரிபூர்ணமாக இருக்கிற மிகப்பெரிய பொருளா இருக்கிற இறைவன் தான் பிரம்மம். அதிலிருந்து தான் இந்த ஆன்மா எல்லாம் தோன்றியது. ஏன் சாமி தோன்றணும்? அது அது மாய, மாய். சரி, தோன்றினது பிரம்மத்திலிருந்து தோன்றுச்சுன்னா இது ஏன் சஞ்சில் நிக்கணும்? ஏன் இது பல்வேறு வேற்றுமைக்கு இலக்காகணும்? சிலது படிக்குது, சிலது படிக்கல, சிலது பணக்காரா இருக்குது, ஏழையா இருக்குது, ஆணா பிறகுது, பெண்ணா பிறகுது, இல்லைங்களா? சிலது நல்லா குளிர்ந்த நாட்டில் இப்ப செல்வந்தர் வீட்டில் பிறகுது, சிலது ஏழை வீட்டில் பிறகுது. இது ஏன் இவ்வளவு வேற்றுமை சாமி? எல்லாம் பிரம்மத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் மாயை என்று சொல்றாங்களே, அது மாயாவாதம்னு பேர். மாயாவாதம் அது நடுப்புற குறைஞ்ச காலத்தில் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த அந்த அதுதான் மிகச்சிறப்புன்னு சொல்லி எல்லாம் பிற கடைசியில் என்னாச்சுனா எல்லாம் பிரம்மத்திலேயே உடங்கிடும். பிரம்மத்திலேருந்து தோன்றும், கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் அங்க அந்த மாயினால் அப்படிலாம் இருக்கும், பிறகு பிரம்மத்திலேயே ஒழுங்கிடும் என்று சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வாதம். சித்தாந்தம் அப்படி இல்லை. கடவுள் என்று அன்றே நீயும், என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. ஆண்டவனும் கிபி கிமு இல்லாதவன், ஆன்மாவும் கிபி கிமு இல்லாதது. பின்ன நம்ம டேட்டா பர்த் கொடுக்குறோம், இந்த உடம்பு கிடையாது டேட்டா பர்த், ஆன்மாவுக்கு இல்ல.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 41 முதல் 50 வரை.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 67வது பதிகம் 1வது பாடல் வரைகிலேன் புலன்கள் ஐந்தும். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருக்கொண்டீச்சரம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

உண்டாய், உண்டாய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமை.

நிறைய ஆலம் தான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: யாழ் முறிப்பெண் பாடி திருத்தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நளன் கழுவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றுச் சென்று அடைந்து போகமார்த்த புன்முலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சைப்பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப்பலன் இப்பிறவியில் அடைய வேண்டிய பிராரத்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கடவூர் மயானம், பண் காந்தாரம். திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரர மகாதேவ. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருக்கேதீச்சரப்பதிகம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திரு ஆலவாய் பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக்கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புத கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க ஒண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குறிஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றசேர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சோற்றுத்துறை. பண் தக்கராகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமழபாடி, பண் கொல்லி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவலம்புரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவையாறு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திருவேதிகுடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

தலம் திரு பாண்டி கொடுமுடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் பழம்பஞ்சுரம் இராகம் சங்கராபரணம். நமச்சிவாய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு தசாங்கம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
4: திருத்தசாங்கம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இரவுக்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: பதிவழியில் வீரட்டம் எட்டு. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் பதிவழி.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. இளம்பெருமான் அடிகள் அருளி செய்த சிவபெருமான் திரு மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

உளருளிய கங்கை ஒலி திரைகள் மோத வளருளி தேங்குள் வளைந்ததுக்கு

கடல் மூலை பொன் மலையாடிக்கற்றே இவனோர் பேரிழல் கொங்கை பிணாவொடல் கூடி பிறை குழந்தில் ஓரிழல் துண்டல் சுமந்தையும் ஐயம் வேண்டி உழிதருமே உழிதரல் மடிந்து கழு

ஐயோ தெளிவறியவள் கையிலை நேள் பொறுப்பவான் தோய் மதிச்சடையாய் கொள்கையிலை கையிலையல் மாறே குறையா பலிவை கொள்க இல்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: திருச்சிற்றம்
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்
4: பண் குறிஞ்சி முதல் கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பாட்டும் பாடி என துவங்கும் திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் வியாழக்குறிஞ்சி முதல் கட்டளை பாடலன் ஆன்மறையன் எனத் துவங்கும் திருப்பாடல்

0: சிவாய நம. சைவம் தார் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாடல்கள். பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தெய்வத்தையே வாழ வைத்த தமிழ் தேவாரம். 7வது நூற்றாண்டிலே நமது சமயம், நமது கோயில்கள் பெரும் இடர்பாட்டுக்கு இருந்தது. சிவலிங்கத்தை கூட எடுத்துட்டு போய் போட்டு மறைச்சு விட்டார்கள் என்ற வரலாறு பெரிய புராணத்தில் வருகிறது. எத்தனையோ கோயில்கள் உடைக்கப்பட்டது, மூடப்பட்டது. தேவாரம்தான் காப்பாற்றி விட்டது. ராஜராஜ சோழன் தேவாரத்தை எடுத்துக் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அதை எப்படி பாட வேண்டும் என்ற கருத்தை ஆண்டவனிட்ட கேட்டு, எருக்கத்தம்புலியில் இருக்கிற பாணபத்திரனுடைய பரம்பலை வந்த ஒரு பெண்ணை வைத்து பாட சொல்லி கேட்டிருக்கிற பகுதியை நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், எப்படி பாடினா என்ன, இத போய் பிரமாதமா இதை போய் கடவுள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். 5 குழந்தை நம்மகிட்ட வந்து எபோ எபோ அப்படின்னு கூப்பிட்டு நம்ம சந்தோஷமா கேட்டுக்கிட்டோம். அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது, 18 எபோ அப்படின்னு கூப்பிட்டா ஒத்துக்குவீங்களா? என்னடி கொஞ்சிர, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி சிவனை எப்படி அவர்கள் கூப்பிட்டார்களோ அப்படி கூப்பிட வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. இப்ப நான் பாடி காட்டின இந்த இடநிலைத்தளம் பதிகம் கூட அந்த பழமையான மெட்டில் தான் பாடி காட்டியிருக்கிறேன். அப்படி பாட செய்து இந்த தேவாரம் அத்தனையும் செப்பேடு செய்து இன்னும் இருக்கிற தெய்வ பாடல்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து 11 வால்யூம், அதாவது 11 திருமுறை என்று ஆக்கி அதனை செப்பேடு செய்து யாராதர் சமய சன்னதியில் அவன் வைத்தான் அந்த புண்ணியவான், அந்த மகான் ராஜராஜ சோழன் என்று வரலாறு சொல்லுகிறது. பிற்காலத்திலே வந்த பெரிய புராணத்தையும் அதனோடு சேர்த்து 12 திருமுறைகளாக நமக்கு அருள் வழி காட்டுகிற நூலாக அதனை ஆக்கி வைத்தார்கள். இன்றும் அந்த 12 திருமுறை நமக்கு இருக்கிறது. அதனை வாங்கி படிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு அல்லவா? ஆகும். இந்த 12 திருமுறையையும் ராஜராஜ சோழன் என்ன செய்திருக்கிறான், கோயில்களிலே ஓதுவார்களை 40 கூட ஏற்படுத்தி வைத்தான் என்று நான் படிக்கிறேன். ஒரு கோயில்ல 40 ஓதுவார், அந்த ஓதுவாருக்கு ஒரு ஓதுவாருக்கு ஒவ்வொரு பசு, கால் பால் கறந்து குடி, நன்றாக சாப்பிடு, பதிகம் பதிகமாக சாமிக்கு பாடு என்று செய்திருக்கிறான் அந்த புண்ணியவான். அப்படி பதிகம் பதிகமா பாடுங்களுக்கு ஓதுவார் என்று பெயர், பிடாரர் என்று பெயர் வைத்திருக்கிறான். திருமுறை ஓதும் பிடாரர் என்று பெயர் வைத்திருக்கிறான். அப்படி பதியும் பதியமா ஓத சொன்ன, இன்னைக்கு பதியும் பதியமா கோயில்ல ஓதுவார்கள் பாடுவதா இருந்தாலும் அங்க இருக்கிறவர்கள் பாடவிட மாட்டேன் என்கிறார்கள். அது ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஓதுவார் பாட தகுதி இருக்காங்கிறத அப்புறமா பாத்துக்குவோம். அவன் பாட தகுதியா இருந்தாலும் இவன் பாடவிட மாட்டேங்க, ஒரு பாட்டை சொல்லிட்டு போயா அடுத்த தீபாவளி போக வேண்டாம் நாங்க அப்படின்னு சொல்றவங்களதான் இருக்காங்க. அங்க இருக்கிற கோயில் இருக்கிற அதிகாரிகளும் ஏன் என்ன பாட்டு நிறைய பாட்டு சொல்லிட்டு இருக்கிற, ஒண்ணு சொல்லிட்டு போயா இல்ல, ஓதுவாரை ஓதுவான் என்று கூப்பிடுகிற பரம்பரை கூட நம்மகிட்ட இருக்கு. ஆமா, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சரி, அது போயிட்டு போகுது. கடைசியில இப்ப என்ன ஆகி போச்சு, கோயில்ல 5 பாட்டு சொல்றது பஞ்சபுராணம்னு அதுக்கு பேரு, 5 சொல்லுனா. அதையும் விட்டு என்ன பண்றாங்க, ஒரு பாட்டு சொல்லியா போறோம், ஒரு பாட்டு சொல்லியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி விருந்துல பாயசம் சாப்பிடுறதுதான் தலைமையோ, கடைசியாக அந்த பாயசத்தை போடுகிறார்களோ, அதுபோல சிவபூசையின் இறுதியிலே பஞ்சபுராணம் சொல்லுவது என்பதும் ஒரு பழக்கமா வந்துவிட்டது. ஆனா 12 திருமுறையிலிருந்து ஒரு பாட்டு சொல்லுவது என்பது சிலர் செய்கிறார்கள். இப்ப அந்த 12 திருமுறையிலிருந்து இன்றைய நிகழ்ச்சி திருமுறைக்கு ஒன்று, ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒன்று ஒன்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இந்த சொல்லு அடிபட்டு போச்சு. இப்ப யார் பதம் பாக்குற, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உசுன்னு கல்யாணம் தான் கீழே அடிச்சுக்கிறேன், சரியா போச்சு இல்லையா? ஆக அந்த ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒவ்வொரு பாடல் சொல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன். முதல் திருமுறையில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் நமக்கு ஆண்டவனுக்கு செய்த தேவாரத்துல ஒரு அறவுரையும் சொல்லுகிறார். ஏய், ஒரு பங்களா இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இதெல்லாம் செல்வம் என்று நீ நினைத்து விடுகிறாயா? அந்த செல்வம் கடல் ஏத்துகிற செல்வம் இருக்கு பார், அதுதான் செல்வம், நிச்சயமான செல்வம் அதுதானடா என்று சொல்லுகிறார் சுவாமி. அந்த அற்புதமான பாடலை இப்ப ஓதுவேன்.

இதுல செல்வம் செல்வம் செல்வம் செல்வம் என்று வருகிறது பார்த்தீங்களா. இப்படி ஒரு நல்ல அறவுரையான பாடலை முதல் திருமுறையில் இருக்கிறது. ஆண்டவனுக்கு விண்ணப்பம் செய்கிற வழக்கம் உண்டு. இரண்டாம் திருமுறை, திருமுறை என்பது ஒரு தொகுப்பு.

0: இணக்கமுதம் ஆவானோ என்று ஒரு திருப்பதி. அந்த திருப்பதியத்தினுடைய கடைசி பாட்டுக்கு திருக்கடைக்காப்பு என்று பேர். சுவாமி இதுல என்ன அறவுரை சொல்லுகிறார்? சுவாமிக்கு பாட்டை கொடுத்து விடுகிறோம், அது வந்து திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார் அவி என்று. வாத்தவி என்ற சொல் திருமூலர் தான் சொல்லுகிறார் என்று சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஞான சம்பந்த சாமியே அப்படி சொல்றார், பாட்டவி, பாட்டு ஒரு உணவு. அதுல கடைசி பாட்டில் என்ன சொல்றார் அவர், என்னுடைய இந்த திருப்பதிகத்தை ஓதுகிறவர்கள் பொன் அடைவார்கள், பொன் கிடைக்கும். அது மாத்திரமில்ல, பொண்ணை அனுபவிக்க வேண்டிய போகமும் கிடைக்கும். ஆனா ஐயாவுக்கு எதுக்கு நான் சொல்ற பொருள் என்ட்ரன்ஸ் பொருள், அவ்வளவுதான், என்னால முடியும். அது மாத்திரம் இல்ல, இந்த பதியத்தை படிக்கிறவனுக்கு பொன் கிடைக்கும், போகம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, அவன் நல்லவனாகவும் இருப்பான், புண்ணியவானாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்றார் சுவாமி. பொண்ணும் பொருளும் கிடைத்து விட்டா அவன் புண்ணியவானாகவா இருப்பான்? நிச்சயமாக இருக்க மாட்டானே, என்னென்னோ செய்வானே இந்த பொண்ணும் பொருளும் வந்து விட்டால் இல்லையா. சாமி சொல்றார், புண்ணியவானாகவும் இருப்பான்டா, தேவாரத்தை படிக்கிறவன். சாமி சொல்ற,
1: தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானி தத்துவனே, கண்ணடைந்த மது பிரம புறத்து உறையும் காவலனே, உன்னடைந்தான் சம்பந்தம்

என்பது இது இரண்டாம் திருமுறை. சாமி இன்னொரு இடத்துல சொல்றார், என்னுடைய பாடலை படிக்கிறவன் நல்லவனாகவும் இருப்பான், பாட்டில் அவன் வல்லவனாகவும் இருப்பான், அவன் நல்லவனாகவும் இருப்பான் சொன்னார் சாமி. இந்த பாட்டில் புண்ணியவானாகவும் இருப்பான், அவன் பாவியாக இருக்க மாட்டான் என்பது குறிப்பு. மூன்றாம் திருமுறையிலிருந்து ஒரு திருப்பம், சத திருஞான சம்பந்தர் மதுரையில தங்கியிருந்தார். தெய்வ குழந்தை திருஞான சம்பந்தர் அவரை இவ்வளவு நாளும் நாம பார்க்கலையேன்னு அப்பா இங்கிருந்து நடந்து நடந்து நடந்து மதுரைக்கு போனார். அப்பா வருகிறார் என்று போய் சொன்னாங்க. எந்திரிச்சு வந்தார். அப்பா தான் முதல்ல திருஞான சமுதர் காரில் விழுந்து வணங்கினார். அவர் திரும்பி வணங்கினார். திருஞான சமுதர் என்ன கேட்டார் தெரியுமா, அப்பா அன்னைக்கு பால் கொடுத்த ஆண்டானே என்னை, இந்த திருத்தோணிபுரத்தில் இருக்கிற கடவுள் நல்லா இருக்கானா, அவன் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாமே என்ற குறிப்போடு ஒரு அற்புதமான திருப்பதியும் சொல்லுகிறார். கல்யாணத்துல எல்லாம் நான் கல்யாணத்துல என்ன, தினந்தோறும் எழுந்தவுடனே இந்த பதியத்தை நாம சொல்ல கடப்பாடு. மண்ணில் நல்லவன்னா நாம வாழணும் அல்லவா மண்ணில்.

எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் போர் குறைவில்லை. கண்ணில் நல்ல கதி

ரெண்டாவது பாட்டுல இந்த சரித்திர குறிப்பு, தனக்கு பொன் கிண்ணத்துல பால் கொடுத்தான் இல்லவா, தகப்பனாருக்கு எதுக்கவே இப்படி சொல்ற, போதையார் பொற்கிண்ணத்து அடிச்சு பொல்லாது என தாதையார் முனிவுரத்தான்.

0: காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுவாமி தான் ஆதி சிவன். கையில மழு கிடையாது, மான் கிடையாது, புலித்தோல் கிடையாது, மான் தோல் கிடையாது.
1: வியாபாரத்தை கொடுக்க செய்த தெய்வம் அது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெய்வம் இருக்குன்னு சொன்னா, கோயில் இருக்குன்னு சொன்னா, அதற்கு அந்த காரணம் அந்த தெய்வம் தான். அந்த தெய்வம் தான் பால் கொடுத்தது தெரிஞ்சான சம்பந்தர் அல்லவா? மறக்கலாமா அந்த சுவாமியை? மறக்க முடியுமா? ஆக மூன்றாம் திருமுறை இருக்கிறது அந்த திருப்பதி. நான்காவது திருமுறை என்று சொல்லப்படுவது அப்பர் சுவாமிகள். அபூர்வமான திருப்பதியும் முதலிலேயே தொடங்குகிறார் சுவாமி. சூளை நோயை கொடுத்து ஆண்டான் அவர். சூளை நோய் அவரை எப்படி வாட்டி இருக்கிறது என்று வியாபாரம் சொல்கிறது.

கொடுமை செய்திருந்தா இந்த வயத்து நோய் எனக்கு வந்திருக்கலாம். நான் ஒரு கொடுமையும் செய்ததில்லையே. நான் கொடுமை செய்தேனா அல்லது நல்லது செய்தேனான்னு என்னுடைய நெஞ்சுக்கு தெரியும் அல்லவா? வேறு ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?

அறக்கந்தனை மான்வரைக்கு அடர்த்திட்டு அருள் செய்த அது கருத வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய். இந்த கடைசி பாட்டு வரலையும் அவர்களுக்கு அந்த வயிற்று நோய் போகல. சாமி என்ன பண்ணுறது, இந்த வயிற்று வலினால உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு, கடகடந்து பூமியில கடந்து புரள்கிறேன். வேர்த்தும் புரண்டும் எழுந்தும் பௌத்து வரி தாங்க முடியல, எழுந்து நிற்கிறார், விழுந்துகிறார், உருள்றார், பிறல்றார். வயத்து நோய் போகல. போனதாக எழுதுகிறார் தெய்வ சேக்கிறார் பெருமான். எப்படி கிடைத்தது அவருக்கு பாட்டை சொல்லி முடித்தவன். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய், ஆர்த்தார் புதல் சூழ் அதிகை கெழில வீரட்டான துறையம்மானே. தெய்வ சேக்கிறார் பெருமான் பெரிய புராணத்தை தில்லைக்கூத்தனுடைய திருவருளினாலே எழுதினார் என்று புராணம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இல்லை இல்லை, தேவாரத்தை நுணுக்கமாக படித்து பார்த்தவர் தெய்வ சேக்கிறார் பெருமான். எங்கேயோ ஒரு இடத்துல சூளை நோய் தீர்த்தான் எழுதி வச்சிருக்கிறார். யாரு? திருநாவுக்கரசு பெருமான். ஒரே ஒரு இடத்துலதான் வருகிறது. ஐயா சேக்கிறார் அடிப்படி சொன்னால் வேற எங்கேயாவது இருந்து சொன்னால் கேட்டுக் கொள்கிறேன். இல்ல, நோய் தீர்த்தான் என்று வருவதெல்லாம் பிறவி நோயையும் குறிப்பிடும் அல்லவா? ஆமா, சூளை தோர் நோய் தீர்த்தான் என்று குறிப்பிட்டு அதை சொல்லுகிற இடம் ஒன்னே ஒண்ணுதான். முடிகொண்டார் முளையில வெண் திங்களோடு மூசும் இளனாகும் உடனாக கொண்டார் அடி கொண்டார் சிலம்பலம்பு கடலும் ஆர்ப்பு அடங்காத முயலகனை அடிக்கீழ் கொண்டார் வடிகொண்டாந்திலங்கும் மழு வழங்கி கொண்டார் மாலை இடப்பாகத்தே மறுவக்கொண்டார் துடி கொண்டார் கங்காலும் தோல் மேற்கொண்டார் சூளை தீர்த்து சூளை தீர்த்து அடியேனே ஆட்கொண்டாரே. இந்த ஒரு பகுதி தான் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு கிடைத்து விட்டது. எழுதிட்ட சுலை நோய் தீர்த்து விட்டான் எழுதிட்ட இந்த குறிப்பு ஐயா தெய்வத்தின் அருளால எழுதினாரோ? இந்த தேவாரத்தை எழுத்து எழுத்தாக எண்ணி படித்து பார்த்திருக்கிறார் அந்த மகான். ஆமா, எங்க ஊர்ல பிறந்த மகான் ஐயா. ஒரு ஊர்ல நான் போய் குடியிருக்கிறேன், எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இரண்டு தடவை இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷம் செய்து வச்சேன். ஆமா, கொடுத்தவர் ஆயிரம் ஆயிரமா கொடுத்தவர் நான் செய்து நான் சொல்லி இருந்து அகப்பையாக இருந்து போட்டவன் தான் நான். நான் பாயசமாக இருந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆக அந்த திருப்பணியவாது செய்வதற்கு எனக்கு கிடைத்தது. தெய்வ சேக்கிறார் பெருமான் எழுதி வைக்கிறார் இந்த திருப்பதிகத்தை. நமக்கும் இப்போ வயத்துல ஏதேனும் தொந்தரவு இருந்தால், இருக்கணும்னு அவசியம் நான் சொல்லல, யா இருந்தால் இந்த பதியத்தை ஓதினால் சரியா போதும். நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், இது நான்காவது திருமுறை. ஐந்தாம் திருமுறை என்பது ஒன்று.

0: வீவலஞ்செய்யில் பாட்டம் தீர்த்திடும் வான்மி ஊரிசனே பயண.
1: இது ஒட்டை மாடம்.
0: ஒட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன்னம்.
1: டேய், நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு போயிட போறது. நீ பிறந்ததுக்கு என்ன செய்யணும்? அவனுடைய திருவடியை அவனுடைய நெஞ்சில் நினைத்து பூவை எடுத்து அவன் திருவடிக்கு போட்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலையோ அல்லது ஏதேனும் ஒரு பச்சிலை கொட்டு.
0: ஒட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் தேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான் மலதூவி வரஞ்செய்யில்.

ஆறாம் திருமுறை ஒரு திருப்பாள். திருத்தாண்டகம் என்ற ஒரு பகுதி ஆயிரம் பாடல் கொண்டது. தாண்டக வேந்தர் என்றே பெயர் நாவுக்கரசு பெருமானுக்கு. அதுல ஒரு நீதியான திருப்பு சாட்டை அடிதான். நாவுக்கரசு சொல்லல, சாட்டையால் அடிக்கிறது மாதிரி தான் சொல்லிக் கொள்வார்.

கொண்டாட திருவாசகம் நம்ம மதத்து, நம்ம மதத்து பாடல் இல்லையா? ஆமா, நம்ம மதத்து பாடல் இசையாக வந்தது, இசையாக வந்தது, வெறும் தமிழா வல்ல. எத்தனையோ மதங்களுக்கு இப்படி இசையாக வந்த நூல் கிடையாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். தவறு இருக்கலாம், தவறு இருந்தா விட்டு விடுங்க. இப்படி பாடக்கூடிய தகுதியாக வந்த மதங்கள் எனக்கு தெரிந்து இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த கருத்தை சொல்றது இசையோட வருது. பாருங்க, திருக்கோயில் இல்லாத திருவிரூரும், திருவெள்ளீர் அணியாத திருவில்லூரும், பருக்கோடி பத்திமையார் பாடா பாங்கினோடு பல தளிகள் இல்ல.

நகரத்தார் வீட்டுல எல்லாரும் வீட்டுல சங்கு இருக்கும். இன்பத்திலையும் துன்பத்திலே அந்த சங்கு ஒலிக்கும். அத்தான் பட்டினத்தடிகள் சொன்னதாக எனக்கு நினைப்பு. முதலிலே ஒரு சங்கு ஒலி, நடுவிலே ஒரு சங்கு ஒலி, கடையிலே ஒரு சங்கு ஒலி என்று சொல்லுவார் அவர். பட்டினத்தார் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார். முதலிலே ஒரு ஒலி சங்கு குழந்தை பருவத்தில் பால், நடுவிலே ஒரு சங்கு கல்யாணத்திலேயே சங்கு ஓதுவார்கள், கடைசியில் சங்கு ஒலித்தால் அந்த ஒலி கேட்கிற இடத்துல துஷ்ட பிராணிகள் கூட இருக்காது. இன்னைக்கு அப்படி ஊதுனா ரொம்ப மனிதன் எட்ட போயிடுவோம் இல்லையா? அதை ஊதணும். இப்ப ஊதுறது இல்லை யாரும், அதனாலதான் மறிஞ்சு போச்சு இப்போ என்று நான் நினைக்கிறேன். திருக்கோயில் இல்லாத தெருவில் ஊரும், திருவண்ணீர் அணியாத தெருவில் ஊரும், பருக்கோடி பத்துமையார் பாடா ஊரும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பஜனை மடம்னு இருந்தது. பஜனை கோயில் தெருவுன்னு எத்தனையோ ஊர்ல இருக்கு, இப்ப யாரும் பஜனை பாடுறதே கிடையாது. போரும் பத்தாத்துக்கு எத்தனையோ சேனல், ஒரு நாளைக்கு மூணு சினிமா நாலு சினிமா. தப்புன்னு நான் சொல்லல, இறை தேடு இறையும் தேடு, தீந்து அடிக்க அதையும் தேடி இல்லையா? ஆனால் அது தப்புன்னு சொல்லு, அதே சமயத்துல இதையும் பார் என்பதுதான். பருக்கோடி பத்திமையார் பாங்கினோடு பல தடிகள் இல்லாவோரும், இருப்போடு வெண்சங்கம் ஊதாவோரும், விதானமும் வெண்கொடியும் இல்லாவோரும், அறுப்போடு மத பறிப்பிட்டு உண்ணாவோரும், அவையெல்லாம் ஊரல்ல அவையெல்லாம் அடவிகாடே. திருநாமம் அஞ்செடுத்தும் செப்பாராயில், தீவண்ணர் திருமுருகால் பேசாராயில். நான் இந்த ஒலிப்பதிவு செய்யும் போதெல்லாம் ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் தேவாரத்தை கேட்க வந்தார். அவர் முதல்ல ஏன் தேவாரம் கேட்க வந்தார்னு எனக்கு தெரியாது, நினப்பு இல்லை. அப்புறமா தேவாரம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சாமி அவங்க வந்து உங்களை வீட்டுல விட்டுட்டுமா அப்படின்னு கேட்பாரு. வேண்டாம் ஐயா, நான் பஸ் பிரயாணி தான் அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டார். சில வேலை வீட்டுல கொண்டாந்து விட்டுருவாரு. இப்படி இருந்தவர் என்ன பண்ணவர், அவர் நான் அந்த ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் அதை வந்து உட்கார்ந்து கேட்டுருந்தார். அப்புறமா என்ன பண்ணுவார், அவர் தேவாரம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் சரியா பாடுறேன் அந்த பிழையெல்லாம் வராமல் பாத்துக்கிட்டே இருந்தார். இப்படி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த தேவாரம் கேட்ட பலன் அவருக்கு என்ன தெரியுமா வந்தது, பஞ்சாட்சரம் கேட்டுக்கிட்டு ஜபம் பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது. ஆச்சரியம் இல்லையா? என்னட்ட கேட்டார், சாமி நான் வந்து பஞ்சாட்சர உபதேசம் கேட்டுக்கிட்டு பஞ்சாட்சரம் சொல்லணும்னு நினைக்கிறேன், யார்கிட்ட கேட்டுக்கலாம்னாரு. நான் தருமபுரம் சன்னியாசிகிட்ட கேட்டுக்கலாம் வாங்கன்னு நான் சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. தருமபுரத்துக்கு நான் அவரை அழைச்சிக்கிட்டு போற வேலையில அந்த அம்மா இங்க இருக்காங்களோ என்னமோ, இருந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பா ஒண்ணும் சொல்லல. அந்த அம்மா அவங்க குடும்பத்துல எல்லாம் என்ன நினைச்சு விட்டாங்க, இவரை நான் ஏதோ தப்பான வழிக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு விட்டாங்க. அதுக்காக அந்த அம்மா கூடவும் வந்தாங்க. இவர் சாமியார் வந்து இவரை ஏதோ கெடுத்து விட போறாருன்னு நினைச்சுட்டு தான் வந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன கார்ல கேட்டாங்க, என்ன சாமி இவரை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணு செய்யல, உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த சொத்து பொருள்லாம் வசதியா இருக்கு, இப்ப அவருக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடு, பொருள் வந்து விட்டது, புண்ணியத்தை சேர்த்துறதுக்கு தான் நான் அவரைக்கு நான் முற்படுறேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பேசாம இருந்துட்டாங்க. போய் இந்த தருமபுரத்துக்கு போய் அந்த ஜீவ சமாதி மூன்று இருக்குங்க, அந்த உயிரோடு போய் அந்த சமாதியில உட்கார்ந்த இடம்லாம் இருக்கு. அதையெல்லாம் கொண்டு அவரை தரிசனம் பண்ண வச்சு சன்னியாசிட்ட அழைச்சு கொண்டு காட்டி மறுநாள் அவருக்கு திங்கக்கிழமை சோமவாரத்துல அவருக்கு ஜபம் உபதேசம் பண்றதுக்கு இருந்தோம். இந்த அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா, ஆச்சரியம் பாத்தீங்களா, என்ன சாமி எங்க வீட்டுக்கார தான் உபதேசம் கேட்டுக்க போறாரு, நானும் கேட்டுக்கிட்டுமான்னு. அந்த இடத்துக்கு போன உடனே எப்படி வந்து பாத்தீங்களா, குமாரகுருவர் அந்த ஊருக்கு போனாராம், ஊரை குறுகினேன் என் பேரையும் குறுகினேன்னு சொன்னாராம். ஊரை குறுகினார் சரி, பேரை குறுகினா ஜீவனாக இருந்தது சிவனாக ஆகிவிட்டது, ஒரு மாத்திரை குறைஞ்சு விட்டது, நான் அந்த ஊருக்கு போய் சிவனாக ஆகிவிட்டேன்னு சொன்னாராம் அவர். அது போல இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நானும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. முதல் நாள் ராத்திரி நான் சொன்ன போது நான் அதை பொருள்படுத்தல, பேசாம இருந்துட்டேன். மறுநாள் காலையில நான் எந்திரிச்சு ஜபம் எல்லாம் பண்ணிவிட்டு அங்க போனேன். என்ன சாமி, சாமியை கேட்டீங்களா, நான் பஞ்சாட்சரம் கேட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா நிச்சயமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்ட்டாங்க.
நேர உள்ள போய் சன்னியாந்த கிட்ட கேட்டேன், என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சார், சரி வரட்டும் அப்படின்ட்டாங்க. போய் உட்கார்ந்த உடனே இந்த ஐயாவை கூப்பிடுன்னு அவங்க சொல்லல, இந்த தெய்வம் என்ன பண்ணிரு தெரியுமா, இந்த அம்மாவை கூப்பிடு அப்படின்ட்டாங்க. முதல்ல உபதேசம் அந்த அம்மாவுக்கு தான், என்ன தெரியுமா, அந்த பஞ்சாட்சர மந்திரம் அந்த குரு பீடம் அப்படி செய்து விட்டது. அதத்தான் சாமி சொல்றாரு,

0: கபரிச்சிட்டு நாராயண் அந்த பூ எப்ப எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, வண்டு வந்து அந்த பூல உட்காரத்துக்கு முந்தி நீ எடுத்துக்கணும் அந்த பூ. உண்பதம் மரபணித்திட்டு உன்னாராயில் அறுநோய்கள் கிடவெண் நீர் அணியாராயில் அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயத்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே. இந்த இசைப்பாடல்ல எப்படி ஒரு நீதி சொல்லப்படுகிறது பார்த்தீங்களா? இது ஆறாம் திருமுறை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு எருக்கத்தம்புலியூர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் குறிஞ்சி ராகம் அரிக்காம்போதி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பெருமானையுடைய அறிகின்ற சுவை இருக்குதே, அந்த சுவை நாம் இப்ப உணவுல கொள்ளுகின்ற 6 சுவையான வகை இருக்கே, அந்த சுவையினும் மேலான. இந்த 6 சுவை இப்ப புளியோதரை அருமையான சட்னி, அருமையான ஊறுகாய், இதெல்லாம் சாப்பிட்டோமே, சாப்பிட்டா எது வரைக்கும் இருக்குது? தொண்டை வரைக்கும் இருக்குது, அப்புறம் போயிடுது. ஆனா இந்த சுவை இருக்குதே, பெருமானை அறிகின்ற சுவை இருக்குதே, அதிவற்றெல்லாம் மேலானது என்று எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்பர் சுவாமிகள் கனியினும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குடல் பாவினல் ஆறினும் தனி கூடி கவித்த ஆளும் அரசினும் இனியனும். ஆகவே நாம சாப்பிட்ற ஏதோ அருமையானக்கு மாம்பழம் மாம்பழம் ஒழிஞ்சு போச்சுருந்தோம் இல்லீங்களா? ஆகவே எல்லாம் சுவையே போயிட்டுது இப்போ சரி. ஆனா ஒரு காலத்துல சுவையா இருந்த காலத்துல, அந்த காலத்திலும் கூட இந்த முக்கடி சுவையினுடைய சுவை ஏதோ சார்ந்து தந்தது. ஆனா பெருமானுடைய சுவை மிக உயர்ந்தது. ஆகவே மெய்த்தாறு சுவையும், இந்த 6 சுவையை நாம் உணவருந்துகிறோமே, இதை விட மேலான சுவையுடையவன் ஏழு இசையும். ஏழு இசை நாம் சொல்கிறோமே, குரல் துத்தம் திந்துவேன், இந்த இசையினை விட மிகச்சிறந்த பயனுடையவன். என் குணங்களும் 8 விதமான குணங்களுடையவன். அதை திருவள்ளுவர் தான் முத முதல் சொன்னார். என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. 8 குணங்கள் ரொம்ப அருமையான, அவற்றை எல்லாம் நம்முடைய சைவாகமத்தில் சொல்லப்பட்டதை பரிமையர்கள் எடுத்து எழுதியிருக்க, எவை என் குணங்கள் எவை என்பதை கொண்டு எழுதிவிட்டு இவை சைவாகமத்துள் கண்டது என்றும் எழுதியிருக்க பரிமையர். தன்மயத்தனாதல், தன்மயம்னா முழு சுதந்திரம் உடையவன் யார் தெரியுமா? இறைவன் தான். எந்த ஒன்றிலும் அவனுக்கு தன்மயமே தவிர பிறர் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எந்த ஒன்றிலும் பிறர் கேட்க நடக்கணுமே தவிர நம்மையும் இல்லை. எப்ப? இப்பவே சொல்றேன், நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இனி நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், எல்லாம் சரி, பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் எல்லாம் சரிதான். ஆனா என்ன சுதந்திரமா இருக்குமா? இல்லையே, இல்லையா? நீங்க அன்பினாலேயோ மற்ற எதுலையோ நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு ஆளாகிறோம், ஆளாகிறோமா இல்லையா? அதனால சாப்பிட சாப்பிடலாமா அப்படி கேட்டா, எப்போதான் சாப்பிடுறீங்க, கொஞ்ச நேரம் இருங்களேன் அப்படின்னு வருது. இன்னும் இருந்ததான் சாப்பிட முடியணும், வேற வழி வைக்கணும். சரி, சாப்பாட்டுல ஒரு உப்பு குறைச்ச, என்னவோ ஒரு உப்பு குறைச்சலா இருக்குன்னு, ஆமா உப்பு போட்டு போட்டுதான் என்ன ஆக போகுது, சும்மா சாப்பிடுங்க கிடக்குது. அப்ப உப்பு போட்டு சாப்பிட அருகது இல்லை, ஏன் உள்ள உள்ள வந்துட்டு இருக்கீங்க, அங்க போய் பேசாம உட்காருங்களேன், இதெல்லாம் சுதந்திரமா? சுதந்திரமா? அதனால் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சே தவிர, ஆனா நாம் இருப்பது முழுமையா ஏதோ ஒன்றிலோ எப்படியோ அடிமையா தான் இருக்கிறோம், அடிமையா தான் இருக்கிறோம். அப்போ உண்மையாகவே தன்மயத்தை முழு சுதந்திரம் உடையவனாக இருப்பவன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான். அப்புறம் தூய உடம்பினாதல், அது ரெண்டாவது குணம். 8 குணத்துல அவனுக்கு உடம்பு தூய உடம்பு. அவனுக்கு என்னைக்காவது வந்து சோப்பு போட்டு குளிச்சாதான் குளிக்க முடியுதா? உடம்புல அழுக்கு சேருதா? கிடையாது. வினிமயத்தால் வந்த உடம்பா? அல்ல. ஏதாவது சளி பிடிக்கிறது மற்ற இது வந்து தலைவலிக்கிறது எதுன்னு உண்டா? கிடையாது. அவனுக்கு அருளே வடிவாக இருக்கிறான். அதனால அவனுடைய உடம்பு தூய உடம்பு, நம்ம உடம்பு நேர் மாறான உடம்பு, தூய உடம்பினாதர். முடிவில் ஆற்றல் உடைமை அவனுக்கு, அது ஒரு குணம். அவனுக்கு எந்த ஒன்றிலும் அவனுக்கு நிகரான ஆற்றல் வேற எவனுக்கு கிடையாது, அப்படிப்பட்ட ஆற்றல் உடையது. நமக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் பெஞ்ச பிடிக்க, கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிறீங்களா நீங்களும் என்று செட்டு சேர்க்க வேண்டியிருக்கு. தானா அசைக்க முடியுதா? முடியல, முடியல. ரொம்ப உயரமா இருக்கிறது ஒரு பொருளை கட்ட வேண்டியிருக்கு, என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒரு ஏணி கொண்டா நான் பிடிச்சிங்க, நல்லா பிடிச்சிங்க, நல்லா பிடிச்சிங்க, அப்புறம் தான் இவர் ஏறவே வேண்டியிருக்கு. அப்ப நம்முடைய ஆற்றல், நம்முடைய சொந்த ஆற்றல் எதுக்கும் அன்பி தகுதி இல்லை, முடிவில் ஆற்றல் இல்லை, சாதாரண ஆற்றலே இல்லை, அப்புறம் எங்க முடிவில்லாத ஆற்றல் வரப்போ? வரம்பில் இன்பம் உடைமை, அவனுடைய அவனுக்கு இருக்கிற இன்பம் பெருமானுக்கு மீறிய இன்பம் உடையவன் அவன், நாம இன்பம் உடையாது இல்லைங்களா. தன்மையத்தனாதல், தூய உடம்பினாதல் இல்லைங்களா, அப்புறம் என்னது முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை இல்லைங்களா. முற்றும் உணர்தல் அவனுக்கு உண்டு. முற்றும் உணர்தல்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சாதாரண ஓடுகிற எறும்பு முதல் யானை காண்டாமிருகம் வரைக்கும், தமிழன் முதல் தமிழனா இருக்கட்டும், வடவனா இருக்கட்டும், இந்திய நாட்டவனா இருக்கட்டும், அந்நிய நாட்டவனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் எந்தெந்த உயிர்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் அவனுக்கு அறிகின்ற ஆற்றல் அவனுக்கு உண்டு. நமக்கு நேர் ஒண்ணு என்ன தெரியும் நமக்கு? சைபர் தான். அதனால இயற்கை முற்றும் உணர்தல், இயற்கை உணர்வினாதல், அவனுக்கு இயல்பாகவே எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு இருக்கு. நமக்கு சொல்ல சொல்லதான் தெரியும், சொல்லதான் தெரியும். நம்ம அம்மாவை நமக்கு தெரியுமா? தெரியாது. யார் சொன்னா? அம்மா தான் சொன்னார். வாடா ராஜான்னா அம்மாடா, நான் அம்மாடா, அப்பா அம்மா இல்ல, அம்மா இல்ல, பாவம் தன்னை அவ்வளவு அறிமுகப்படுத்திக்கிட்டு வாடானா அப்பதான் வேணும் போறோம். போனோமா அப்பெல்லாம்? அப்புறம் அப்பாட்ட நம்ம போனோமா? கிடையாது. அப்பா கை நீட்டினா நம்ம அப்பாடா, நம்ம அப்பா இல்ல, அப்பாப்பா. இந்த அளவுக்கு வேண்டியிருக்கு நமக்கு புத்தி. நம்ம தாயை அறிய முடியல, நம்ம தந்தையை அறிய முடியல, நம்ம தமையனை அறிய முடியல, என்னத்த நமக்கு உணர்ச்சி இருக்கு? எல்லாம் சொல்ல சொல்லதான் தெரியுது, சொல்ல தொடர்ந்து. ஐயா நாம் இருக்கிற நாடு யாருக்கு உரியது? நாம் இருக்கிற நாடு நமக்கு உரியது. நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், அதுவே நமக்கு தெரியலையே. அதனால சொல்ல சொல்ல தெரியாத தவிர இயற்கையான அறிவு நமக்கு கிடையாது. அவன் இயற்கை உணர்வினாத இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன். அவன் யாரு? இறைவன். எப்படின்னு கேட்டா ஆணவமோ கண்மமோ மாயையோ எந்த மலங்களும் தொடர்பில்லாதவன். அவன்

இருக்கிற நூலையா இருக்க மாட்டேங்குது, மும்மை மலத்தையா இருக்க போகுது, அது நீதான் இருக்கணும். மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் என்றுதான் சொல்றாரு. அப்ப அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் இறைவன், நம் இயல்பாகவே பாசங்களோடு கூடியவர்கள் நாம். இவையெல்லாம் தான் அந்த என் வகையான குணங்கள், என் வகையான குணங்கள். என் குணத்தான் தாளை வணங்காத்தலை கோளில் பொறியில் குணவிலவே என்று சொன்னான். அந்த எட்டு குணத்தை தான் நீ சொன்ன. எனவே அந்த எட்டு குணங்களை உடையவனாக இருக்கின்ற இறைவன் மெய்த்தாறு சுவையும் ஏழிசையும் என் குணங்களும் விரும்பு நாள் வேதத்தாலும் அறிவொன்னான் அடைதெளிய. இந்த மாதிரி பெருமானுக்கு இருக்கிறதை வேதங்கள் கூட முற்றிலும் அறிய முடியாதான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கந்த நுண்ணியனி என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அந்த வேதங்களால அறிய முடியாத தன்மை இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் அறிவையாகும் ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன் கருதுமூர். ஆறு சமயங்களுக்கு அவன் தலைவனா இருக்கான். ஏன்னு கேட்டா சமயங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருந்தாலும் கூட நம்ம ஒருத்தர் சிவாய நம்மங்கிறோம். எப்படி சொன்னாலும் கூட அந்த எல்லாவற்றுக்கும் முழுமுதல்வனாக இருக்கின்ற ஒருவன் உண்டு என்பதுல யாருக்கும் கருத்து வேற்றுமை. அப்படிப்பட்ட அந்த முதல்வனாக இருக்கின்ற பெருமான் அவன் இருக்கின்ற ஊர் தான் நம்முடைய திருமுதுகுன்றம் என்று அருமையா சொன்னார். உழவு தென்னீர் முத்தாறு வெதிருதிர நித்திலம் வாரி குழிக்கும் முதுகுன்றம் என்று சொல்லி அருமையா சொன்னார். இந்த மூன்றாவது பாட்டுல தக்கன் வேள்வியை மீண்டும் சொல்லுகிறார். தக்கனது பெரிவேள்வி, அதுல யாரெல்லாம் வந்து சாப்பிடாம போனாலு, சந்திரன், இந்திரன், எச்சன், அருக்கன், அங்கி, இவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விதி வழியே தண்டித்த விமலர் கோயில்ல இத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டார்கள். தக்கனது வேள்வியில இத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டதை பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய திருவாசகம் திருவுந்தியாரிலும் சொல்லப்பட்டிருக்கு தக்கனது வேள்வியில. ரொம்ப அருமையா, எத்தனை பேரும் அல்ல எல்லாரும் ஓடுனாங்களாம் அந்த வேள்வியில. எல்லாம் இலை போட்டவுடனே எல்லாம் வந்துட்டான் சாப்பிட. ஆனா யாருக்கு முதன்மை கொடுக்கணுமோ முதன்மை கொடுக்கல, பெருமானுக்கு முதன்மை கொடுக்கல. அது மாதிரி இப்ப எல்லாம் இலை போட்டாச்சு, எதுனாச்சு, உடனே அங்க வந்து என்ன எல்லாரும் அன்பர்கள் உணவருந்தலாம் அப்படின்னு தக்கன் சொல்லிவிட்டான். எல்லாம் இந்திரன் சந்திரன் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்குது, திருமால் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார். எடுத்து அப்படி எடுத்து இப்படி இப்படி வாயில வைக்கிறதுக்காக இப்படி வச்சாங்க. திடீர்னு வீரபத்திர கடவுள் வந்தாராம். வீரபத்திர கடவுள் வந்தாரோ இல்லையோ, அவனும் இலையை விட்டுட்டு ஓட்டமா ஓடணும். அப்படி ஓட்டமா ஓடும் போது மணிவாசகர் ஒலிப்பதிவு செய்துட்டு ஒலியும் எடுத்துட்டு எப்படி சாமி ஓடினார்? நீ ஒன்னாப்பா சாடிய வேள்வி தகந்திட தேவர்கள் ஒடியவா பாடி உந்தி பெற அவனவனும் பிச்சு ஓட ஓட்டான். எவன் எங்க போனான் எவன் கண்டான். இப்படி எல்லாம் அருமையாக திருவுந்தியார பாண்டார். அதுல இப்படி சந்திரன் என்ன இவன் என்ன இந்த இவன் என்ன பண்ணானா, அக்னி மூலையில ஒரு இலை இருந்தது அதுல உட்கார்ந்துட்டான். இங்க வீரபத்திர வந்தவன் ஒரே பெரிய குஸ்தியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் என்னன்னா எரியற வீட்டுல குடுக்கினது ஆதாயங்கிற மாதிரி அந்த மூலையில இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் அடி நிக்கிட்டேன், அதுக்குள்ள நம்ம ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு சாப்பிடலாம்ட்டு அங்க இருக்கிற அந்த அந்த இலையில இருக்கிறது அப்படியே அப்படி சுழட்டினானா. இப்படி இப்படி சுழட்டி இப்படி பார்க்க போறான். இப்படி இப்படி சுழட்டும் போதே என்ன ஆச்சுனர் மடாரம் ஒரு அருவா வந்து வெட்டி விட்டுதான். யார அந்த அக்னி எப்படிதான் பார்த்தாரோ மணிவாசகர். வெய்யவன் அங்கி அக்னி பகவான் விழுங்க திரட்டிய ஒரு அப்படி நக்கிட்டு போயிடலான்னு பார்க்கத்தான். இதுல அதுவா சாப்பிட்டு முழுங்க சாப்பிடாட்டி கூட இதை மட்டுமாவது வலிக்க அப்படி எடுத்து சாப்பிட்டு போடலான்னு விழுங்க திரட்டிய கையை தடிந்தான் என்று உந்தி பெற கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற அந்த வேள்வியே ஒரு கலக்கம் கலக்கிவிட்டான் வீரபுத்திரன் எஞ்சிய வெள்ளி திரையில் காண்க. இப்படியெல்லாம் தக்கன் யாகத்தை பற்றியும் சொல்லி இவற்றை எல்லாம் அடித்த பெருமான் மேயது நம்முடைய திருமுதுகுன்றம் என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லைங்களா. அப்புறம் பாருங்க இது இப்படி ஒரு திரிபுரம் எரித்த போது என்ன நடந்ததுனர் திரிபுரம் எரித்த போது வெம்மை மிகு புறவானர் நான்காம் பாட்டு மிகை செய்ய விரல் அடிக்க விண்ணுலோர்கள் செம்மலரோன் இந்திரன்மால் சென்றிறப்ப. இந்த மூணு பேரு திரிபுரத்தவர்கள் வந்து அங்கங்க இருந்து தன்னுடைய அந்த கோட்டைகளோடு வந்து அப்படியே உட்கார்ந்துறது, உட்கார்ந்து அந்த ஊரே அழிஞ்சு போடும் அப்படின்னு.

0: பார்த்தாங்க எல்லாரும் சொல்லி, பெருமானே நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னார்தான். சொன்ன பிறகு பெருமான் என்ன செய்தாராம், தேவர்களே தேரதாக மைமிரவு மேருவிலும் மாசுனனான் அரியடிகால் வாணியாக மும்மதிலும். அந்த மும்மதில எரிப்பதற்காக இவற்றை எல்லாம் தயார் பண்ணி அப்படி அப்படி நம்மளுக்கு பிடிச்சாரா நம்முடைய பெருமான். அப்படி பிடிச்ச உடனே மும்மதிலும் எவ்வளவு நேரம் ஆச்சு சாமி என்னார், நொடி அளவில் பொடி செய்த. அப்படி அப்படியே பார்த்தாங்க, எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர் கம்பர் பெருமான். ராமர் அந்த வில்ல தூக்குனதுதான் தெரிஞ்சுதான், ஆனா படாரம் முடிஞ்சு போச்சான். எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர்னர். இங்க என்ன பண்ணனாரு, இங்க இங்க என்ன பண்ணது, அதுக்கு மேல இங்க வளைந்தது வில்லு, வில்லு அப்படி வளைச்சாராம் பெருமான். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திவர போயே கொடுக்குறாங்க. வில்லு வளைச்சதுதான் தெரிஞ்சது, முப்புறமும் எரிஞ்சு போச்சு. அங்கிருந்து ஒருத்தி வந்த, ஏண்டி முப்புறத்துல ஒரு புறம் எரிஞ்சுதா, ரெண்டு எரிஞ்சுதா, மூணு எரிஞ்சுதுன்னு மக்கு முண்ட. ஒரு கூட வெந்தவாருந்தி மூணும் போயிட்டுனா இப்படியெல்லாம் திரிபுரம் எரித்ததை அவரும் சொன்னார் இவரும் சொன்னார். இப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான்மையது முதுகுன்றவி. சரி, இவையெல்லாம் தாண்டி பல செய்து இங்க பாருங்க. ஏழாவது பாட்டுல எங்க திருமுதுகுன்றம் எப்படின்னாரு, தீரங்கொள் மணித்தரளங்கள் வரத்திரண்டங்கு எடிற்குறவர் சிறுமிமார்கள் என மூர்த்திகள் பாடும்போது அந்த மேகரா குறிஞ்சியனுடைய அமைப்பு தெரியணுங்கிறதுக்காக அந்த மேகரா குறிஞ்சி எடுப்பாருமே சொன்னார். தீரங்கொள் மணி தரளங்கள் வர திரண்டங்கெடிற்குறவள் சிறுமிமார்கள். அதுல அந்த மணிமுத்தாத்துல நவரத்தினங்கள் அப்படியே வந்துதான் வந்தா, அந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, நவரத்தினத்தை அப்படியே அது வாரி வாரி வாரி வாரி எடுத்து கரையில வச்சு விட்டு வச்சுக்கிட்டு நம்ம சின்னஞ்சிறு வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி விளையாடலாம்னு அந்த பிள்ளைகள் பார்த்துதான் எங்க திருமது குண்டத்துல. அது பார்த்தவொடனே சரி உலவையினி அப்படின்னு சொல்லி உல வச்சது. உல வச்சா அரிசி என்னடி பண்றது, என்னது இந்த முத்துக்கள் தாண்டி வெள்ள வெளியேன்னு இருக்குது, அதை அரிசியா போடலாம் அப்படி அப்படின்னு சரின்னு அருமையா தண்ணியை வச்சு இந்த முத்துக்களை போடும் பார்த்தா இந்த முத்தோடு மற்ற செம்மணி நவரத்தனம் எல்லாம் கலந்து கிடக்கு, முறத்தை எடுத்தாடி அப்படின்னுது. இந்த நவரத்தனத்தை போட்டு நாங்கள் புடைச்சிதான், எதுக்கு அந்த மற்ற நவரத்தனம் மற்ற அதெல்லாம் போக வெறும் முத்து மட்டும் எடுத்துக்கணும். அப்படி புடைச்சிட்டு வெறும் முத்தா வந்தது பாருங்க, அதை எடுத்து அந்த ஒலையில போட்டு சோறாக்குவோமா அப்படின்னு. அப்ப நவரத்தனத்தையும் சின்ன பொடுசுகள் என்ன பண்ணுது, புடைச்சி வெறும் முத்தை மட்டும் எடுக்குதான். அப்ப புடைச்சதுல முத்து போக மற்றதெல்லாம் குப்பையில கொண்டு தள்ளிவிடும். ஏன் சார் இது நடக்குமா அப்படின்னு, அடைந்த பாசுரம் படிக்கும் போதாவது அப்படி இருக்கும் போய்யா அப்படின்னு. அவனவனு நவரத்தனம் கிடைச்சா வாரி உள்ள போவானா, இந்த சின்ன பொடுசுகள்ட்ட பிள்ளைகள்ட்ட விடுவானா, இந்த பிள்ளைகள் என்ன கேட்டா அதுல பதம் பார்த்து புடைச்சு கிடைச்சு வெறும் முத்தா எடுத்து அதை போட்டு ஒலையில போட்டு அது சின்ன சிறு விடுகிட்டு எங்க இதெல்லாம் புடைச்சி ஒதுக்குடி காலில் சி அந்த விளக்குமா ரெண்டு இதெல்லாம் எடுத்து கூட்டி கூட்டி தள்ளி இங்கே போய் கிடக்குது. இப்படி கிடக்குதான் விருதாயம் திருமது குண்டத்துல. நம்ம போனா கூட இருந்ததுன்னா பொறுக்கி போட்டுட்டு வரலாம் அல்லவா பையில. எப்ப இருந்தா, ஏழாம் நூற்றாண்டு இருந்தா, இப்ப இருந்தா என்ன இருக்கு, மண்ணு தான் இருக்கு. அதனால் இப்படி எல்லாம் இருக்கும்படியான ரொம்ப அருமையான சிறுமிமார்கள் முரங்களினால் கொடித்து மணி செலவிலைக்கு முத்துலை பெய் முதுகுன்றம்மே என்றெல்லாம் அப்ப ரொம்ப வளமான பூமியை பற்றி சொன்னார். இப்படியாக கடைசியில போவோம் இல்ல, நிறைவாக நம்முடைய திருக்கடை காப்பில் முழங்கொலி நீர் முத்தாறு வளம் செய்யும் முதுகுண்டத்து இறையை மூவா பழங்கிழமை பன்னிரு பேர் படைத்துடைய கடுமலமே பரியா கொண்டு. இந்த திருமுதுகுண்ட பெருமானை பன்னிரண்டு பெயருடைய சீர்காழியில் தோன்றியவனாக இருக்கின்றேன் நான். யாரு, ஞானசம்பந்த பெருமான். சீர்காழிக்கு எத்தனை பெயர் உண்டு, பன்னிரண்டு பெயர்கள் உண்டு. அந்த பன்னிரண்டு பெயர்களுடைய சீர்காழியில் தோன்றிய நான் தளங்கெறி மூன்று ஓம்பு தொழில் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடுமகை பாடுமவர் நீடுலகம் ஆழ்வார் தாமி. இதை வந்து முடிந்த அளவுக்கு இசையோடு கூட்டி பாடுகின்றவர்கள் வானுலகத்தை ஆளலாம் என்றெல்லாம் பயன்கரை சொல்லி திருமது குன்ற பதிகத்தை நிறைவு செய்தார். இனி இதே அந்த திருமது குன்றத்தில் தேவாசிரியோம் என்ற அருமையான பகுதியை ஒரு தொடக்கப்படைய காந்தார பண்டலம் என்றே
1: பாடுகிறார். பிழையே பொறுப்ப

இரவி முதலாய் இறங்குவார் சிந்தையுள்ளே.

ஏத்தூசீர் முறிந்து மேகம் தவழும் சோலே முதுகுன்றே வைத்த நிதியே மணியே என்று வருந்தே தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார்.

நம்பார் ஒன்றே வன்னி மத்தம் மலர்தூவே நம்பா என்ன நல்கும் பெருமான் உரை கோய கும்பார் உறவே கொகுடி முல்லை குவிந்து எங்கும் சோலை வண்டு பாடும் முதுகுன்றே வாசங்கமழும் பொழில் சூழ் இலங்கை வாழ்வேந்தே நாசம் செய்த நங்கள் பெருமானவர் கோயில் பூசை செய்த அடியார் நின்று ஒழுந்தேத்த மூசி வண்டு பாடும் சோலை முதுகுன்றே அல்லே மலர் மேல் அயனும் அறவின் அணையானும் சொல்லி பரவி தொடர உண்ணா ஜோதியோர் கொல்லை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே கருகு கடவார் கஞ்சி உண்டு கடுவே தின்று உருகு சிந்தையில்லார்க்கு அயலான் உரை கோயில் திருகல் வேகள் சிறிதே பனையரே சிறுமந்தி முருகின்

0: கண்கள் பிரியாரே.
1: இந்த அரிய பதிகம் இங்கேதான் பாடையாருடையது. அவர்கள் இங்கே விண்ணப்பிக்கின்ற பெரியவர்கள், தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் என்று. தேவா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவனே, நாங்கள் சிறியவர்கள், மிகச் செய்த பிழையை எல்லாம் நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆ என்றங்கு அறியார் தங்கட்கு அருள் செய்வாய். அப்படியெல்லாம் உண்மையிலேயே தவறு செய்யா தவறு செய்தவர்கள் தவத்தை உணர்ந்து இனி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்று மன்னிப்பு கேட்டால் பெருமான் மன்னிக்கின்றான். அப்படி மன்னித்து அருள் செய்வானா? அப்படிப்பட்ட அருள் செய்வாய். ஓவா ஒரி கொள்ள உயர்ந்தா என்றேத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றி என்றெல்லாம் சொன்னார். அங்கே வந்து யாரெல்லாம் வணங்குவார்னா, எந்தை இவன் என்று இறைவி முதலா இறைஞ்சுவார். சூரியன் என்ன, சந்திரன் என்ன, அக்னி என்ன, எல்லாம் வந்து வழிபடும் செய்யப்பட்டேன். பையில் கோவில் திருமது குண்டு என்று சொன்னார். சரி, இப்படி இருக்கிற இந்திரன் சந்திரன் தான் வழிபாடு செய்யறாங்களா, மற்ற இதெல்லாம் நீ ஒன்னப்பா திருமது குண்டத்தில் இருக்கிற குரங்குகள்லாம் வழிபாடு செய்யும். அடே, மந்தி ஏறி இனமா மலர்கள் பல கொண்டு குரங்கு என்ன பண்ணுமா, அப்படியே அங்காங்க இருக்கிற அந்த மலர்கள் எங்க இருக்க அங்கெல்லாம் பல்வேறு மலர்களை பறிக்குமா, பறித்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுமா, எடுத்துக்கொண்டு கூடையில இது நம்ம போலயே நல்ல ஒரு அதுல பூ கூடையில வைத்துக் கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுண்டி. அகை குரங்குகள் கூட அப்படி அது மாதிரி வழிபாடு செய்கின்ற இடம் என்றெல்லாம் சொன்னார். இவரிலேயே அது செய்யும் போது, குரங்கு செய்யும் போது அடியவர்கள் எப்படி இருப்பாங்க? நீடு வைகும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தையுள்ளே தேடுவானை. அடியவர்களும் இந்த மாதிரி வழிபாடு செய்கின்ற குன்றம். இப்படி எல்லாம் சொல்லி திருமுது குன்றம் எல்லாராலும் வழிபடப்படுகின்ற இடம் என்று சொன்னாராம். அதுல ஒரே ஒரு பாட்டு, ஒன்பதாவது பாட்டுல பாருங்க. ஒன்பதாவது பாட்டுல, அள்ளி மலர் மேல் அயனும் மறைவின் அணையானும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதியூர். எனவே திருமால் பெருமன் காண முடியாது, அது சொல்லிட்டார். அடுத்தது, கொல்லை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லையிலே முறுவல் செய்யும் முதுகுண்டேன். அங்க இருக்கிற வேடர்கள் கூட, வேடர்கள் ரொம்ப கடுமையானவர்கள், வந்து உயிர்கொலை செய்வார்கள், அதெல்லாம் உண்டு. ஆனாலும் பெருமான் உண்டு என்று உணர்ந்து வணங்குவாரலாம். கையில வில்லு அம்ப வைத்துக் கொண்டு வணங்குவாரலாம். அதை பார்த்துதான் பக்கத்துல இருக்கிற அந்த முல்லை கொடி, ஏயா ஊரையே கொலை பண்ணிவிட்டு இங்க கடவுள் வணக்கம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முறுவல் செய்யும் சிரிக்கதான் இவரை பார்த்து. யாரு இந்த குரவரை பார்த்து பண்றது பூரா அக்கிரமம். இங்க ஒன்னு வந்து ஆண்டவங்க கிட்ட ஆண்டவனே ஆண்டவனேங்கிறது என்று சொல்லி நயக்கிறதான் முல்லை பூக்கள். இப்படி எல்லாம் சொல்லி மகிழ்கிறார். இப்படிப்பட்ட அருமையான அந்த முதுகுன்றை, அறையார் கடல் சூழ் அந்தன்காழி சம்பந்தன் முறையால் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை, குறையாப்பனுவல் கூடிப்பாட வல்லார்கள் பிறையார் தடையும் பெருமான் கடல்கள் பிரியாரே. இது மாதிரி இருக்கிற திருப்பதியங்களை எல்லாம் விடாமல் திருமுது குண்டத்தை பாய் படித்தால் பெருமானுடைய அந்த திருவடியை விட்டு என்றும் பிரிய மாட்டோம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார். அவே பெருமானுடைய திருவடியை பிரியாது இருப்பார்கள் என்ற பயனையும் சொல்லி இந்த அருமையான பதிகத்தை நிறைவுபடுத்துகிறார்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திருவிடை மருதூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவெஞ்சமாக்கூடல்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: எல்லா நூல்களையும் படிக்கிறது, அப்புறம் தேவையில்லாத வினாக்களை எழுப்பி எழுப்பி கேட்டுக்கொண்டே இருப்பது, எதுக்களாலும் எடுத்து மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் என்று ஞானசம்பந்த பெருமானும் சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஐயம் வருது, சரி யோக நெறியை பற்றி சொல்லுகின்ற இவர் இரண்டு திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கை நடத்தினார் அல்லவா அப்படின்னு இந்த மாதிரி சிந்திக்கிறது மிக மிக தவறு. என்றாலும் அதற்கும் நம் சித்தாந்தம் தெளிவாக அறிவுறுத்துகின்ற விஷயத்தையும் இப்ப பாத்துரலாம். நாடுகளில் புக்குளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பலங் காலங்கள் கணித்தராயிருந்தும் நிம்மல ஞானத்தை எல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் என்பது சித்தியார் பாடல். இப்போது நாம அந்த பாடல் என்ன சொல்லுது, இவர் இரண்டு மனைவியோட இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அது என்னதான் அப்படிங்கறத நம்ம இப்போது பாத்திரலாம். இறைபணி அப்படிங்கறது நமக்கு ஏகனாகி நிற்றல், இறைபணி நிற்றல் ரொம்ப முக்கியம்னு சிவஞான போதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கு. அப்ப அந்த இறைபணிங்கிற நிர்மல ஞானம் இல்லாதவர்கள், அந்த இறைபணியே செய்யாதவர்கள், அந்த ஞானம் இல்லாதவர்கள் புண்ணிய தேசங்களுக்கு சென்று, அதான் நாடுகளில் புக்கு உலன்றோம்னா புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய், அடுத்து அதாவது அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்களாக தீர்த்தம் ஆடுறது, அப்புறம் புண்ணிய தலங்களை தரிசிக்கிறது, அப்புறம் காடுகளில் சரித்தும்னு சொல்லியிருக்கு, வனத்துக்கு போறது காட்டுக்கு போறது போய், நான் ரொம்ப இங்க துறவு நிலையில இருக்கிறேன், அங்க கிடைக்கக்கூடிய கிழங்கு பழம் அதெல்லாம் புசிக்கிறேன். அதாவது நாவுக்கரசு பெருமான் இங்க இருந்து கைலாயம் போறாங்க, காசி வரைக்கும் வந்த அடியார்களை எல்லாம் அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் தனிச்சு போறாங்க. அப்ப அவர் எப்படி போனாங்க அப்படிங்கறத நமக்கு சேக்கலார் பெருமான் சொல்லுவாங்க, சாகம் மூலம் பலம் தவிர்த்து இல்லையா. சாகம்ங்கிறது பழுத்து உதிர்ந்த இலைகள், மூலம்ங்கிறது சில அந்த கிழங்கு, சில இதுக்கு சாப்பிடுவாங்க, சில கிழங்குகளை சாப்பிடுவாங்க, சில இலைகளை சாப்பிடுவாங்க. இப்ப மான்லாம் ஏதோ ஒரு இலைய சாப்பிடுமா, ஒரு 3 மாசத்துக்கு பசிக்காதான். அப்புறம் பழம், பழம்ங்கிறது உதிரணும் தானா, அந்த மாதிரி அந்த பறிக்க கூட மாட்டாங்களாம். இதையெல்லாம் தவிர்த்து தான் அவர் போனாரு அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வனத்தில் சென்று கிழங்கு பழம் முதலியவற்றை, இப்போ தவத்துக்கு போறவங்களால அந்த நிலைக்கு போக முடியாட்டாலும் காட்டில் இருந்து கொண்டு இந்த சமைத்த உணவை சாப்பிடாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, நாகமுளை புக்கிருந்தும், அதாவது மலைகள்ல உள்ள குகைகளுக்குள்ள போய் உட்கார்ந்து யோகத்துல இருந்து யோக பயிற்சி செய்து அதனுடைய வலிமையினால பசியையும் தாகத்தையும் ஒழித்து, யோக நிலையில இருந்ததுனால பசி தாகத்தை ஒழித்து ரொம்ப காலம் மரணம் இல்லாமல் இருந்து இவ்வளவும் செய்ய முடியும். காட்டுல போய் இந்த மாதிரி இருந்து, அதாவது இறைபணிங்கிற ஞானம் இல்லாமல் இந்த செயல்களை மட்டும் செய்வோர் இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். என்னெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா பசி தாகம் குறைஞ்சிரும், மரணம் தள்ளி போகும், ஆனா பிறப்பில இருந்து அவங்களால நீங்க முடியாது. ஆனா இறைபணியில நிற்பவர்கள் இருக்கிறார்கள், இப்ப இதெல்லாம் இறைபணி நில்லாதவர்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஆனா இறைபணியில நிற்பவர்கள் இப்போ நல்ல அலங்காரமா இதழ் பொருந்திய மாலை அணிந்த கூந்தலுடைய பெண்களோடைய சேர்ந்து அந்த இன்பம் அனுபவித்தாலும் பிறப்பில இருந்து நீங்கி பெறுதற்கரிய வீடு பேற்றினை பொருந்தி, அந்த வீட்டை பொருந்தி சிவபெருமானுடைய சிவந்த குஞ்சித பாதத்தின் கண் அடங்கி நிற்பார்கள். அதனால் எத்தனை நன்மைகளும் இறைபணிக்கு ஈடாகாது. அப்ப கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியது இறைபணி தான். அது மாதிரி எத்தனை தீமைகளும் இதோட பயனை கெடுக்காது. இறைபணி செய்தவர்களுக்கு எந்த தீமையும் அவர்களை ஒன்றுமே செய்யாது என்று மிக அழகாக சித்தியாரிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதை நாம் தெளிவாக மனதில இருத்தி கொள்ள வேண்டும். அவர் மிக அழகாக அது போல வாழ்ந்து காட்டியவர் இல்லையா. ரெண்டு மனைவியோட இருந்தாலும் இறை உணர்வில் இடையறாத ஊண்டி நிற்கக்கூடிய சிவஞானிகளுக்கு எத்தகைய உலகியலோட ஒத்த செயல்கள் அவங்க செஞ்சாலும் அதனால அவங்க தாக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை மிக அழகாக நமக்கு சித்தியார் பாடல் சொல்லுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய மாறுபாடோ ஊறுபாடோ அவங்களுக்கு கிடையாது என்பதை சித்தியாரில் விளக்கியபடி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தவநெறியை இறைவனிடம் வேண்டி பெற்றுக்கொண்டு அதை பின்பற்றி அதன்படியே அவர் ஒழுகி வந்ததால இரண்டு மனைவியர், ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 16 வயசுலதான் புத்தூருக்கே வர்றாரு திருமணத்துக்கு. சடங்க விஸ்வாச்சாரியார் பொண்ண கல்யாணம் பண்றது அப்ப தடுத்தாட்கொள்ளப்பட்டு அப்புறம் சிவபெருமானை போய் பார்த்து அப்புறம் திருவண்ணாமலூர் கோயிலுக்குள்ள போய் அதுல இருந்து படிப்படியா பல தலங்களுக்கு எல்லாம் போய் அதுக்கப்புறம் பறவையார் கூட கல்யாணம் பண்ணி வச்சு அதுல இருந்து கொஞ்ச நாட்கள்ல சங்கிலியாரோட கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் அந்த சத்தியத்தை மீறி அதுவும் திருவிழாவின் பொருட்டு தான், பறவையார பார்க்கணுங்கிறதுக்கு இல்ல, திருவாரூர் திருவிழாவில பங்கெடுக்கணுங்கிறதுக்காக அங்க அடியார்கள் எல்லாம் வணங்கி அவங்களுக்கு எல்லாம் மகேஸ்வர பூஜை எல்லாம் நடக்கும், அதன் பொருட்டு அந்த பறவையாருக்கு கொடுக்கணும்னா எல்லாம் பொருள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருவிழாக்காகவும் அவர் வரணும்னு நினைக்கும் பொழுது ஊர் எல்கையை விட்டு வெளியே வரும்போது இவ்வளவு அணுக்கமா கைலாயத்துல இருந்தாலும் அந்த சத்தியத்தை மீறினதுனால அவருடைய இரண்டு கண் பார்வையும் போய் அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போய் நீர் உளிரோன்னு கேட்டு அவர் வெண்பாக்கத்துல ஊன்றுகோலை கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் அங்கே இருந்து காஞ்சிபுரம் கச்சி ஏகாம்பம் போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் இடக்கண் பார்வை கிடைத்து அதன் பின்பு ஆரூர் வந்து அதன் பின்பு அலக்கண் பார்வை கிடைச்சு இதுக்கு உடையில சேரமான் பெருமாள் நாயனார் கூட சேர நாட்டுக்கு போய் அங்க திருவஞ்சை களத்தை தரிசனம் பண்ணி இப்படியாக இதெல்லாமே இந்த 2 வருடங்களுக்குள்ள எவ்வளவு நடந்திருக்கு. இப்ப இவர் யார் கூட தொடர்ந்து இருந்து இந்த முதலை உண்ட பாலனை மீட்டு கொடுக்கறது அது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட இவர் தொடர்ச்சியா உட்கார்ந்து கொடுத்தனம் பண்ண மாதிரியே இதுல காட்டவே இல்லை. 2 வருடங்கள் தான் திருமணம், அதுல எவ்வளவு நாள் சொற்ப நாள் கூட மனைவிமார் கூட அவங்க தங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க பூலோகத்துக்கு வந்தது நம்மை போன்ற சாமானியமான ஒரு வாழ்க்கைக்காக அல்ல இல்லையா, அவங்க வந்து நம்மை போல பாக்குறதுக்கு தோற்றத்துல இருந்தாலும் அந்த அவதார நோக்கம் வந்து திருத்தொண்ட தொகை தருவதற்கு, அது தந்து முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமி அவங்க ரெண்டு பேரையும் அவர் அங்க சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அழகாக ஆடி சுவாதி என்று சேர்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதுபோல மிக அழகாக மற்றும் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார், ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துள்ளே நின்ற உன்பொருள், சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திரு ஒற்றியூர் புக்கு, சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்தோல் தடமுலை, ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூர் ஐயன் அருளகே என்று சொல்லுகின்றார். அதாவது என் உள்ளத்துக்குள்ள நிலை பெற்று இருக்கக்கூடிய பொருளை நான் ஓர்ந்தனன்ங்கிறது ஆராய்ந்து அறிதல், நான் அதனால அழகா அறிந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் வந்து வெளியவே பாக்குறத விட அதிகமா உள்ளத்துக்குள்ளதான், ஏன்னா அவர் யோக நெறியில இருந்தனால அதை சொல்றாரு, என் உள்ளத்துக்குள்ள நிக்கக்கூடிய உன் பொருளை நான் ஆராய்ந்து அறிந்தேன், அதனால கிடைச்ச அந்த அறிவின் வழியாக சென்று நான் அதனை தலைப்பட்டேன். அடுத்து என்ன செஞ்சேன், திரு ஒற்றியூர் புகுந்து சங்கிலி என்பாளது, அதாவது அந்த அம்மையாரை பொருந்தியதை சொல்லுகின்றார், திருமணம் செய்து கொண்டு அதை சொல்லுகின்றார். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பார்த்தோம், இறைபணி நிற்பவர்கள் இது போன்ற சாமானியமான ஒரு இல்வாழ்க்கையில் இருந்தாலும் அது அவர்களுக்கு எந்த தாக்கத்தையும் தராது என்று. அதனால மிக அழகாக அவர் வந்து நான் சங்கிலியோடு இருந்தேன், ஆக இந்த இரு வகை இன்பத்தையும் நான் நுகர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். சங்கிலியை திருமணம் செய்து கொண்டு நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், அதே சமயம் சிவபெருமானை என் உள்ளத்துக்குள்ளே வைத்து நான் ஆராதனை செய்தேன் என்று மிக அழகாக நமக்கு இதுல எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆக இதனால் அந்த இறைபணி நிற்பவர்களுடைய நிலை வந்து இதுல தெளிவாக உணர்த்தப்பட்டது. 2, உள்ளத்துக்குள்ளே உன் பொருளை ஓர்ந்ததும் அந்த சங்கிலியோட மென்தோல் ஆர்ந்ததும் ஐயன் அருள், சிவபெருமானுடைய அருள் என்பதை அந்த உணரணும், அதுக்கு ஒரு உள்ள தெளிவு.

உள்ளூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்றவரும் பரிசு உந்திபர முளையாது பந்தம் என்று உந்திபர. அதனால பந்தம்லாம் வராது, அவங்களுக்கு பேரின்பம் தான் கிடைக்கும் என்று மிக அழகாக விளக்குகின்றது. ஆக பறவை சங்கிலி ரெண்டு பேருடைய திருமணங்கள் அத அந்த பண்டை விதிப்படி அவருக்கு கூட்டி வச்சிருக்கு. அது திருவருள் கூட்ட கூடியிருக்க தவிர இவரா ரெண்டு பேரையும் விரும்பல. அதாவது இவங்களுக்கு பெற்றோர் பார்த்தது சடங்கவி சிவாச்சாரியரோட பொண்ணு, அது நடக்கல. தடுக்கப்பட்டதற்கு காரணம் இறைவன் மானுடமாய் மையல் மயக்கும் போது தடுத்தாட்கொள்ள வருவேன் என்று சொல்லி தடுத்தது. ஆனா இது வந்து இந்த ரெண்டு பெண்களோட தான் கூட்டணும், அனந்திதி கமலினி கூட தான் கூட்டணும். அதனால அவர் வந்து இங்க வந்து அவங்க ரெண்டு பேரோடையும் கூட்டி வைக்கிறார். அது இறைவன் தான் கூட்டி வைத்திருக்கின்றார். நம்மை போன்ற உலகியல் நெறியில இருந்து மனித உணர்வுக்கு உட்பட பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். இவர் அவங்க பார்த்தாங்க விரும்பினாங்க, அப்புறம் திருமணம் நடந்தது, அப்புறம் திருமணத்துக்கு தடை இருந்து, அப்புறம் சுவாமிகிட்ட கேட்டு சத்தியம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் பிரிஞ்சாங்க, அப்புறம் வந்து இவர் தான் தூது போனார். இதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்மை போல நாம நினைச்சிடவே கூடாது. சரி, அது மாதிரி அவரு அவருடைய மனப்பருவத்துல 16 ஆண்டு அகவை, அந்த காலத்துல அவரு வீடு வேறு அடைஞ்சது 18வது வயசு. இந்த 2 ஆண்டுகள்ல பல தலங்களுக்கு போயிருக்காரு. அது அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பெரிய புராணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு தலங்களுக்கு அவர் சென்று இறைவன் எழுந்தருளிக்க இடங்கள் தோறும் சென்று வழிபட்டார் என்று. அப்படி அவர் வழிபட்ட பல பாடல் பெற்ற தலங்களை நாம இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆக சேர சோழ பாண்டிய தொண்டை நாட்டு தலங்களை அவர் சென்று வழிபட்டுள்ளார். கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய திரு அஞ்சை களத்துக்கு 2 முறை சென்றிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சில தலங்கள்ல பல நாள் தங்கி சில இடத்துல தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறாரு, சில இடத்துல பல நாள் தங்கியும் இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் வரலாறு நமக்கு சொல்லுது. அப்ப இந்த வரலாற்று நோக்கோட அவரோட உள்ள கிடக்கிய ஒருங்கே வைத்து பார்த்தா அவர் எவ்வளவு காலம் தன்னோட மனைவிமார் கூட வாழ்ந்திருப்பாரு அப்படின்ட்டு. அப்ப இது வந்து யோக நெறிக்குடைய வாழ்வுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்தார்கள் என்பது வெள்ளிடை மலையாக நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இதுதான் அவர் எப்படி யோக நெறிக்கு நமக்கு ஆற்றுப்படுத்தி நமக்கு எல்லாம் காட்டினாரு அப்படின்னு பார்த்தோம். அப்படி யோக நெறியில இருக்கிறதுக்கு ஒரு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, பாடுவன் பாடுவன் பார்ப்பதி தன்னடி பற்றினான், தேடுவன் தேடுவன் திண்ணன பற்றி செறிதர, ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளை, கூடுவன் கூடுவன் குற்றமதற்று என் குறிப்புடே என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த உலகிற்கே தலைவனா இருக்கக்கூடிய ஆமாத்தூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய என்னோட இறைவனை அவருடைய திருவடியை கருதி நான் பாடிக்கொண்டே இருப்பேன். பாடணும், பாடிக்கிட்டே இருக்கணும். அவர் நமக்கு பதிகம் தந்ததோட மட்டுமல்லாம அவரும் பாடியிருக்காரு, பாடணுங்கிறத நமக்கு வலியுறுத்தி பல இடத்துல சொல்லியிருக்காரு. வாசிக்கிறது வேற பாடுறது வேற, கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்றாரு. பண்ணோட பாடணும், அதனால அப்படி நம்ம ஓதணும் இல்லையா. ஓதுறது நமக்கு இந்த முற்றோதுதல், அடுத்து வந்து ரத்திய தேவார திரட்டு முற்றோதுதல், திருவாசகம் முற்றோதுதல் இதெல்லாம் படிக்கிறோம். ஆனா பாடுதல் அப்படிங்கறது பண்ணோட பாடணும். அப்படி எனக்கு தெரியாத பண்ணோட பாடுவதற்கு நாம ஒண்ணு வருந்த வேண்டாம் தான். சைவன் டாட்டோஆர்ஜி அன்பர்கள் அந்த பொறுப்பாளர்கள் நமக்கு மிக அழகாக தினந்தோறும் ஓதுவா மூர்த்திகளை கொண்டு எல்லா திருமுறைகளையும் வரிசையா பாட வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நமக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நம்ம அதையெல்லாம் கேட்டு கேட்டு வீட்டில் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு இதை போட்டு போட்டு கேட்டு பயிற்சி பண்ணினாலே நமக்கு அழகா போதும் அது. அப்போ அவரை நான் பாடுவேன், அப்புறம் என்ன செய்வேன், பற்றணும் இல்லையா. அவருடைய திருவடியை பற்றி உறுதியாக இல்லையா அனைத்தற்கு தேடுவேன் இல்லையா. நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அவரை போய் தின்னு, அவரை போய் நான் அணைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக நான் தேடுவேன், தேடிக்கிட்டு என் கருத்தின் வண்ணம் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கிய பின் நான் அவரை கூடுவன் என்று மிக அழகாக, கூடுனா அந்த கழிப்புல நான் ஆடுவன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். பார் பதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பாருக்கு பதி, பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடாது, பாருக்கு பதி. உலகத்துக்கே அவர் தான் தலைவன். அதனால அந்த பதியை நாடுவதுதான் பசுக்களாகிய நம்முடைய கடமை என்பதை எப்படி நாடுவது சரியா, எந்த ஒரு ஆரவாரமும் வேண்டாம். இந்த திருமுறைகளை எடுத்து பண்ணோட அமெரிக்க நாம பாடுறது நமக்கும் சுவாமிக்கும் தெரிஞ்சா போதும். நமக்கு எந்த பேரும் புகழும் வேண்டாம், எந்த பணம் முடிப்பும் வேண்டாம், நமக்கு அவர் போதும். அவரே சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன். அதை மனதில் கருத்தில் கொண்டு நாம் பாடினால் போதும்.
என்பதை மனதில் கொண்டு நாம்

0: அவரை வழிபட்டோம் என்றால் நமக்கு மிக்க நன்மை கிடைக்கும் என்பதை அவர் இந்த பதிகத்துல அவர் சொல்லியிருக்க எல்லா கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா நம்மை நல்ல சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு பாடல்களாதான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து அதோட நிறைவு பாட்டுல சொல்றாரு, ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை. நல்ல யோசிக்கணும், மெய்யனை இறைவன் மெய்ப்பொருள். அடுத்து மெய்யர்க்கு மெய்ப்பொருளான விமலனை. மெய்யர்க்கு மெய்யனா இருப்பாரு, ஏன்னா அவரோட தன்மை மெய்த்தன்மை தான். இவங்க உணர்ந்து கொள்ள முடியலன்னா அது இவர்களுடைய பிழை. அந்த மெய்யர்க்கு மெய்ப்பொருளான விமலனை, மையனை மையனி கண்டனை, வன் தொண்டன் ஊரன் சொல் பொய்யன்றும் இன்றி. எந்த பொய்யும் இல்லாம புலம்புவார் பொற்களல் சேர்வரே. இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்றால் பண்ணோட பாடணும், துன்பம் நீங்கும்படியா என்ன செய்யணும், சிக்குன்னு அவரை பிடிக்கணும், அவரை வெளியே விட்டுற கூடாது, பிடிச்சு உள்ள வச்சுக்கிடணும். அவரை வெளியே போற மாதிரி தெரிஞ்சா தாக பூஜையில சொன்ன மாதிரி பிடிச்சு உள்ள வச்சுக்கிடணும். ஆக தூய்மையான உள்ளமுடையவருடைய அனுபவ பொருளா இருப்பாரு சுவாமி. ஏன்னா சுவாமி தூய்மையானவர், புனிதன் நின்மலன் விமலன் அமலன் இல்லையா, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்படிப்பட்ட அவரை மனதிலே எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தூய்மையான உள்ளம் உடையவருடைய அனுபவ பொருளா அவரும் இருப்பாரு. அவர் வந்து நமக்கு மேகம் போன்ற, அதாவது மை போன்ற கண்டம் உடையவர். அவரை நாம் பாடின பாடல்களை யாரும் கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாம, சிறிதும் வஞ்சனை இல்லாம இந்த பாடல்களை பாடுகின்றார்களோ அவங்க அவருடைய சிவபெருமானுடைய பொன் போன்ற திருவடிகளை அடைவார்கள் என்று மிக அழகாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப யோக நெறிங்கிறது சாமானியமான ஒரு நெறி கிடையாது. சரியை நெறிங்கிறது புறத்தை மட்டும் செய்வது, கிரியை நெறிங்கிறது அகத்தையும் புறத்தையும் செய்வது, யோக நெறிங்கிறது அகத்தே நின்று வழிபடுவது. அகத்தே இருக்க இறைவனை வழிபடுவதற்கு எவ்வளவு ஒன்றுதல் இருந்தால் அவரை வழிபட முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இவர் அவரை வழிபட்டு அதை நமக்கும் வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை நாம் எப்போதும் மனதிலே மறக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது ஞான நூல்ல சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன், ஆதலால் சார்ந்தாரை காத்தும் சலமிலனாய் சார்ந்தடியார் தான் தானாய் செய்து பிறர் தங்கள் வினைதான் கெடுத்தல் ஆய்ந்தார் முன் செய்வினையும் ஆங்கு என்று சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா. அதற்கு ஏற்றார் போல இறைவன் வந்து யாரெல்லாம் தன்னை சரணடைகின்றார்களோ அவர்களை காப்பது அவருடைய அறம். அது பேரறம், சாமானியமான அறம் கிடையாது, பேரறம். இந்த பேரறத்தை இறைவன் எப்போதும் செய்து கொண்டே இருக்கின்றார். அதற்கு ஒரு சிறந்த சான்றுதான் மார்க்கண்டேயருடைய வரலாறு. வருங்காலன் உயிரை மடிய திரு மெல்விரலால் பெரும்பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே என்று நமக்கு அவர் ஒரு இடத்திலே பாடி காட்டியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்ப நம்மை காப்பது ஒன்றுதான் இறைவனுடைய தலையாய அறச்செயலாக இருக்கிறது, பேரறமாக இருக்கிறது என்பதை நாம் எப்போதும் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு தாயும் தந்தையும் பல்லுயிருக்கு தாமே ஆகிய தலைவனார்னு சொன்னது போல அவர்தான் நமது உயிருக்கு தாயும் தந்தையாக இருப்பவர். அவர் நம்முடைய பக்குவம் கருதி நாம் எந்த நெறியில் செல்ல வேண்டும் என்று நம்மை ஆற்றுப்படுத்துபவர். அவர் ஆற்றுப்படுத்திய அந்த நெறியில் நின்று நாம் அவரை வழிபட வேண்டும். அதற்கு நாம் முதலில் சிறந்த இடத்தில் பிறக்க வேண்டும். நரற்பயில் சித்தியார் சொல்லுது, நரற்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும். தரைதனில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்களுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணொணாதே என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து மற்றொரு பாடல்ல அதான் அதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அவர் சொல்றாரு, தவம் செய் ஜாதி, இவர் ஆதி செய்வரா அவதரிச்சிருக்கிறார். அதனால நான் இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து அவரை வழிபடக்கூடிய நிலையில நம்ம பிறந்தாதான் நிச்சயமாக அவரை வழிபடுவோம். அதுக்கு அது தேவைதான், மரபுங்கிறது தேவைதான். சரி, மற்றபடி நமக்கு இந்த ஜாதி அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் நமக்கு தேவையில்லை என்றாலும் வழிபாட்டுல அவரே சொல்லிட்டார் பாருங்க, சித்தியார்ல தவம் செய் ஜாதின்னு சொல்லிட்டாரு. அடுத்து வாழ்வெனும் மையல் விட்டு அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் இறைவனை நாம் மறந்து விடுவோம். வறுமையா சிறுமை தப்பி, அடுத்த வேளைக்கு உணவு இல்லைனாலும் இறைவனை நினைப்பதே கிடையாது. முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க, அப்புறம் நான் இறைவனை பத்தி நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. தாழ்வெனும் தன்மையோடு எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே அந்த வறுமையும் இல்லை மையலும் இல்லை, நடுத்தரமா நம்ம வாழ்க்கை இருக்கு. இப்ப இறைவனை வழிபடலாங்கும் போது என்ன இருக்கணும்? கண்டிப்பா தாழ்வெனும் தன்மை இருக்கணும். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு அகந்தை வருகிறது, அந்த செருக்கு எக்காரணம் கொண்டு வரக்கூடாது. அந்த தன்முனைப்பு வர வர நிச்சயமாக அது சிவபுண்ணியமாக நம் செயல்கள் சேராதுங்கிறத மனசுல நம்ம தான் வலியுறுத்தணும். நம்ம மனசுக்கு அது அறியாமல் செய்கிறது ஆணவத்தால, அதுக்கு நாம தான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து, சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. என்னதான் பூமியில பிறந்துட்டாலும் இந்த சைவ நெறியில நிற்பது என்பது மிக மிக அரிது. ஏன்னா நம்ம இன்னைக்கும் கண்கூடா பாக்குறோம், பழங்காலத்துலதான் இவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகள் தான் இருந்தது. இப்ப புதுசு புதுசா நிறைய வழிபாடுகள் வந்துட்டு, அதனால இந்த சைவ வழிபாட்டை விட்டுட்டு புது புது வழிபாட்டுக்கு பின்னாடி போடு. நேத்து தான் நம்ம பார்த்தோம், படிக்க வேண்டிய நூல்களை விட்டு மற்ற நூல்களை படிக்க கூடாதுன்னு அவர் சொன்னதை நேத்து பார்த்தோம். அது மாதிரி அந்த கும்பிட வேண்டியவர் நமக்கு, தியானிக்க வேண்டியவர் வழிபடக்கூடியவர் சிவபெருமான் தான். அவரை விட்டுட்டு தனுசு தனுசும் யாராவது சொல்றாங்கன்ட்டு புதுசு புதுசா யார் பின்னாலே நம்ம போக வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. ஆக சைவமாம் சமயம் சாரும் உள்பரல் அரிது, சால உயர் சிவஞானத்தாலே போலில மதி. அதான் நல்ல சிவஞானம் இருக்கணும், ஞானம் இருந்தால்தான் போலில மதியினானே போற்றுவார் அருள் பெற்றாரே. யாருக்கு அருள் கிடைக்கும்னா அவரை யார் வணங்குகின்றார்களோ போற்றுகின்றார்களோ அவங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்ப அருள் பெறணும்னா முதல்ல நல்ல அவரை வழிபடக்கூடிய இடத்துல பிறந்திருக்கணும். பிறந்தாலும் இதை விட்டு வெளியே போகாம இங்க நிக்கணும். ஞான நூல்கள்ல சொன்னபடி நம்ம வழிபாடு செய்யணும். செய்தால் நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு கிடைத்தால் நம்முடைய ஆணவம் வலிமை தேஞ்சு போயிடும். அப்புறம் வல்வினையா மெல்வினையா மாறிடும். மாயின்னு ஒண்ணு நமக்கு துன்பமே தராது, அது மயக்கம்லாம் தராம நம்மள நல்ல முக்திக்கு கூட்டிட்டு போயிடும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். நாம் ஞானவசப்படும் போது, ஞானத்தின் வழிபடுகின்ற போது நம்மகிட்ட ஞான உணர்வு இருக்கும். நம்ம ஊனவசப்பட்ட ஊனத்தின் வழிபடும் பொழுது நம்மகிட்ட ஊன உணர்வு தான் இருக்கும். ஆனா நம்மகிட்ட எந்த உணர்வு இருக்குங்கிறது, அந்த ஊன உணர்வு குறையணும், ஞான உணர்வு வரணும். அதைத்தான் நமக்கு ஞான நூல்கள் திருப்பி திருப்பி நமக்கு எடுத்து சொல்லி கொண்டே இருக்கின்றது. நேத்தே நான் சொன்ன மாதிரி, சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பா வண்ணம் கைமாவின் உரிவை போத்து உமை வெறுவ கண்டானை கருப்பரியலூர் கொய்மாவின் மலர்ச்சோலை குயில் பாட மயிலாடும் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவர். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையில் வைத்துகந்து திறம்பா வண்ணம், எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம அந்த நெறிய விட்டு நீங்காம அவரை மனதில் வைத்து நாம் சிந்தை செய்தோம் என்றால் அவர் நமக்கு இனியவாறு அருள் செய்வார் என்ப நமக்கு காட்சி தருவார், காட்சி தந்து அருளும் செய்வார் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு இல்லை என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் செய்யக்கூடியது நிறைய தவறுகளே செய்வோம். செஞ்சாலும் அதெல்லாம் அவர் வந்து பொறுத்துக்கிறாரு சுவாமி அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகின்றார். அந்த இறைவனை போல சாரூபம் பெற்றவர் இவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இவருடைய தோற்றத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அழகா ஒரு பொற்பிரம்பு தலையணி கலவை சாந்து இதெல்லாம் வச்சிருப்பாரு, மிக அழகான ஒரு தோற்றம். இந்த இதை சேக்கிழார் பெருமான் வந்து நமக்கு ரெண்டு பாடல்கள்ல படம் பிடித்து காட்டியிருப்பாரு. அந்தர தமரர் போற்றும் அணிகளர் ஆடை சாத்தி சந்தன தளரு தோய்ந்த குங்கும கலவை சாத்தி சுந்தர சுழியம் சாத்தி சுடர்மணி கலன்கள் சாத்தி இந்திர திருவின் மேலாம் எழில் மிக விளங்கி தோன்ற என்ற பாடலும், கையினில் புனை பொற்கோலும் காதினில் இலங்கு தோடும் மெய்யினில் துவளும் நூலும் நெற்றியில் விளங்கு நீரும் ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற சைவ மெய்த்திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார் என்று நமக்கு இவரை செக்கிழார் பெருமான் இவருடைய கோலத்தை நமக்கு அப்படியே அந்த சாரூபத்தை நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். இப்படிப்பட்ட பொலிவோடு அவர் இருந்தது திரு நாகைக்கோணம் திருப்பதிகத்துல அவர் வேண்டும் பொழுது, சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்து உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே என்ற திரு நாகை கோரணத்திலையும் சொல்லியிருக்காரு, இந்த நொடித்தான் மலை பதிகத்திலையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அவர் வந்து யோக நெறியில நிற்கிறார். இவர் சிறந்து நின்றதால்தான் யோக நெறியில் தலை நின்ற பெருமிழலை குறும்பர் இவரை குருவாக கொண்டார். ஆக நாம இப்போ சரிய நிலையில நின்றுக்கலாம். ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க முதலாவதாக சரியைக்குள்ள வந்துருங்க. அப்ப ஒருவேளை சரியையில இருந்தவங்க அடுத்து கிரியைக்கு வரலாம். ஏன்னா சிவராத்திரி வருகிறது, தீட்சை கொடுப்பாங்க. அடுத்து கிரியில நிக்கிறவங்க அடுத்து யோக நெறிக்கு செல்லலாம். அப்படி சென்றோம் என்றால் நமக்கு செல்வதற்கு நமக்கு வழிகாட்டுபவர், அந்த நெறியில நாம் எப்படி ஒழுக வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவர் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பெருமளலை குறும்பருக்கு இவர் குருவாக இருக்கின்றார். அவர் அந்த யோக நிலையிலே நாளை ஆடி சுவாதி என்று இவர் அங்கே கையிலே வரப்போவதை அறிந்து குரு இல்லாத உலகத்திலே இருக்க வேண்டாம் என முடிவு செய்து அவருக்கு முன்பாகவே அதற்கு முந்தைய நாளே சென்று கைலாயத்தில் அவருக்காக காத்திருந்தார் என்பது அவருடைய வரலாறு நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆக நமக்கு யோக நெறிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த குருவாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு அது கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவருடைய பாடல்களை நாம் பாடிக்கொண்டு அந்த வகையிலேயே நாம் வழிபாடும் செய்து கொண்டே வந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான இடர்பாடும் வாழ்வில் இருக்காது என்பதை சொல்லி, போதும் ஐந்தெழுத்தும் வாழி உலகம் வாழி, உலகெல்லாம் பூதியுற்ற சைவம் வாழி, போதம் வாழி பொடியும் வான் சோதி உற்று அருக்கர் வாழி, சுரபம் வாழி சுரபியான் பாத பங்கயங்கள் வாழி, பக்தருள்ளம் வாழியே என்ற வாழ்த்து பாடலை கூறி மிக அருமையான முறையிலே நம்மை இதுகாரும், அதாவது இன்றைய சூழல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமியை சிந்திக்கும்படியாக ஒரு அமைப்பு நமக்கு இப்ப ஒரு ஒரு மணி நேரமா நம்ம சிந்திச்சிருக்கோம். அதுலயும் அநாதி சைவராகிய சிவபெருமானை பற்றி ஆதி சைவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறிய கருத்துக்களை புற வச்சு அதை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதற்கு நிச்சயமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் தான் நமக்கு துணை நின்றிருக்கிறது என்பதால் அந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நாம் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்று சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஞான நூல்கள் 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், 18 புராணங்கள், அடுத்து பண்டார சாத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் நாமும் ஓத வேண்டும், மற்றவர்களை ஓத வைக்க வேண்டும். அவற்றின் பொருளை நாம் கேட்க வேண்டும், மற்றவர்களை கேட்க வைக்க வேண்டும். அதுபோல இந்த ஓதியது ஓத வைத்தது கேட்டது கேட்க வைத்ததன் மூலமாக ஈனமிலா பொருளாகிய ஞானமே வடிவாகிய சிவபெருமானை சிந்திக்கின்றோம். இது அதுக்கு உகந்த ஒரு ஞான பூஜை. இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல பல பணிகளுக்கு இடையே இந்த ஞான செய்திகளை கேட்க வேண்டும் என்ற அவ்வாவினால் இதை அருமையான முறையிலே கண்டும் நீங்கள் கண்டதற்கு சான்றாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தும் அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பரமன் காண்க பழையோன் காண்க, பரமன் காண்க பழையோன் காண்க. செவருமன் பரமன் என்று அவனுக்கு பெயர். பரமன் என்று பெயர். பரமன் என்றால் மிக உயர்ந்தோன். பரன் என்றால் உயர்ந்தோன். பரன் என்றால் உயர்ந்தோன். பரம்பூர்னு சொல்லுவார்கள் அல்லவா, பரன் என்றால் உயர்ந்தோன். அந்த பரன் என்பதான் பரமன். பரமன் என்பதான் பரமசிவம்னு வரும். அதனால இப்படி பரமன் என்று சொன்னால் மிக உயர்ந்தோன். அவனுக்கு மேல உயர்ந்தோர்கள் இல்லை. பரமன் காண்க பழையோன் காண்க. பழையோன் என்று சொன்னால் அவனுக்கு முன்ன யாரு இல்லாமையினாலே அவன் பழையோன். யார் இல்லாமையினாலே மிக பழைய. முன்னை பழம்பூருக்கும் முன்னை பழம்பூர்ல எது எது பழமையா இருக்கிறதோ அவற்றிற்கெல்லாம் பழமையாக இருப்பவன் மிக பழையவன். மிக பழையவன், மிக மூதக்காருக்கு மூதக்கவன். பழையோன் காண்க பிரமன் மால்கான பெரியோன் காண்க. பிரமன் மால் தேவர்களிலே இவங்க ரெண்டு பேரும் தான் மிக உயர்ந்தவர். பரமாவும் விஷ்ணு. மற்ற எல்லா தேவர்களுக்கும் எல்லா தேவர்களும் அவருக்கு கீழே தான். பரமா விஷ்ணுக்களுக்கு கீழதான் மற்றைய தேவர்கள் எல்லாருமே. அதனால பரமா பரமான்னா பெரியவர் அர்த்தம், மிக பெரியவர் அர்த்தம். மால் என்றாலும் பெரியது அர்த்தம். தெரியுமா, மால்னா பெரியது. மால்னா ஆசை, மால்னா அன்பு, மால்னா மயக்கம். இப்படி பல பொருள் உண்டு. மால் என்றால் பெரியது. மால் என்றால் மா பெரியது. புரியுதா, மா என்றால் பெரியது. மகா பெரியவா என்று மகா என்றாலும் பெரியது, மா என்றாலும் பெரியது, மால் என்றால் பெரியது. அதே போல பரமன் என்றாலும் பெரியவன். பரமன் என்றால் பெரியவன், பரம என்றால் பெரியதுன்னு அர்த்தம். இப்படி பெரியவர்களாகிய பரமாவுக்கும் பெரியவர்களாய பரவிய பெரியவர்களாகிய பரமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பெரியவன் இவன். பரமாவுக்கும் பெரியவன், விஷ்ணுவுக்கும் பெரியவன். அதனால் பரமன் மால் காணா பெரியவன் காண. மிகப்பெரியவர்களாகிய பரமாவும் விஷ்ணுவும் காண முடியாத பெரியோன் காண்க. அற்புதன் காண்க அநேகன் காண்க. அற்புதன் என்று சொன்னால் அவன் செயல் அத்தனையும் அற்புத செயல். அற்புதம் அதிசய செயல். எல்லா செயல்களுமே அதிசயமாக இருக்கும். சரீரத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு அதிசயம். சரீரத்தை எடுத்துக்கொண்டால் இது அதிசயம். இப்ப மூக்கு துவாரம் தானே, மூக்கு. காது துவாரம் தானே. ஏன் கேக்குது இல்ல, எது மூக்கு கேட்கப்படாதா? துவாரம் தானே, மூக்குல கேட்கப்படாதா? வாசனை எது நுகருகிறது? மூக்கு. ஏன் அது துவாரம் இருப்பதனால நுகருது. காது துவாரம் இருக்குது, வாசனை நுகரலாம் இல்லவா? நுகரவில்லை. அதனாலே வந்து சரீரத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றும் அதிசய பகுதிகள். ஒவ்வொன்றும் அதிசய பகுதி. அது ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியது இல்லை. அத்தனை வகையா படிச்சிருக்கான். அதுக்கு மேல உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் படித்தான். அவன் செயல்கள் அத்தனையும் அற்புதமாகத்தான் இருக்கும். அவன் செய்யற மாதிரி யாரும் செய்ய முடியாது. அதனால அவனுக்கு அற்புதம்னு பேர். அற்புதம் என்றால் அதிசயம் என்றாலும் வேறொன்றுக்கும் இல்லாத ஒரு அற்புதத்தை உடையவன். அதனால அற்புதன் காண்க அநேகன் காண்க. அற்புதத்தைவ இதனின் மற்றுண்டே என்பது கூட திருவசைப்பான். அநேகன் என்று சொன்னால் ஒருவன் தான் அநேகனாக இருக்கிறான். சிவன் அநேகன்னா எண்ணில்லாதவனாக, எண்ணில்லாதவனாக இருக்கிறான். ஏகன் அநேகன். ஏகன்னா ஒருத்தன், அநேகன்னா எண்ணில்லாதது. எண்ணில்லாதவன் எப்படி என்று கேட்டால் ஒருவன் தான், ஆனா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். அதுதான் ஒரு அரிசி. உயிர்களோடு இருக்கிறான் அல்லவா? உயிர்களுக்கு எண்ணில்லாதவன், அவனும் எண்ணில்லாதவனாக இருக்கிறான். ஒரே சேரும் 84,000 யோனி வேதம் நிறைசேர படைத்தவற்றின் உயிர்க்கு உயிராய் அங்கங்கே நின்றான். எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கின்ற காரணத்தினாலே அவன் எப்படி இருக்கிறான், அநேகனாக இருக்கிறான். அற்புதன் காண்க அநேகன் காண்க. சொற்பதன் கடந்த தொல்லோன் காண்க. சொல்லாகிய பதத்தை கடந்த பழையோன் காண்க. தொல்லோன் என்றால் பழையோன். சொல்லாகிய பதம், சொல்லாகிய பதம் என்று சொன்னால் சொல்லுக்குள்ளே அடங்க மாட்டான். ஒரு சொல்லை சொல்லி இந்த சொல்லு அவனுக்கு அவனை அடக்குமாயிருந்தால் அடக்காது. அதனால சொல்லை கடந்தவன், மனவாக்கு கடந்தவன், மாற்றம் மனங்களே நின்ற மறையும். அதனால சொற்பதம் கடந்த சொல்லாகிய பதத்தை கடந்த சொல்லுவோம். அதனால இந்த சொல்லினாலே அவனை சொல்லிவிட முடியாது, சொல்லிவிட முடியாது. அதனால அந்த சொல்லாகிய பதத்தை கடந்தவன், வாக்கு மனம் கடந்தவன், வாக்கு மனாதீத கோஷரமாய் என்பது சித்தாந்தம். ஆகையினாலே சொல்லாகிய பதத்தை கடந்தவன், சொல்ல கடந்தவன் என்றாலும் அதற்கு மேலே சித்தமும் எல்லா சேச்சி என்கான். வாக்கினாலே வசனிக்க முடியாது, மனத்தாலே என்ன முடியாது. வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசோனாதது, நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது, நேசற்கு பேரோனாதது என்பது திருப்புகள். அதனாலே வாக்கினாலே சொல்ல முடியாது, வாக்குக்கு எட்டாதவன். அதே போல மனத்துக்கும் எட்டாதவன், சித்தமும் செல்லா சேச்சி என்கான். சித்தத்துக்கு மிக தூரமாக இருப்பவன், சித்தத்தாலே நம்முடைய சித்தத்தாலே அவனை எண்ண முடியாது. மனசுக்கு எட்டாதவன், வாக்குக்கும் எட்டாதவன். மன வாக்கு செயலாலே அறிதற்கு அரிதாய் அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே என்பது கந்தர் அலங்காரம். சித்தமும் செல்லா சேச்சி என்கான். மன எவ்வளவோ தூரத்துக்கு போகும், மன எவ்வளவோ தூரத்துக்கு போகும், அமெரிக்காவுக்கு போகும், கனடாவுக்கு போகணும், ஜெர்மனுக்கு போகும், ரஷ்யாவுக்கு போகும், ஆனா கடவுள்கிட்ட போக முடியாது. சித்தமும் செல்லா கடவுளுக்கும் மனசுக்கும் ரொம்ப தூரம், நம்ம மனசுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம். சித்தமும் செல்லா சேச்சி என்கான். அப்படி இருந்தாலும் அன்பர்கள் செய்கின்ற அன்புக்கு அவன் அகப்படுவான், அந்த அன்புக்கு அவன் வந்து அருள் பண்ணுவான். அந்த அன்பு ஆகிய வலையிலே படுகின்றவன் நடந்தார், பத்தி வலையில் படுவோன். இவ்வளவு தூரமாயிருக்கிறவனை பத்தி பேசி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. டக்குன்னு வாக்கு கேட்டாதவன், மனசு கேட்டாதவனா சரி விட்டுருங்க, வாக்கவே முடியாதவர் என்ன விட்டுரு அப்படின்னு நீங்க விட்டுற வேண்டாம். அடுத்தாப்புல விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு, மனத்தாலையும் என்ன முடியாது, வாக்கினாலே சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அந்த பொருளை பேசி என்ன பிரயோசனம். போனா கொடுக்கவே மாட்டார்னா ஏன் போகணும் அவர்கிட்ட, போனா கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டா எதுக்கு போகணும் அப்படி நினைக்காது. ஏ கட்டாயம் கொடுப்பாரு போங்க மாதிரி பத்தி வலையில் படுவோன்கான். அன்பாகிய வலையிலே படுகின்றவன் பத்தி வலையில் படுவோன்கான். பத்தி செய்ய அடியரை பரம்பரை தூய்ப்பவனாகையினாலே பத்தி செய்தால் அந்த பத்திக்கு அவன் வந்து அருள் பண்ணுவான். அருள் பண்ணுவான் என்பதைத்தான் பக்தியாகிய வலையிலே படுபவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்ன ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன்னா உங்களுக்கு புரிஞ்சு புரியாம இருக்கும். சிவபெருமான் ஒருவன், ஒருவன்னா அவனை போல இன்னொருத்தர் கிடையாது. அவனை போல இன்னும் ஒருவன் சொன்னா சிவபெருமானத்தை அந்த பேரு ஒருவன்கிற அந்த வாக்கியம் சிவனுக்கு தனி பொருள், தனி பொருள் தன்னந்தனி நின்று அதுதான் அறிய இன்னம் ஒருவர் கிசைவிப்பதுவோ என்பது கந்தர் அனுபூதி. தன்னந்தனி பொருள், அது மாதிரியான ஒரு பொருள் வேறொன்று இல்லாமையினாலே அவனுக்கு ஒருத்தன்னு வேறு, ஒருத்தன்னு வேறு, அண்ணன் தம்பி இல்ல ஒருத்தன், அது ஒரு வகை. அவனை போன்ற தன்மையுடைய பொருள் வேறொருவர் இல்லாமையினாலே ஒருவன் வேறு. ஒருவன் என்னும் ஒருவன், ஒருவன் என்ற சொல்ல அவனுக்கு தான் ஒருவனையே போற்றி உப்பில் அப்பனையே போற்றி என்று கூட பின்னால சொல்லுகிறார். இந்த மாதிரி எல்லாம் கடவுள் தன்மையை கேட்டீங்கன்னா சிவனிடத்துல பக்தி உண்டாகும். சிவனிடத்துல ஆகா சிவன் தாயா உண்மையான கடவுள் என்று அந்த எண்ணம் உண்டாகும், விளங்குதா? ஆகையினாலதான் இந்த தன்மையை இந்த அளவுக்கு சொல்றாரு. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன்னா சிவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. அப்படி ஒருவனாக இருக்கிறான், விரிந்த உலகம் முழுவதும் அவன் வியாபித்து இருக்கிறான், விரிந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறான். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்றார் போல எல்லா உலகமும் ஆனாயினியே, எல்லா உலகமும் ஆனாயினியே. அதனாலே பொழில் என்றால் உலகம், விரிந்த உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கிறார். உலகம் முழுவதும் நிறைந்து இல்லாத இடம் இல்லாதபடி, இல்லாத இடம் இல்லாதபடி. இது போல பாலிலே நெய் இருப்பது, பாலிலே நெய் எங்கன இருக்குது எங்கன இல்ல, பாலில நெய்ய எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் பூவில மனம் எங்கன இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது போல உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறாங்க. இந்த தன்மை எல்லாம் நம்மால என்ன முடியுமா? நம்ம எங்கனே ஒரு இடத்துலதான் இருப்போம், எவ்வளவு இங்கன இருந்தா அங்க இருக்க மாட்டா, அங்க இருந்தா இங்க இருக்க மாட்டான். எல்லா இடங்களில் நிற்க வர எள்ளிலே எண்ணெய் போல, பூவிலே நாற்றம் போல, பாலிலே நெய் போல, விரைகிலே நெருப்பு போல, விரைகில் தீயனன் பாலில் வீடு நெய் போல் மறையன் என்றுடன் மாமணி சோதியான் என்பது அப்பர் தேவா. அதனாலே விரிபூலில் முழுதாய் விரிந்தோன் காண்க கும்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே என்பது திருவாசகம். அதனாலே எல்லா உலகமும் ஆராயினியே என்றும் பாடினார் அப்பர். அதனாலே விரிபூலில் முழுதாய் விரிந்தோன் காண்க. அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், மிக சிறியவனாக அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க. அணு இருக்கிறது அல்லவா, அந்த அணு அணுவு அவனுக்கு மேல அணுவு இல்லை. அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய். அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய். யாரு சொல்றா, யாரு சொல்றா? விநாயகர் அகவல். அணுவிற்கு அணுவாய், பாலுக்கு அப்பாலாய். அணுவிற்கு அணுவாக இருக்கிறான், அப்பாலுக்கு அப்பாலாக. அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க. அவன் நம்ம அவன் மாதிரி அணுவுக்கு அணுவாக இருக்க முடியாதுன்னார். அது ஐயோன் மிகப்பெரியோர். இதுல அந்த அணுத்தன்மையிலே மிகச்சிறியவனாக இருக்கிறதுல அவன் தான் பெரியவனார். சிறியவனாக இருக்கிறதுல அவன் தான் அணுத்தருந்தன்மை. அவன் மாதிரி சிறியவனாக யாரும் வர முடியாது, அவன் மாதிரி பெரியவனாகவும் வர முடியாது. அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க. இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. இணைப்பு, இணைப்பு என்று சொன்னால் இதுவும் அதுவும் ரெண்டையும் சேர்த்து இணைப்பது. இணைப்பது என்று சொன்னால் இது மாறியது அது மாறியது, ரெண்டு ஒரே மாதிரியாத்தான் இருக்குது அப்படி சொல்றதுக்கு உருவம் இவனும். இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. அதனால அந்த பெருமையில இவன் தான் அந்த இன்னொரு பொருளோடு இவனை சேர்த்து சொல்ல முடியாதபடி இருக்கின்ற அந்த தன்மையில இவன் தான் தலைவன். ஈசன் என்றால் தலைவன். எனப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. அரியதில் அறிய ஐயூன் காண்க. அரியது என்று சொல்லுவோம் அல்லவா உலகத்துல, அரியது என்று சொன்னால் கிடைக்காத பொருள், உயர்ந்த பொருள். கிடைச்சதுன்னா என்ன சொல்லுவான்? இப்ப வலம்புரி சங்குன்னு எடுத்துங்களே, அரியது. வலம்புரி சங்கு மிக அரியது. ஆயிரம் ஜங்கு இடம்புரி சங்குக்கு நடுவுல ஒரு வலம்புரி சங்கு இருக்குமா? ஆயிரம் ஜங்கு இடம்புரி சங்கு இருந்துச்சுன்னா அதுல ஒரு வலம்புரி சங்கு இருக்குமா? அது போல அரியது என்று சொன்னால், இப்ப ரத்தனம் அரியது, ரத்தனம் அரியது, தங்கம் அரியது. தங்கங்கள்லாம் கிடைக்குதானே, எங்கன விட்டினாலும் தங்கம் கிடைக்கல, கோலாறுல கிடைக்குதா? தங்க சுரங்கத்துல தங்கம் கிடைக்குது. அது போல அரிய பொருளாய் இருக்கிறது, உலகத்துல இருக்கின்ற அரிய பொருள்களுக்கெல்லாம் இவன் அரியவன், மிக அரிய பொருளா. அரியதில் அரிய அறியூங்க. இப்படி இருக்கிறானே அவன், நமக்கு என்ன செய்வான் நீங்க நினைக்காதீங்க. எல்லா பொருளையும் அவன் கலந்து இருந்து வளர்த்து கொண்டிருக்கிறான். மருவிய பொருளும் வளர்ப்பு. இந்த மாதிரி யாருக்குமே சொல்ல தெரியாதுப்பா. அவ்வளவு பெருசா சொல்லி கடைசி என்ன அடுத்த அவள் என்ன சொல்றாரு? ஐயோ அப்படின்னு நினைச்ச கூடாதீங்க. உங்களோடவும் இருக்கிறேன், மாட்டுக்குள்ள இருக்கிறேன், ஆட்டுக்குள்ள இருக்கிறேன், கரும்புக்குள்ள இருக்கிறேன், நெல்லுக்குள்ள இருக்கிறேன், வெத்தலைக்குள்ள இருக்கிறேன், வாழைக்குள்ள இருக்கிறேன். எல்லா உயிர்களிலும் பயிர்களிலும் கலந்து, உயிர்களிலும் கலந்து பயிர்களிலும் கலந்து எல்லாரையும் வளர்க்கிறார். மருவிய பொருளும் வளரும். அவ இல்லைன்னா வளராது. நீங்களா வளர்க்கிறீங்க, உரம் போட்டேன் பாருயா, பிரமாதம் வந்துருச்சு. இல்ல சார், உள்ள அவ இருந்து வளர்க்கிறான். எல்லா பொருளையும் அவன் தான் வளர்க்கிறான். இப்ப நம்ம இவ்வளவு வளர்த்தி வந்து இருக்கிறோம் இல்ல, யாரு வளர்த்தா? அம்மாவா அப்பாவா? அவன் தான் வளர்த்து. சில பேர் குட்டையாக இருக்கிறான், அவன் தான் வளர்க்கிறான். மருவிய பொருள், மருவினா கலந்து, மருவினா கலந்து ஒன்றாக கலந்து எல்லா பொருளையும் வளர்க்கிறவன். மருவிய பொருளும் வளர்ப்போன் காண். இவ்வளவு கருணையுடைய மருவிய பொருள், இவ்வளவு பெரியவனா இருக்கிற சாமி அவ்வளவு எளிமையாக வந்து இருந்து நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்றான் என்பதை மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க என்கிறாரு. சொல்ல சொல்ல நல்லா இருக்கும். ஆகையினாலே இப்படிப்பட்ட தன்மையை உடையவன் என்று சொல்லி நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க. நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க. அதனால மிக நுண்ணியோன், நுண்ணியோன் மிக சிறியவன் நுண்ணியோன். ஆனா அவனை எதலையாவது கண்டுபிடித்து விடலாம் என்று நீங்க நினைத்தீர்களானால் கண்டுவிட முடியாது. அதான் மனத்துக்கு எட்டாதவன், வாக்கு எட்டாதவன்னாரா, நூலறிவுக்கு எட்டாதவன். நூல், நூல்களை படிச்சு கண்டுபிடிச்சு விட முடியாது. நூல்களை படிச்சு கண்டுபிடி. அந்த கல்வியினாலே அவனை காண முடியாது. நூல் உணர் உணரான், நூல் வந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால் வழிகாட்டி. இப்ப கைகாட்டி இது வந்து திருச்சிராப்பள்ளிக்கு போகிறது என்பது கைகாட்டி. கைகாட்டியே திருச்சிராப்பள்ளியில கூட்டி விட்டுருமா? கைகாட்டிய போல நூல் வேணும். இப்படி போனீங்கன்னா, இந்த வழியில போனீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அடையலாம். இந்த நெறியில நின்றீர்களானால் அவனை அடையலாம். புரியுதா? புரியுதா புரியலையா? இப்படி கைகாட்டி, இப்படி கைகாட்டி ஐயர் மறைக்கு செல்லும் வழி அப்படின்னு கைகாட்டியில் எழுதியிருக்கேன்னு வச்சுக்க, அங்கனே நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா கைகாட்டி உங்களை ஐயர் மலை விட்டு விட்டுருமா? நீங்க நடந்து போகணும், போனா ஐயர்மலைக்கு போலாம். அது போல நூல்கள் எப்படி என்றால் வழிகாட்டியாக இருப்பது, கடவுளை அடைய வழிகாட்டிகளாக இருப்பது. அந்த வழியிலே நின்று அந்த நூல் சொன்னபடி நடந்தோமானால் அவனை அடையலாமே தவிர, நூலை படித்ததனால மாத்திரம் அவனை அடைந்து விட முடியாது. நூல் ஒன்னொரு உணரா நுண்ணிவோன்கான் விளங்குதா? ஆகையினாலே இவ்வளவு அருமையானவன், மிக எளிமையான, அந்த அருமையும் எளிமையும் மாத்தி மாத்தி சொல்லுவார். அருமையும் எளிமையும் மிக அருமை. அரசனா அபாரமான பெருமையுடையவன், அபாரமான ஆற்றலுடையவன், அபாரமான அருளுடையவன். அப்படியே இருந்துட்டானா மக்களுக்கு நன்மை இருக்காது. அவன் கீழே இறங்கி வந்து மக்களுக்கு நன்மை செய்வான், செய்யவன். அது போல பரமேஸ்வரன் எல்லையில்லாத பெருமையுடையவன், எல்லையில்லாத, ஐயோ நமக்கு அவனுக்கும் யாவர்க்கும் மேலா அளவிலா சீருடையான். பின்னால வெண்பால் சொல்றார், யாவர்க்கும் மேலா அளவிலா சீருடையார். இப்படிப்பட்ட சாமித மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவருங்கானா செவருமான், யாவர்க்கும் மேலா அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழா அடியனை ஆட்கும். எவ்வளவு அருமையை சொன்னாரு. அப்புறம் எளிமை, நான் வந்து எல்லாருக்கும் கீழே மட்டன் நான் தான், எனக்கு கீழே யாருமே இல்லை. யாரு மாணிக்க சொல்றது? எனக்கு கீழே யாருமே இல்லை, என்னை விட மோசமான ஆளு யாருமே இல்லை, அவனை விட உசந்தவங்க இல்லை, அவ்வளவு உசந்தவே என்ன வந்து ஆண்டு கொண்டான். யாவர்க்கும் மேலா அளவில் ஆட்சியருடையார், யாவர்க்கும் கீழா அடியனை ஆட்கொண்டு, யாவரும் பெற்றதையா இன்பத்துள் வைத்தாய்க்கன் எம்பெருமான் மற்றதியன் செய்யும் வகை என்பது திருவாசன். ஆகையினாலே பெரியவர்களே அன்பர்களே, இப்படி கடவுளுடைய அருமை பெருமைகளை நிறைய சொல்லி அவன் நமக்கு செய்த உபகாரத்தையும் சொல்லி அந்த அருமையும் சொல்லி உடனே எளிமையும் சொல்றாரு. இப்படி சொன்னாரு, அரியதில் அறியோ அறியோன் காண்க. இப்படி நீங்க பயந்துராதி, அப்படியே இல்லை, அவன் இல்ல மருவிய பொருள் வளர்க்கும். கடவுள் அப்படி இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? ஆகையினாலே இப்படிப்பட்ட அருமையும் எளிமையும் கலந்து வருவது இந்த திருவண்ட பகுதி. இவற்றை நன்றாக கேட்பது, அதை உணர்வது நம்முடைய முக்கியமான கடமை. இந்த மாதிரி திருவாசக உரையெல்லாம் இவ்வளவு எளிமையாகவும் சொல்லவும் இதை அனுபவிக்கும் காலம் கிடைக்காத, இப்படி காலம் கிடைச்சிருக்கு, இது நன்றபடியாக நடக்கணும், அதுக்கு நீங்க நிறைய ஒத்துழைப்பு தர வேணும் என்று சொல்லி கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்வேன். நம்ம பார்வதி வதையே 49 வரி வரையிலும் சொல்லி இருக்குது, 50 சொல்லணும். மன்னன் போன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரல் வாழ்க, நான் மறையறங்கடோங்க நற்றவன் வெள்ளி மல்க, மேன்மையுள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லா. நம பார்வதீபதையே.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்டப்பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவ.

வைத்திடும் பொன்னுடன் மாதவம் நோக்கிடில் கை சிறு பொங்கை கலந்தெடு கண்ணீரை தச்சிதுவாக சமைந்த

இருந்த நர்சூழ எதிர் சக்கரத்து ஏ இருந்தனர் சூழ.

கலந்திருந்து கருணை பொழியும், எங்கும் கலந்திருந்து எங்கும் கருணை பொழியும், மணந்தெழும் ஓசை ஒளி அது.

மே கண்ணுடை நாயை தன்னருளாவள் பண்ணொரு நாத பகையர நின்றிடு பின்னம ஜோதி விளங்க ஹிரீங்கரா ஹிரீங்கார மண்ணுடை நாயகி மண்டலமாகுமே மண்டலத்துள்ளே மலர்ந்தெடு.

இருதயமங்கையும் கொண்ட இத்தத்துவ நாயகியானவள் பண்டை யவ்வாயும் பகையை அறுத்திட இன்றன் மனத்துள் இனிதிருந்தாளே இருந்த இத்தத்து இருநாளுகையும் பரந்தை பூங்கிழி வாசமழுவாள் கரந்திடுகேடும் இல்லம்பு கொண்டங்கு குறந்தங்கு இருந்தனள் கூச்சுகந்தாளே உகந்தனள் பொன்முடி முத்தாரமாக பரந்த பவளமும் பட்டாடை சாத்தி மறந்தழு தொங்கை மாணிக்க கச்சி.

மாறாரெட்டு இவளுக்கு வாங்கி மாறாரெட்டு கொச்சையர் எண்பர்கள் கூடி வருதலாம் குச்சணி கூச்சணி கொங்கைகள்

பதிவாக வழிபாடு வழிபாடு செய்தினி பாலது போல பரந்தழை பின்னிலே.

சுடர்வரை ஞானமாய் வேலம்புடமருகம் மகிழிவிற்கொடு காலம்பூ பாதம் அழுகத்தி

பூசனையானது. பூசனை சக்திகள் என்பை ஐவர் சூடவே நேசவள் கண்ணிகள் நாற்பத்து நேரதாய். பூசனை சக்திகள் என் ஐவர் சூடவே நேசவன் கண்ணிகள் நா

இருந்த அமுத பயோதரி என்று அங்கு இருந்த அமுதகலையிட

பொற்கொடை பூசணி செய்திட பொற்கொடியாளிடே பூசணே செய்திட பொற்கொடியாளுடை பூசணி செய்திட அக்களியாகிய ஆங்காரம் போயிடும் பொற்கொடியாளுடை பூசணை செய்திட பூசணை செய்திட பொற்கொடியாளை பொற்கொடியாளுடை பூசணை செய்திட அக்களியாகிய அங்காரம் போயிடும் அங்காரம் போயிடும் பூசணை செய்திட பொற்கொடியாளுடை பூசணை செய்திட அங்காரம் போயிடும் அக்களியாகிய அங்காரம் போயிடும் மற்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே மற்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே பிற்கொடியாகி

பெண்மை அழகாகும், பேதை இவளுக்கு பெண்மை அழகாகும், தாதை இவளுக்கு தானுமா தானுவுமாய் நிற்கும், மாதை அவளுக்கு மண்ணும் திலகமாய், கோதைய சூழ குவிந்திட காணுமே, பேதை இவளுக்கு பெண்மை அழகா, தாதை இவளுக்கு தானுமாய் நிற்கும், மாதை அவளுக்கு மண்ணும் திலகமாய், மண்ணும் திலகமாய், கோதையர் சூழ குவிந்த

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: 4 பாடல் முதல் 7 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை. இந்த உலகத்துக்கு ஒரு விதை போன்றவன் அவன் தான். அவன் இல்லாமல் உலகம் இல்லை. எல்லா இந்த உலகம் கலந்திருக்கிறான். உலக தோற்றத்துக்கு அவன் தான் காரணம். அவன் இல்லாவிட்டால் உலகம் இல்லை, உடம்பு இல்லை, வாழ்க்கை இல்லை. காணப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் அனைத்தும் புகலிடத்து எந்தனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. திருமூலருடைய அனுபவத்தை பாருங்க. பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, முதல் 2 வரியில இறைவனுடைய பெருமை சொல்றாங்க. அடுத்த 2 வரியில திருமூலருடைய அனுபவத்தை சொல்றாங்க. முதல் 2 வரியில் என்ன சொல்றாரு பார்ப்போம். மேல்நிலை இறைவன், கீழ்நிலை உலகம். அப்படி உலகம் எல்லாம் ஒரு காலத்தில் ஒடுங்குகின்ற பொழுது மாயையில் ஒடுங்கும். மாயை என்ற ஒரு பொருளானது சக்தியில் ஒடுங்கும். சக்தியானது சிவத்தில் ஒடுங்கும். சிவம் தனியாக இருப்பார். மீண்டும் சக்தியை கொண்டு உலகத்தை படைப்பார். இதுதான் உலக தோற்றம். அப்படிப்பட்ட இறைவனை எப்படி வழிபடுறாங்க? பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி. இது ஒரு இறைவனை எப்படி பார்க்கணுமா? இரவு பகல் இல்லாமல் ஒரு நிலையில கும்பிடணும். மாணிக்க வாசகருக்கு பகலும் தெரியாதான், இரவும் தெரியாதான். பகல் இரவாவதும் அறியேன். மாணிக்க வாசகர் தானே, திருவாசகர் நிறைய படிக்கிறாங்க. பகல் இரவாவது தெரியாது, இரவு பகலாறு தெரியாது. அப்படி வழிபடணும். எந்த நிலையில? இப்ப நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் பகலாதான் தெரியும், இரவு இரவாதான் தெரியும். ஆனா அவங்க பகல் இரவாவதும் அறியேன். அது திருவாசகம். அது வேற நிலையில பேசணும். ஒரு ஞான நிலைக்கு போகும் பொழுது கடந்த நிலையில அபிராமி பட்டர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணியம் கொண்டு வந்தார் இல்லையா? அது சரபோஜி ராஜா வரும்பொழுது என்ன பண்ணாரு? என்ன தீதினு கேட்டாரு. இன்னைக்கு அமாவாசைன்றாரு, பௌர்ணமின்ட்டாரு. அன்னைக்கு என்ன தீதி? அமாவாசை. சொன்னாரா இல்லையா? இறைவனை பாடும் இறைவியா பாடும் பொழுது விழிக்கே அருள் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? என்னுடைய காதலில் குழைய கட்டி எரிஞ்சு அதுவே என்னாச்சு? பௌர்ணமியா வந்ததா இல்லையா? இப்போ இரவு எது, பகல் எது, திதி எது, நாள் எது, நேரம் எதுன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க வழிபட்டிருக்காங்க. நாம் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு தெரிஞ்சு வழிபடுறோம். இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு நீ கார்த்திகை, இன்னைக்கு கார்த்திகை, நீ வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்று ஒன்றையும் தெரிஞ்சு தெரிஞ்சு வழிபடுறோம். நான் ஞானிகள் அதை கடந்து வழிபடுறாங்க. அப்போ நம்ம நிலை, நம்ம எங்கே இருக்கோம் தெரிஞ்சுங்க. நாம் இருக்கிறது எலிமெண்ட்ரி லெவலில் இருக்கோம். திருமந்திரம் முடியறதுக்குள்ள பிஹெச்சி தாண்டிடுவோம், பிஹெச்சி தாண்டிடுவோம், டிலீட்டுக்கு போயிடுவோம். கவலைப்பட வேண்டாம். ஏன் இப்படி மாணிக்க வாசகர் வந்து அந்த ஞான நிலையை அடைஞ்சதுனாலதான் நமக்கு திருவாசகம் கிடைச்சது. ஜோதியில கலந்தவர். இந்த சிதம்பரம் தில்லை கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு பக்கத்துல தில்லை ஆவுடையார் கோயில் இருக்கு. அந்த தில்லை ஆவுடையார் கோயிலில் இறைவன் ஜோதியில் கலந்தார். நீங்கள் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் அங்கே திருப்பார் கடல் இருக்கு. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். அப்ப திருப்பாறு கடல் அங்கதான் இருக்கு, சிதம்பரத்துக்கு பக்கத்துல குரு நமச்சிவாயருடைய சமாதி இருக்கு அங்க. இப்படி ஞான நிலையில் இறைவனோடு ஐக்கியமான மாணிக்க வாசகர் எப்படி இறைவனை வணங்கினாரோ, இறைவனோடு கலந்தாரோ, அதுபோல திருமூலர் பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, பகல் இரவு என்ற நிலை இல்லாமல் நம்முடைய ஞான சம்பந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதில் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாகு. இப்போ தூங்கும் பொழுதும் முழிக்கும், இப்போ எந்த நேரமும் இப்படி ஒரு எந்த நேரமும் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு நிலையில் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன ரிசல்ட்? உடனடி ரிசல்ட் கிடைக்குமா? இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இருள்னா துன்பம், இருள்னா அழுக்கு, இருள்னா பிரச்சனை, இருள்னா கஷ்டம், இருள்னா நோய். நமக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருட்டு பிடிக்குமா? பிடிக்கிறது மட்டும் வெளிச்சம், ஆனால் இருக்கிறது இருட்டு. அம்மா இருட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் தேவை, வெளிச்சம் அவங்களுக்கு தேவைன்னு என்ன அர்த்தம்? இருட்டில் இருக்கீங்க தானே அர்த்தம். அப்போ வெளிச்சத்திலே இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, வெளிச்சம்னு கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ எங்கேயாவது லைட்டு போடுறோம்ல, யாராவது இருட்டு வேணும்னு யாராவது வந்து சுவிட்சு போடுறது உண்டா? சுவிட்சை போடுப்பா இருட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறது உண்டா யாராவது? அப்போ சுவிட்சை போட்டால் வெளிச்சம் வரும். இப்போ வெளிச்சம் தேவை, அப்போ எங்கே இருக்கோம்? இருட்டில் இருக்கோம், அறியாமையில் இருக்கோம். அப்போ அறியாமையை நீக்க வேண்டும். இயலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இறைவனை வணங்கினால் இறைப்பணியில் நின்றவர்களுக்கு ஏகனாகி இறைப்பணி நின்ற அடியார்களுக்கு, அடியார்னா வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் அடியார். அடியார்னா இது தனியாக போக வேண்டாம், கற்பனைலாம் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாருமே அடியார் தான். ஆணவத்தினுடைய இருளாகிய அந்த துன்பம் இருக்காது. அதான் இறை வழிபாடு செய்ய வேண்டும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. எளிமையான பாட்டு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாட்டு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் கவன சடை மூடி தாமரையானே. சாதாரண பாடலாம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இதுல என்ன, இதுல என்ன இருக்கு? ஏதாவது கஷ்டம் இருக்கா? திருமந்தம் ரொம்ப எளிமைங்க, ரொம்ப சிம்பிள். அவனோடு அவனுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து, எல்லா புவனங்களையும் கடந்து. எத்தனை புவனங்கள் இருக்கு? 228 புவனங்கள் இருக்குதா சொல்லுவோம், 224 224 புவனங்களையும் கடந்து. இப்போ அண்டங்கள் இருக்கு, எல்லா புவனங்களையும் கடந்து நின்ற இறைவன் பொன்னொழி மின்னும் தவணைச்சடை முடி தாமரையான். இந்த புவனத்திலே பார்த்தீங்கன்னா சுத்தமாயா புவனம்னு இருக்கு, அஸ்தமாயா புவனம்னு இருக்கு, பிரகிருதி மாயா புவனங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் சொல்லக்கூடிய செய்திகள், இதெல்லாம் போக போக அவங்க விளக்கிடுவேன், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதில் போய் நுழைஞ்சேன்னா பாடம் போயிடும். அந்த அது வருகின்ற பொழுது நான் அதை நிறைய விளக்குவேன். இறைவனுக்கு சடைமுடி உண்டு, யாரும் பார்த்தது இல்லையே, பார்த்துருக்கீங்களா யாராவது? எல்லாரும் பார்த்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலையே? எல்லாரும் பார்த்துருக்காங்க. மாணிக்க வாசகர் கண்ணால் யானும் கண்டேன் காண்கன். மாணிக்கர் பார்த்துருக்காரா? நீங்க ஏன் பார்க்கல? நாம மாணிக்கவாத நிலைக்கு வரலையா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, நாம எல்லாத்தையும் விட முடியல. நிறைய விட்டாரு, எல்லாம் வேணா வேணான்னாரு. நம்ம எல்லாம் வேணும் வேணுங்கிறோம். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமந்து உரையும் கூத்தாவும் குறைகள் இருக்கு, கற்றாவின் மனம் போல கசிந்து ஊறுக வேண்டுமனேன்னாரு. நாம் எதையும் விட்ட மாதிரி தெரியல, அதனால இறைவன் வரமாட்டேங்கிறாரு. இறைவன் சடை உடையவன், பிஞ்ஞகன் அப்படின்னு பிறப்பருக்கும் அடையே இருந்தது சடை வச்சிருப்பாராம். இப்ப இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பழுப்பு நேரத்தில் இவ்வளோ செஞ்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியல, டையாது கலர் அடிச்சுக்கிறாங்க. சிவபெருமான் சடைமுடி எப்படி சூரியனுடைய நிறம் இருக்கிறதோ அதுபோல நிறம் உள்ளதான், பொன்னொளி மின்னும். அது சிவபெருமான பின்னால வந்து அது கற்பனை தான் பண்ண முடியும். அதோட கற்பனை பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா கற்பனை கடந்த ஜோதி அவரு இல்லையா. அப்படி முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தங்க கலர்ல இருக்குமா, பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. தாமரைனா இறைவன் அவரவர்களுடைய உள்ள தாமரையில் வீற்றிருக்கிறான். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, தெரிந்த பாடலையே சொல்லணும் இல்லையா, அப்பதான் புரியும். ஆவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயம், அது வேற, நமக்கு தேவை தாமரை. பொங்கு தாமரை, கவிழ்ந்த தாமரை. இந்த கோவில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த தூண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிற்பங்கள் பார்க்கலாம். இந்த சிற்பங்கள்ல தாமரையை கவுத்து போட்டிருப்பாங்க. நாமெல்லாம் கவிழ்ந்த தாமரையா இருக்கோம். இறை வழிபாட்டின் மூலமாக அதை நிமிர்த்தி விடணும். நிமிர்த்தி விட்டீங்கன்னா அந்த தாமரை நிமிரும், அதுல இறைவனை அமர வைக்கணும். அது நம்ம சப்ஜெக்ட், அது அதுக்குள்ள டெக்னிக்கெல்லாம் யோகம் இருக்கு, ஒன்னொன்னா சொல்லித்தரேன். தவண சடைமுடி தாமரையானே, இப்படிப்பட்ட இறைவன் யாராலும் எப்பொழுதும் இறைவன் சிவபெருமானோடு கம்பேர் பண்ண முடியும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பாருங்க யாவரும் இல்லை. இப்போ முக்தி கடவுள்னு பேரு சிவபெருமான், அவனை ஒழிய அமரரும் இல்லை. இந்த அமரர்னா யாரு? மரணம் இல்லாதவர்கள் அமரர்கள். ஆனா நம்ம ஊர்தி போடும் போது பார்த்தா அமரர் ஊர்தின்னு போகுது. அமரர்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அமரர்னு தான் பேரு. சீட்ல அமருங்கன்னு அர்த்தம் அமரர் இல்ல, அமரர்னா மரணமே இல்லாதவர்களுக்கு அமரர்னு பேரு. இப்ப அமரர் ஊர்தின்னு இறந்தவங்களுக்கு போகுது, தப்பு. எது வேற ஏதோ கான்செப்ட்ல போட்டிருக்கலாம். அவனை ஒழிய அமரரும் இல்லை. அமரர்களுக்கு என்னன்னு கேட்டா உடம்பு ஒளிமயமா இருக்கும். உடம்பெல்லாம் சிவாய நம சிவாய நம சொல்லி உடம்பெல்லாம் கோல்டு ஆயிடும். உடம்பெல்லாம் கோல்டுன்னா உடம்பு தங்க உடம்பு இல்லை, தங்கம் போல ஜொலிக்கும், ஒளி உடம்பாயிடும். இதெல்லாம் மாயா சரீரம், அழியக்கூடியது. சாப்பிட்டா உப்பும், சாப்பிடலன்னா வடியும். சோத்து பசை போட்டு ஒட்டியிருக்கு உயிரையும் உடம்பையும், சோத்து பசை போட்டு ஒட்டியிருக்கு. அதான் அன்னமய கோசம்னு பேர். ஆனால் அமரர்கள் உடம்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை நினைத்து நினைத்து நினைத்து மாயா சரீரம் இல்லாமல் ஒளி உடம்பாகவே இருக்கும். நம்ம அந்த நிலைக்கு நம்மளால மாற முடியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும். அவன் நன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. தவம்ங்கிறது சாதாரணமா தவம்னு போட்டிருக்கு, சாதாரண விளக்கம் வேறு, ஆழமான விளக்கம்ங்கிறது வேறு. அது தவம்னா பொதுவாக வந்து யோகம் சொல்லலாம். தவம்ங்கிறது சடங்கு அல்ல, தவம் என்பது அடங்கு நிலை. சடங்கு வராது. சைவத்தில் பார்த்தோம்னா சரியை கிரியை யோகம் ஈஸ்வரு தவம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு புரியணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஓராண்டு இராண்டுக்கு அப்புறம் சொல்லுவேன். அவன் இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த யோகமும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை. அவன் அன்று மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை. ஐயாரு பூனி பெரியாரு, அவனன்றி மூவரால், பிரம்மா பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இந்த பிரம்மாக்கள் வேற, இந்த விஷ்ணுக்கள் வேற, இந்த ருத்ரர்கள் வேற. இவர்களாம் காரிய கடவுளர்கள். கொஞ்சம் புதுசா இருக்கும் பேசுறது, புதுசா இருக்கும், நீங்க கேள்விப்படாதெல்லாம் இருக்கும். சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், புதிதாக படிப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக சரியா போயிடும். இந்த மூவர் தேவர் இவங்கெல்லாம் ஏன் அவங்களால் ஆக மாட்டேங்குது? மூவராலும் தேவர்களாலும் ஏன் இறைவனை நெருங்கவில்லை அப்படின்னு கேட்டா, அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காமியம், ஒரு பயனை கருதி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிக்கணும். பிரம்மாக்கள், விஷ்ணுக்கள், ருத்ரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, இந்தியா ஆச்சுங்களேன், நிறைய ஸ்டேட் இருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு கலெக்டர், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தாசில்தார் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு பணிகளுக்கு. அதே மாதிரி சில இடங்களில் விஷ்ணுக்கள், பிரம்மாக்கள், ருத்ரர்கள், அவர்களெல்லாம் சிவபெருமானுடைய ஆணையை தாங்கி அவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய, சிவபெருமான அருளை பெற்ற, அதிகாரம் பெற்ற அதிகாரிகள். புரியுதா? ஆனால் அவர்களும் வழிபாடு செய்கிறாங்க, செய்யல. ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் எதுக்காக? வானவர்கள் வாழ்வதற்கு எதற்காக? தாம் வாழ, ஏதோ ஒரு பதவிக்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, ஒரு மேல்நிலை அடைவதற்காக, காமியம் விருப்பத்திற்காக அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் அடியார்கள் எப்படி பூஜை செய்கிறாங்க? வேடும் வேண்டாம், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். வீடும் வேண்டாம், வீடு பேரே எனக்கு வேணாங்கிறவங்களாம் அடியார்கள். மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே சொல்றாரு இல்லையா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே இம்மாநிலத்தின் சொல்லி இறைவனை வழிபட்டால் போதும் என்று பிறவியை கேட்பவர்களெல்லாம் அடியார்கள். வழிபாடு செஞ்சா போறோம், எனக்கு எந்த விதமான பயணம் வேண்டாம் நினைக்கிறவங்கலாம் அடியார்கள். இப்ப தேவர்களை விட அடியார்கள் உயர்ந்தவர்களா இல்லையா? ஆனால்தான் அடியார்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான், தேவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான், ஆனால் விளக்கமாக இருக்க மாட்டான். அடியார்களுடைய உள்ளத்தில் விளக்கமாக தெரிகிறான். அதான் தேவர்களை விட அடியார்கள் சிறந்தவர்கள். அந்த அடியார்களுக்காகத்தான் சிவஞான போதத்தில் 12 நூற்பா கொடுத்தார். சிவஞான போதத்தில் 11 நூற்பா முடிஞ்சு போச்சு, முத்தி 12 நூற்பா எதுக்காக கொடுத்தார்? செம்மலன் நோன்றால் சேரலொட்டால் அம்மலம் வழியே அன்பரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அண்ணன தொழுமேன்னு அடியாருக்காக ஒரு நூற்பா போட்டார் மெய்கண்டார். 11 திருமுறை மட்டுமில்லாமல் 12 திருமுறை அடியார்களுக்காக 4286 பாடல்கள் பெரிய புராணம் நம்மள்கிட்ட இருக்கு. ஆல அடியார்கள் சிறந்தவர்கள் சைவத்தில். ஆல அடியார் வழிபாடு சிறப்பு. அவன் நன்றி செய்யும் அருந்தபம் இல்லை. தக்கன் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தான், சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கல. அப்போ சிவனை மறந்து செய்த யாகம் தோல்வியில் முடிந்து கிடைச்சது பரிசு ஆட்டுத்தலை இல்லையா. அப்ப நீ எந்த வேலையை செய்தாலும் ஒரு புள்ளியாசுழி போடும். இன்னைக்கு ஏன் புள்ளியாசுழி போடுறீங்க? பிள்ளையார் சுழி, பிள்ளையாருக்கு ஏது சுழி? யாரு பிள்ளையாரை பார்த்துருக்கா? பிள்ளையார் தலையை பார்க்கணும், தலையில எத்தனை சுழின்னு பார்க்கணும், சுழி எப்படி இருக்குன்னு யாரு பார்த்தா? அப்பனா பிள்ளையார் சுழின்னு வர போடுறீங்க. பிள்ளையார் சுழிங்கிறது அப்படி வலதுபுறமாக சுழித்தல். சிவம் சக்தி, சிவமும் சக்தியும் தான் பிள்ளையார் சுழி. நிறைய சொல்லணும். ஆனா எந்த செயலை செய்தாலும் இறைவனை முன்னிலைப்படுத்தி, இறைவனை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். சின்ன சாதாரண வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் அன்று செய்யும் அருந்தவம் இல்லை, அவன் அன்றியும் மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை, அவன் அன்றி ஊர் புகுமாறு அறியேனே. ஊர் புகுதல், ஊர் புகுதல் என்ன? ஒரு வான ஊர் அடைவோம். இங்க இருக்கு வான ஊர். அது சொன்ன ஒன்றுதான் ஊர்னு ஒன்னே, வான ஊர்னு ஒன்னே உடனே திருவாசகம். இது போறோம் எனக்கு, இதை வச்சு நிறைய பேசுவேன். வான ஊர் அடைதல், சொற்குலகம் வேற. சொற்குலகமே நமக்கு வேண்டாம், ஏன்னா போயிட்டு திரும்பி வந்துடணும். திருப்பி வராத ஊராக இருக்கணும். எந்த ஊர் திருப்பி வராத ஊர்? ஆனவூர். ஆறா இயற்கை அவாநீப்பின் அந்நிலையே சேரா இயற்கை தரும். வள்ளுவர் திருவள்ளுவர் முக்தியை பற்றி பேசுகிற இடம் அது. பேரா இயற்கை, பேரானா இடம் பெயராத, இடம் பெயராத போய் நுழைஞ்சிட்டா திருப்பி வரக்கூடாது. அதுதான் இறைவன் திருவடி. அதை கலந்துடணும். இந்த உடம்புங்கிறது வரக்கூடாது. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தொல்லை. உடம்பு என்னைக்கு நம்மளை விட்டு நீங்குதோ அன்னைக்கு முத்தி. அப்போ முத்தி பேர் அடைய வரைக்கும் உடம்பு உண்டு. பிறந்து பிறந்து பிறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து மாறி மாறி. அப்போது அந்த நிலையை நம்ம அடையணும். அவன் நன்றி ஊர், ஊர் புகுதல், ஆன்மாக்கள் லயமாதல். இப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். கோவில் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கோவிலுங்கிறது கர்ப்பகிரகத்தை குறிக்கும். அந்த கருவறைக்கு மட்டும்தான் கோவில்னு பேர். கேட் இருக்க ஆலயம் அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் குறிக்கும். நந்தி மண்டபம், வாகன மண்டபம், பிரகாரம், இந்த திருக்குளம் ஸ்தலம், இந்த ஸ்தல விருட்சம் இருக்கிற இடம் எல்லாமே. அப்போ அந்த அந்த என்ட்ரன் இடத்துக்கு போயிட்டோம். ஆலயம் ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய இடம், அங்கே உட்காரணும். ஒரு ஸ்தல யாத்திரை போனோம்னா ஒரு 2 மணி நேரமாக அந்த கோயிலில் உட்காரணும். நாங்களாம் 6 மணி நேரம் உட்காரக்கூடாது. உண்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே கோயிலுக்கு போயிட்டு உடனே சூடத்தை ஏற்றி விட்டு கருப்பரம் ஏற்றி விட்டு விளக்கு போட்டு உடனே வந்துடுவாங்க. வராத 6 மணி நேரம் உட்காரணும். சும்மா போயிட்டு விசிட்டிங் பார்த்துட்டு வரக்கூடாது. ஸ்தல விருட்சம் இருக்கும், காரணம் இருக்கும். நம்ம திருப்பராய் துறையில் பராய் மரம் இருக்குது. இந்த பராய் மரத்தினுடைய தன்மை என்ன? பராய் மரம்னு ஒன்று இருக்குது. இந்த பராய் மரத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டால் தேமல், தோல் நோய்கள் வராமல் இருக்கும். தொழுநோய்கள் கூட வராமல் இருக்கும். ஒரு கோவிலுக்கு அனுப்புனா, கோவிலுக்கு போனால் அங்கே உள்ள ஸ்தல விருட்சத்தை பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் விசேஷம் பார்க்கணும். அங்கே ஒரு 6 மணி நேரம் உட்காந்து அமைதியாக இருந்து வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உடல் நோயும் நீங்கும், மனசுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு கோவிலுக்கு போனால் 6 மணி நேரம் உட்காரணும், 5 மணி நேரம் உட்காருங்க. போ சும்மா போயிட்டு வந்துட்டு உடனே பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விருட்சம் உண்டு, எல்லாம் மருத்துவ குணம் உடையவை. மருத்துவத்தோடு தொடர்புடையது தான் கோவில். எல்லாம் போனோம் பார்த்தோம் வரக்கூடாது. அது மாதிரி நிறைய இருக்கு. ஆலயம் ஆன்மாக்கள் ஐக்கியமிடம்னு சொன்னேன். அந்த ஊர் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி, அதுதான் ஊர். அப்போ திருமூலர் அந்த ஊரை அடைஞ்சிட்டார். இந்த ஊர் அடைஞ்சிட்டார். இறைவனுடைய திருவடியை கண்டு உணர்ந்த ஞானிகளுடைய வாக்கை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கண்டவங்க சொன்னதெல்லாம் இல்லை, கண்டவங்க சொன்னது. இறைவன் திருவடிய கண்டவங்க சொன்னது. ஞானசம்பந்தர் இறைவன் திருவடியை கண்டவர், அப்பர் பெருமான் கண்டவர், சுந்தரர் கண்டவர், அங்கே இருந்தவர், அங்கே இருந்துட்டு அங்கே இருந்த அங்கேயே போனவர். மாணிக்க வாசகர் கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சவர். மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு 2 வரி நடத்துறதுக்கு எனக்கு 1 நாள் வேணும், அவ்வளோ இருக்கு. இங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான் அப்படியே. 2 வரிக்கு 1 நாள் திருமந்திரம் நடத்தும் பொழுதே உங்களுக்கு திருவாசகத்தினுடைய சாரத்தை இங்கே சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தேவாரங்களினுடைய சாரத்தையும் படிக்கிறது திருமந்திரம், ஆனால் பேசுறது எல்லாம் பேசிவிடும். ரெகுலராக வந்தால் எல்லாம் நிறையா கிடைக்கும். தனக்கு ஊமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றிலது. மனசில் இருக்கிற கவலையை வந்து யாராலையும் நீக்க முடியாது இறைவனை தவிர. ஏன் அப்படின்னா இறைவன் ஒருவன் தான் நம்முடைய மனத்தில் இருக்கிறான். மனத்தகத்தான் பார்த்து நிறையா பாடுவோம், தேவாரம் தெல்லாம் தெரியும். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். உங்கள் மனசில் யார் இருக்கா? இறைவன். கவலை எங்கே இருக்கு? மனசுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே இருக்கிற கவலையை நீக்கிறது யார்? அவனை தவிர யாராலையும் முடியாது. வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் நம்ம மனசு கவலையுடைய ரீசன், அவனுக்கு தான் தெரியும், வெளியில் சொல்ல முடியாது. இப்போ யார் யார் என்னென்ன மனக்கவலையை முழுமையாக யார்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்ல முடியுமா? சொன்னால் கேட்பாங்களா? கேட்டால் என்ன ஆகும்? வீக்னஸ், சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். இது யார்கிட்ட சொல்கிறது? வாய் விட்டு சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே தான் சொல்லணும். மனசுக்குள்ளே யார் இருக்கா? இறைவன் இருக்கான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கும் தெரியும், நாமளும் சொல்லணும், தீர்த்து வச்சிருவோம். ஆல மனக்கவலைக்கு சிறந்த மருந்து யாருன்னா இறைவன் ஒருவனே. பாருங்க, முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும் மூத்தவன். இந்த மூவர் மூவருங்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ருத்திரன் பிரம்மா கிருஷ்ணன். ஆனால் ஆனால் சிவபெருமானே 5 தொழில் செய்கின்ற பொழுது பிரம்மாவாக இருந்து படைக்கிறான், விஷ்ணுவாக இருந்து காக்கிறான், ருத்திரனாக இருந்து மறை ஒடுக்குகிறான், மகேஸ்வரனாக இருந்து மறைக்கிறான், சதாசிவனாக இருந்து அருள்கிறான். அந்த மூவர் வேறு. அது சிவபெருமான் 5 தொழிலை செய்கின்ற பொழுது ஏகநாதனே 5வராக நடிப்பான். அதில் வரக்கூடிய மூவர் வேறு. இப்போ நாம் பேசக்கூடியவர்களெல்லாம் தேவர் வர்க்கத்தைச் சேர்ந்த, அதிகாரத்தை பெற்ற, சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்ற அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். நான் வச்சு பேசணும், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடாது. முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கும் மூத்தவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பாயில் அப்பனுமாய் உள்ள பொன்னை ஒப்பாய் என்ற போது அகத்தானே அப்பனுமாய் உள்ளன். அதான் எல்லாருமே என்னன்னா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுது. யாரு? தேவாரமா திருவாசகமா? அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுது. திருவாசகம் நிறைய சொல்லணும் அந்த இடத்துல. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இது தேவாரம். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அருளாளர்கள் எல்லாருமே இறைவனை ஒரு உறவோடு வழிபாட்டு செய்கிறார்கள். இல்லையா, ஒரு உறவு முறை. அதுதான் தன்னை அப்பா எனில் பொணுமாய் உள்ளன. காப்பாற்றுபவன், தலைவன், அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? பொன்னை ஒப்பாயின்ற போதகத்தானே. பொன் நிறைய சொல்லணும். இறைவனை பொண்ணுக்கு சொல்லணும். பொண்ணுன்னா இந்த 916 கேடியம் இல்லை, பொன்னாறு மேனியன மாற்றறியாத பசும் பொன், கலப்படமே இல்லை. இப்படிப்பட்ட பொண்ணு குறையே கிடையாது, கலப்படமே கிடையாது, வேண்டுதலோ வேண்டாமையோ இல்லாதவன், இப்படிப்பட்டவன். அவன் இங்கே இருக்கிறான். போது அகத்தானே. போது, போதுன்னா என்ன? பூ. மலராத பூவார்னா மொக்கு அல்லது மொட்டு. மொட்டுக்கும் பூவுக்கும் நடுவில் மலர்ந்தும் மலராத, எங்கேயோ கேட்ட குரல், மலர்ந்தும் மலராத நிலை, அதுக்கு பேர் போது. போதோடு நீர் சுமந்து, போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின். அப்பர் கொண்டு போறார், அப்பர் கொண்டு போறார், போது கொண்டு போறார். அந்த போது எப்படி இருக்கணும்னா, மலர்ந்தும் மலராத, பாதி மலர்ந்தான், பாதி மலர்ந்தது. அப்படி அந்த மலர்ந்தும் மலர்

0: இடத்துல வந்து திருநீர் பூசுகின்ற பொழுது அந்த மார்பில் வந்து ஒரு மூணு அங்கலம் வரணும். இந்த ஒரு வர்ம புள்ளி ஒன்று இருக்குது இங்கே. அதனால தான் வந்து உத்ராசம் அணிகின்றவர்கள் விசுத்தி என்று சொல்லக்கூடிய கண்டத்திலோ அல்லது அநாகதம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுக்குழியிலோ அந்த உத்ராசம் பட வேண்டும். பெண்கள் மங்கள சின்னத்தை அணிகின்ற பொழுது அந்த காலத்தில் தளர தளர தாலி போட்டிருப்பாங்க. ஹார்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் அது இதுன்னு எதுவும் வராது. நம்ம சில விஷயங்களை வந்து மறந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் படாத பாடுபடுறோம். அதை மாதிரி சில வைத்திய குறிப்புகள் உங்களுக்கு சில நுட்பங்களை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நீங்களாக செஞ்சுக்க முடியாது, நடைமுறை பழக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் பெண்கள் எந்த மங்களத்திணைகள் அணிந்தாலும் அவரவர்களுடைய நெஞ்சிக்குழியில் அது பட வேண்டும். உத்ராசம் அணிபவர்கள் விசுத்திலேயோ அநாகதத்திலேயோ இருக்கும். அப்படி பட்டால் அந்த ஹார்ட்டில் வரக்கூடிய அந்த அடைப்பு அந்த அந்த வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரத்த குழாய்கள் அதனுடைய இது மாரடைப்பு வராது. உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ ஒன்றுமே வராது, வராத அளவுக்கு நாங்கள் அதை சொல்லிவிடுவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருநாவுக்கரசர் தேவாரம். திருநாவுக்கரசர் திருக்காளத்திமலையை வழிபட்டதன் பின்னர் அருளிய திருப்பதிகங்களுள் ஒன்று கனகமா வைரம் உந்து என்ற தொடக்கத்தினதாம். இத்திருப்பதிகப் பாடல்கள் தோறும் இராவணன் திருக்கையிலையை எடுக்க விழைந்ததும் பெருமான் திருவிரலால் அடர்த்ததுமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. திருநாவுக்கரசர் அருளிய அனைத்து திருப்பதிகங்களிலும் 10 பாடலில் தான் இராவணனை பற்றிய குறிப்பு இடம்பெறும். ஆனால் இத்திருப்பதிகம் முழுவதிலுமே இராவணன் இடம்பெற்றமை சிந்திக்க வேண்டிய ஒன்று. கனகமா வைரம் உந்து எனத் தொடங்கும் திருநாவுக்கரசர் அருளிய திருநேரிசை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலத்தில் பாடப்பெற்றது. பண் பஞ்சமம் சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில் உள்ள 111 தலம் திருக்கோட்டூர். இது பாடல் பெற்ற தலம். திருத்தருப்பூண்டிக்கு வடமேற்கே சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதை மேல்கோட்டூர் என்பார்கள். இதற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள சிவாலயமே கீழ்கோட்டூர் ஆகும். ஐராவதத்தின் மணி விழுந்ததால் இதை மணியம்பலம் என்பார்கள். சிவபிரான் திரு நடனம் காட்டிய 64 திரு அம்பலங்களில் இதுவும் ஒன்றாகும். இத்தலத்து இறைவரான அமுதலிங்கேசர் மீது கருவூர்த்தேவர் பாடிய திருவிசைப்பா காதல் கொண்ட தலைவியின் கூற்றாக அமைந்துள்ளது.

தளிர்போல் ஒளிவிடும் பாதங்களில் மாணிக்கச் சிலம்புகள் ஒலிக்கின்றன. விரிந்த சடையில் அலை வீசும் கங்கையின் தெளிவான ஒளிமிக்க தண்ணீர் திவலை முத்து முத்தாக அரும்பி திருமுகத்தில் மலர்ந்து சொட்டு சொட்டாக விடுகிறது. ஒளிமிக்க நீலமணி போன்ற வண்டுகள் சோலைகளிலும் வயல்களிலும் மிகுந்த ஆரவாரம் செய்யும். திரு கீழ்கோட்டூர் தலத்தில் ஒளி வளரும் மணியம்பலம் என்ற திருக்கோயிலில் நின்று நடனமாடும் சிவபெருமான் என் மனத்தோடு கலந்து விட்டான்.

சிவபெருமான் ஒற்றைக் கலையாகிய வெள்ளிய பிறை சந்திரனையும் படர்ந்து கட்டப்பட்ட சடையையும் உச்சிக் கொண்டையையும் முத்தலை சூலத்தையும் திருநீல கண்டத்தையும் காதில் அணிந்த குளையையும் பவளம் போன்ற வாய் இதழ்களையும் நெற்றிக் கண்ணில் அழகிய பொட்டையும் காட்டினான். சேல்மீனும் கயல் மீனும் குதிக்கின்ற நீரை உடைய வயல்கள் தோறும் உளத்தியர் ஆரவாரம் செய்யும் கீழ்கோட்டூர் எனும் தலத்தில் வண்டுகள் ஒலிக்கும் மணியம்பலத் திருக்கோயிலில் நின்று ஆடும் வலிமை மிக்க பெருமான் என் மனத்தோடு கலந்துவிட்டான்.

அழகான நெற்றிக் கண்ணையும் பவளம் போன்ற வாயிலுள்ள உதடுகளையும் நெற்றி பொட்டையும் கொண்டு திகழும் நம்மை உடையவனாகிய சிவபெருமான் சடைமுடியின் மேல் உங்களுக்கு விருப்பமான மலர்களில் அமர்ந்து அவற்றின் மகரந்தப் பொடிகள் விழும்படி ஊதுவதற்காக போய் வரும் வண்டுகளே, மலைகளின் மேல் மேகம் தவள, மேகத்தின் கீழ் மாளிகை தவள, மக்கள் இன்பமுடன் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யும் திருக்கீழ்கோட்டூரில் திகழும் ஒளிமிக்க மணியம்பலத்தில் ஆடும் பெருமானைக் காணும் பொழுது என் மனத்தையும் அவன்பால் கொண்டு செல்லுங்கள்.

தெளிந்த நீரணிந்த சிவபெருமான் திருநீற்றை என் உடம்பு விரும்புகிறது. என் காதுகள் அவனை பற்றிய ஞான நூற்களையே கேட்கின்றன. என் வாய் மெதுவாக அவன் திருநாமம் அஞ்சலுத்தும் செப்புகிறது. என் கண்கள் அவன் திருக்கோயில் விமானத்தையே நோக்குகின்றன. பெருமூச்சு உண்டாகிறது. கிளிகள் அழகிய மரச்செறிவிகளில் கொஞ்சி விளையாடி மாஞ்சோலையை அடைய ஆரவாரிக்கும் கீழ்கோட்டூர் வள்ளலே, மணியம்பலத்தில் ஆடும் வலிமை உடையவனே என்று என் மனம் அவனையே நினைந்து நெய்கிறது.

தோழி, நாம் என்ன செயல் செய்தோம்? எம்பெருமானுடைய இரண்டு செந்தாமரை திருவடிகளை காண்பதற்காக அநேக ஊழிக்காலங்களாக உணர்ந்து உள்ளம் கசிந்து நைந்து கரைந்து உருகக்கூடிய பன்றியும் அன்னமுமாக வடிவெடுத்த திருமாலும் பிரமனும் அவரை காணமாட்டாமல் தவித்தார்களே, நம்மால் காண முடியுமா? தோழி, நாம் என்ன செயல் செய்தோம்? ஆரவாரமிக்க கீழ்கோட்டூரில் நாம் வாழ்வதற்காக மணியம்பலத்தில் ஆடும் பெருமானை காண்பதற்காக நாம் அறிவு மயங்கி காதல் மயக்கம் ஒளியாமல் நிற்கிறோமே, நம் செயல் என்ன? இது தோழியிடம் தலைவி கூறுவது போல் அமைந்த பாடல்.

தோழி, நம்மால் வேறு என்ன செய்ய முடியும்? தோழியாகிய நீ துணையாயிருப்பதால் இரவு காலம் ஒருவாறு கடுகிறது. பிறகு பகல் வரும் பொழுது நம் தலைவனாகிய சிவபெருமான் அஞ்சாதே என்று சொல்ல மாட்டான். கடலும் அலைகளும் என்னை கலங்க வைக்க நான் தளர்ந்து போகிறேன். முறுக்கம்பூவை போன்ற சிவந்த அழகான வாயினை உடைய பெண்கள் விளையாடி ஆரவாரம் செய்யும் கீழ்கோட்டூர் என்னும் திருத்தலத்தில் மேகங்கள் தங்கும் மணியம்பலவனே என்று அவனை அழைத்து மாலைக்காலத்தில் நான் மயங்கி நிற்கிறேன்.

வில்வம் அணிந்த திருமுடியும் வெண்மையான திருநீற்றின் ஒளியும் அந்த ஒளியில் தெரியக்கூடிய சிறப்பும் சங்கொலியும் சகடை என்ற இசைக்கருவியின் ஒளியும் குளையணிந்த திருச்செவிகளும் குளிர்ந்த செஞ்சடை கற்றையும் இடபமும் என் கண்ணுக்கு எப்படி தோன்றுகின்றன தெரியுமா? திரள் திரளாகத் தோன்றி ஒளி வீசும் பொன்கொடிகளை தாங்கிய நீர்வளமிக்க வயல்களில் உழவர்கள் ஆரவாரம் செய்யும் கீழ்கோட்டூர் தலத்தில் மேகங்கள் தவழ்கின்ற மணியம்பலத்தில் நடனமாடும் வலிமைமிக்க சிவபெருமானால் வாழ்வு பெற்ற சிவஞான செல்வங்களாக இவைகளெல்லாம் தெரிகின்றன.

தன் அருளை வெளிப்படுத்தும் மெல்லிய ஒலியை உடைய பாதச்சிலம்பு. கால் சதங்கை, உடுக்கை, திருவடிகள், திருவண்ணீரு, இனிய குமிழ் சிரிப்பு, மழலை மொழி பேசும் கங்கை, கோங்குமலர், கொன்றை, இளைய பிறைச்சந்திரன், காதில் அணிந்த குளை, என்றும் வளரும் இளமான் ஆகிய இவை அனைத்தையும் என் மனத்துள்ளே இருக்கச் செய்தவன் யார் தெரியுமா? கின்னரவாத்தியம், மத்தளம், மெல்லிய ஓசை தரும் யாழ், வீணை ஆகியவை இடையராது ஒலிக்கின்ற கீழ்கோட்டூரில் மன்னவன், மணியம்பலத்தில் ஆடும் வல்லவன் அவனே இவற்றையெல்லாம் என் மனத்தில் நிலைக்கச் செய்துவிட்டான்.

என் மனமே, சிவபிரான் திருவருளைத் தவிர வேறு எதை நீ நினைக்க முடியும்? அவனைத் தவிர வேறு யார் நமக்கு உடையவர்? எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் தானே ஆகி நிற்பவன். பாதக்குரடு, மெல்லொலி தரும் சிலம்பு இவற்றுடன் புகுந்து தாமரை மலர் போன்ற என் கண்ணுக்குள் அகலாமல் நிற்கிறான். தாழம்பூவின் நிழலை பார்த்து நீர்ப்பறவை என்று அஞ்சி கெண்டை மீன்கள் ஓடுகின்ற கீழ்கோட்டூரில் பெருந்தவக் கோலம் கொண்டு மணியம்பலத்துள் நின்று ஆடும் வல்லமை மிக்கவன் என் மனத்தில் புகுந்து விட்டான். இனி அவனைத் தவிர யாரை நினைக்க

அந்த நேர செவ்வானம் போன்ற திருமேனியையும் மாலை நேர பிறைச்சந்திரன் சேர்ந்த அழகான சடையையும் வெண்ணீற்றையும் மனத்தால் நினைக்க எண்ணுகிறேன். முடியவில்லை, மனம் அவன்பால் சென்று விட்டது, அதை காணவில்லை. என்ன செய்வேன்? தெளிந்த நீரில் குதிக்கின்ற கெண்டை மீன்கள், தாமரை பூக்களை கிழிக்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கீழ்கோட்டூர் என்னும் திருத்தலத்தில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மணியம்பலத்துள் நின்று ஆடும் வலிமைமிக்க சிவபிரான் என் மனத்தை அறியமாட்டான்.

0: தத்தி தத்தி விளையாடும் கித்தி என்ற விளையாட்டில் ஈடுபட்ட பெண்கள், தெருவெல்லாம் ஆரவாரம் செய்கின்ற கீழ்கோட்டூர் தலத்தில் ஊமத்த மலரணிந்த பெருமானை, மணியம்பலக் கோயிலில் நின்றாடும் வலிமை உடையவனை வாழ்த்தி, வேதத்தை இடைவிடாமல் ஓதும் பித்தனாகிய நான் கூறிய இந்த மாணிக்க மாலை, இதை ஓதும் பெரியவர்களுக்கு தேவலோகத்து முத்திக்கு சமமானது என்று கண்டுகொண்டு உலக மக்கள் இப்பாடல்களால் இறைவனை துதித்தால் அவர்களை திருமகள் முகமலர்ச்சியோடு எதிர்கொண்டு எல்லாம் அழித்து பெருஞ்செல்வராக்குவாள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Thiruvasakam, Ragam Moganam,

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: குறிஞ்சிப்பட்டியில் அமைந்த திருத்தில்லை பதிகம் பதிவேகன்

பின்தொடர்ந்து நம்பி பூவணத்தவரை உற்றாறு அவரு அலால் புறங்கள் செற்ற

0: ஒளி குறுகுகள் எம்பின எம்பின சங்கம். காலை வேளையிலே குயில் கூவும், குயில் கூவும், கோழி கூவும், கோழி கூவும், கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் எம்பு எம்புவன் சங்கங்கு என்பது கூட திருவம்பாவிலே சொல்லுகிறார். அதனால கால வேளையிலே அந்த பட்சி சாதிகள் மாத்திரம் தன்னுடைய கடமைகளை கரெக்டா செஞ்சிடும். பட்சி சாதிகள் நம்ம மாதிரி வேலையில் அதுக்கெல்லாம் இல்லையில. அதனால வந்து அது உறங்குற நேரத்துக்கு உறங்கிடும், உறங்குற நேரத்துக்கு உறங்கிடும், எழுதுகிற நேரத்துக்கு எழுதிந்துடும். எல்லாரையும் அது எழுப்பியும் விடுது, எல்லாரையும் எழுப்பி விடுது. கோழி விடியற கால ரெண்டு மூணு தடவை கோழி கூப்பிடும், ரெண்டு மூணு தடவை கோழி கூப்பிடும் விடியற காலம். கோழி அந்த வேலைக்கு கரெக்டாக கூப்பிடும். இன்னைக்கு மூணு மணிக்கு கூப்பிடுன்னா நாளைக்கு மூணு மணிக்கு கரெக்டாக கூப்பிடும் கோழி. அதில் கோழி வந்து நாதம்னு சொல்றது, கோழியே நாதம், நாதம்னா ஒலி, கோழியே நாதம்னு சொல்றது. அதனால முருகப்பெருமான் கையில கோழியை வச்சிருக்கிறான், முருகப்பெருமான் கையில கோழியை வச்சிருக்கிறான், கோழி குடியோன்னு சொல்றது, கோழி குடியோன்னு சொல்றது. அது நம்ம திருச்செங்கோட்டு திருப்புகளில் நான் எங்கேயாவது போனேன்னா கந்தான்னு கூப்பிட்டேன்னா அப்ப நீ இந்த சிவப்பு சேவலை கொண்டு வந்து வரணும், எங்கேயாவது இருந்து கந்தான்னு சொன்னேன்னா அந்த செஞ்சேவரோ.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திரு பாண்டி கொடுமுடி திருத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்தது பெண்ணமரு மேனியினாரும் என்ற திருப்பதிகம், பண் காந்தாரம், 2 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: திரு
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழ் இசை. பாடல்
3: ஏகநாயகனை கற்றவர் விழுங்கும் கற்பக.
2: பாடியவர்
3: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
2: வணக்கம். சிவாயனம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டராக பண்ணிலே அமைந்த 13 திருப்பதிகம் திருக்குறுகாவூர் வெள்விடை பண் வரிசையில் 29 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தசாங்கம் தில்லை சிதம்பரத்தில் அருளியது, அடிமை கொண்ட முறைமையை பாடியருளியது இப்பதிகம்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: நீங்க வெக்திகள் பார்க்கப்படாது, அகராதி போகப்படாது, திருவாங்கூர் இருக்கு. அப்ப என்ன சம்பாதிக்கிற பணத்துல பித்து, பைத்தநிதி, பெண்டிர், அது மேல பித்து, அப்புறம் குளம், நான் உயர்ந்த குளம், தாழ்ந்த குளம், இந்த பேச்செல்லாம் இல்ல. பைத்தநிதி, பெண்டிர், மக்கள், குளம், கல்வி, நான் பெரிய பேரறிஞர் என்று இப்படி எல்லாம் இருக்கிற பித்த உலகில் என்று அருமையா சொன்னார். எனவே இங்க பித்தர் உலகம் என்பது எது? பெண் மீதோ, கல்வி மீதோ, குலத்தின் மீதோ அழுந்திய பற்று வைத்து தாம் தாம் உயர்ந்தவன் என்று கருதுவதற்கே அது பித்தம் என்று சொன்னார். இந்த பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த கலிரனும் அவாவிடை பிழைத்தும். இந்த பித்தோடு கூட இன்னொன்னு இருக்கின்ற அவாங்கிறது, அவான் ஆசை என்று பொருள். எதில் எடுத்தாலும் ஆசை, தொட்டதெல்லாம் ஆசை. நீ சொல்லிருக்கிறேன், தப்பா நினைக்க கூடாது என்று. இப்ப கொடுக்கிற சம்பளம் பெரும்பாலான துறைக்கு போதுமானதுதான், எந்த துறைக்கும் ஒன்றும் ரொம்ப இல்லை, நல்ல போதுமானது. ஆனாலும் அங்கலாய்ப்பதனுடைய காரணம் பேராசை. ஆமா, சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. இப்ப இருக்கிற பொருளாதார அமைப்புல இப்பொழுது கொடுக்கப்படுகிற ஊதியம் கூடுமானவரை எல்லா துறைக்குமே போதுமானதுதான், கொஞ்சம் அதிகமா கூட இருக்குது இல்லைங்களா. அவங்களே சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. வாங்குறவங்களே தன்னந்தனியா பேசும்போது என்னமோ நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கலீங்க, என்னமோ தூக்குனா ஒரே தூக்கிட்டாங்க. பல பேர் சொல்றாங்க இந்த அவாயனும் என்றார். அது என்னன்னு, மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும். அது எப்படி ஒரு தரனா மதம் பிடிச்சையான மாதிரி இருக்குதான். எது இந்த ஆசைங்கிறது? ஏன்னா மதம் பிடிச்சையான என்ன பண்ணும், நீங்க எத்தனை பேர் தடுத்தாலும் போனாலும் கூட துளி நிற்கும். அது போல இப்ப எவ்வளவுதான் திருக்குறள் அழுது படிச்சாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஏத்தினா தேவலாம், இன்னும் கொஞ்சம் உயர்ந்தா தேவலாம், வீட்டு வாட போய் வந்தாலும் அது அடக்க முடியாத யானை போல அவா என்பது இருக்குதான். பாவம், நிவாசம் ரொம்ப அருமை இல்ல. அப்போ எதை போன்றது அவா ஆசை? என்ன, மதம் பிடித்த கழிது போல. சரி, இந்த மதம் பிடித்த கழிது போலன்னு சொன்ன பெரிய புராணத்துல எந்த மதம் பிடித்த கழிது வரும் ஞாபகத்து வருது? எரிபத்தர். ஆமா, சிவகாமி ஆண்டார் போகிறார் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அதை குளிக்கப்படுத்திட்டு நல்ல வந்து அஞ்சு பாகன் கூட வர்றான். அப்படி இருந்து அந்த யானை திடீர்னு மதம் பிடிச்சு போயிட்டான். அந்த அஞ்சு பேர் கூட வந்து அவங்களை தடுக்க முடியாமல் ரொம்ப கடினப்பட்டு போயிட்டான். அப்படின்னு அந்த மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும். திருவள்ளுவர்கிட்ட போகணும், ரொம்ப அவர் தான் பெரியவர், பெரிய ஞானி அவர் தான். அவா என்ப அது அப்படிதான் படிக்கணும், கஜாஜன படிக்க கூடாது திருக்குறள் எல்லாம். அவா என்ப யாருக்கு இருக்குனர்? திருவண்ணாமலைக்காரங்களுக்கு மட்டுமா, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டுமா, இந்திய பெருநாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டுமா, ஆசியா கண்டத்தில் இருக்கவங்க மட்டுமா, ஏன் மனித இனத்துக்கு மட்டுமா? வாங்க வாங்க, எல்லா உயிர்க்கும். இங்க ஆசைங்கிறது மனித இனத்துக்கு மட்டுமல்ல, திருவள்ளுவர் பிடி பிடி அல்லவா, எல்லா உயிர்க்கும். உனக்கு எனக்கு இல்லடா, சாதாரணம் ஒண்ணுமில்ல. இவ்வளவு வைக்கப்புள்ள போட்டா, பசும்புள்ள போட்டோம்னு சொன்ன, ரெண்டு மாட்டை கட்டினா, இது எப்படி முத்தித்தான் நீங்க, அது எப்படி முத்தி, அதுக்கு ஆசை, அதுக்கு ஆசை. அது ஆசை என்பது மனித இனத்தோடு போடல, திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர். அவா என்ப எல்லா உயிர்க்கும். எதுவரை சாமி இருக்கும்னாரு, எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும் எப்பவும் இருக்குதான் செய்யணும். அது இருந்தா என்ன சாமி பண்ணும்னாரு, தவாப்பிறப்பினும் வித்து. அந்த சனியன் தாண்டா மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு காரணமாகிறது. அப்ப எல்லா உயிரும் மீண்டும் மீண்டும் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்வதற்கு காரணம் பாழா போன அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும். கடைசியில் இழுத்துக்கிட்டிருக்கிறது கூட என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இது பேச முடியாது. அந்த கடைசி பேரை வந்துட்டான்னு தெரியல, கடைசி பேரை சொல்லவும் வாயினால் வராது. என்ன என்ன ஐயா, பெரியவங்களே என்ன உங்களுக்கு வேணும்னு, தென்னிலிருந்து பெரிய பையன் வந்துட்டானான்னு பார்த்துட்டு செத்தா தேவலான்னு. ஆகவே எஞ்ஞான்றும் இந்த ஆசை எப்படானாரு, கொண்டு வைக்கிற வரைக்குமே ஆசைதான். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பியனும் வித்து. அந்த அளபடை ஏன் அளபடைனாரு, இது தெரிஞ்சு நீண்டுகிட்டே போகுது, நான் இங்க சொல்லி ஒரு அளபடையை போட்டு நீட்டு தவா பிறப்பியனும் வித்து, கெடுதல் இல்லாத பிறப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்பா. அதனாலதான் அந்த அவாவை நீக்கினர். அப்ப திண்மை வேணும்னா அவா எல்லாருக்கு உண்டாகும், அவா எல்லாருக்கு உண்டாகும் இன்பம். என்னைக்கு உனக்கு இன்பம் வரும்னாரு, ஆசைங்கிறத ஒண்ணு விடு, இன்பம் தானா வரும். அருமையா அப்படிலாம் பாடினார். எனவே அந்த மாதிரி இங்கே அவ மத்த கலிரனும் அவா சித்த உலக பெருந்துரை பரப்பினுள், மத்த கலிரனும் அவா விளை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அந்த ஆசை அப்புறம் படிப்பு, படிப்புல வந்து 2 MA 3 MA அப்படிலாம் கூட வாங்கறது அல்லவா, பிஎட் எம்எட் எல்லாம் வேண்டியது இல்லை. கல்லூரியில் இருக்கு உனக்கு, கல்லூரி பேராசிரியர்களுக்கு பிஎட் எம்எட் வேண்டியது இல்லை. ஏன் கேட்டா, கல்லூரி இருக்கிற பேராசிரியர்கள் வயது வந்த முதிர்ந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்றாங்க, அதனால இவன் எப்படி சொன்னாலும் பையன் புரிஞ்சுக்குவான், ஏன்னா அடல்ட் வயசான பையன். அதனால கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு பிஎட் எம்எட் தேவையில்லை. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், அதை சும்மா எழுதி போடுவோம், இப்ப என்ன கரஸ்பாண்ட் கோர்ஸ் இருக்குது, வீடு தேடி பாடம் போஸ்டம் தள்ளி விடலாம். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், செல்வம்ங்கிறது என்னன்னாரு, துன்பம்னே சொன்னார் மணிவாசகர். செல்வம் என்பது துன்பம் என்று, ஏன் கேட்டா தேடுதல் துன்பம், தேடினது எல்லாத்தையும் எல்லாம் உள்ள பத்திரமா வச்சுக்கிறது துன்பம். இல்ல தப்பித்தவரி போயிட்டதுன்னா லவோ லவோன்னு அடிச்சுக்குவோம், அதுவும் துன்பம். அதனால தேடுவதும் துன்பம், கொண்டு வைக்கிறதும் துன்பம். உள்ள இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து பரவாயில்ல, எல்லாம் அறை எடுத்து தங்குறோம், அப்பெல்லாம் அறையது ஒண்ணு கிடையாது. அதனால நீங்க அறையில படுத்துருக்க கூட பாருங்க, சில்லறையோட வச்சிருந்தாலும் வச்சுங்க, ஜன்னெல்லாம் திறந்திருக்கான்னு பாப்பான், ஜன்னலுக்குள்ள விட்டு எதை எடுப்பாங்கன்னு சொல்லி பைய ஜன்னெல்லாம் சுத்தமா அடிச்சிருவான், அப்புறம் எதையும் முழுக்கணதா எந்திரிப்பான் இருக்கு. டம்பளி இல்லாத ஆள் படுக்கலாம்னு வச்சுங்க, சரியா படுத்த எப்படி அத்தவங்கன்னாரு, எனக்கு படுத்தது தெரிஞ்சது வெளிஞ்சது தெரிஞ்சது தெரியுங்களா. ஏன் இங்க என்ன இருக்குது, ஒண்ணும் இல்லை. ஆனா இருக்கிறவன் என்ன பாடுறான், பாவம் துன்பம். செல்வம் என்னும் பல்கடல் பிழைத்தும், அல்லலில் பிழைத்தும், துன்பத்திலேயே வருந்த வேண்டியிருக்கான். இவற்றையெல்லாம் தாண்டி நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும், சரி அப்படியான சோசிக்கே இல்லாம அன்னக்காவடியா இருக்கிறதானாரு, அது இதுவிட துன்பம், அது இதுவிட துன்பம். நல்குறவுன்னா வருமே, அந்த நல்குறவு என்பதில் எப்படி வரும், நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும், விஷம் நரது எது வறுமைங்கிறது. அதையும் திருவள்ளுவர் பாடினார், நல்குறவு, நல்குறவு என்னும் நசையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும். நல்குறவுன்னு ஒண்ணு இருக்குமே, என்ன அதுல எத்தனை துன்பம் உண்டு அத்தனை இதுக்குள்ள அடங்கியிருக்கின்ற, இவ்வளவு துன்பங்கள் வரையப்படுத்த முடியல. ஒருத்தன் சொல்றான், பாவம் திருவள்ளுவர் ஒரு பெரிய இலக்கிய இலக்கியம் எழுதல, ஆனா இலக்கியம் போல நீதியை சொல்லி வைத்தார். முத நாள் பூரா சாப்பாடு இல்லை, ரெண்டாம் நாள் ராத்திரி 12 மணிக்கு எங்கேயோ இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல, ஐயா எங்கப்பா தெருவில் போறியாப்பா, இந்த ஒரு உண்டை கட்டி சாப்பிட்டு போன கொடுத்தாங்க. 2 நாளைக்கு பிறகு ராத்திரி 10 மணிக்கு இவ்வளவு கிடைச்சு, ஏதோ அன்னைக்கு அரை வயிறு காவிரா, இன்னைக்கு 2 நாள் எல்லாத்துக்கும் பாசாட்டான். மறுநாள் காலையில விடிஞ்சுதான், விடிஞ்ச உடனே விடியும் போதே உனக்கு என்ன தெரியுமா, இன்றும் வருவது சொல்லோ, இன்னைக்கு விடிஞ்சிட்டு தெளிஞ்சிருச்சுட்டேன், இன்னைக்கும் வருமே, எது என்ன எது, இன்றும் வருவது சொல்லோ நிர்ணலும் கொன்றது போலும் நிரப்பு. நேற்று முந்தானாலும் கொன்னுச்சு அந்த வறுமை, அந்த வறுமை இன்னைக்கும் வருமே, எழுந்திருக்கும் போதே கவலை பாவம், இன்றும் வருவது கொள்ளும் நெர்மலும் கொன்றது போலும், அங்க கொன்றது போலும் இங்க விஷம்னர், அவ்வளவுதான். திருவள்ளுவனார் கொன்றது போலும் என்றார், மணிவாசகனார் விடம் என்று சொன்னார். விடம் என்ற இடத்தினுடைய தன்மை என்ன, சொல்வதுதானே சீக்குவல் டு, பாத்தீங்களா, கிமு பேராசிரியர் கிபி பேராசிரியர் கருத்தால் ஒன்றுபடுகின்றார்கள். எனவே நல்குறவென்னும் தொல்வு தொல்விடம் பிழைத்தும், புல்வரம்பாய புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும், அருமை அருமை இந்த புல்வரம்பாய பல்தூரை. இப்ப நமக்கு வாழ்க்கையில ஆசிரியரா இருக்கிறோம், வந்து மற்றபடி அல்லது இந்த மாதிரி பெரிய தொழில் இருந்து கூட இருக்கலாம், அல்லது வேற பல்கலைக்கழக அமைப்பாளர் இருக்கலாம், அல்லது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை ஒவ்வொரு விதமான சம்பாத்தியம் இருக்கு. அதுல சம்பாதனையிலேயே உயர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, தப்பா நினைக்காதீங்க, ஆசிரியர் துறை ரொம்ப சிறப்புன்னு சொல்றது. ஏன் அப்படின்னு எப்போதுமே நல்ல செய்திகளை எண்ணுவதும் நல்ல செய்திகளை பிறருக்கு சொல்லுவதும். அது அவன் தலையெழுத்த போட்டது, அவன் ஏன் படிச்சே தெரியணும், ரெண்டு பேரும் சொல்லியே தெரியணும். ஏன் அதான் பணி, பாடும் பணியே பணியா அருள்வாய் என்பது போல சொல்லும் பணியே பணியா அருள்வாய் அப்படி ஆகிப்போச்சு. அது ஒரு நல்ல துறை. ஏன்னா இயல்பிலேயே அவன் படிக்காதனாலும் படிச்சாகணும், சொல்லாதனாலும் சொல்லி ஆகணும், சீக்கிரம் அவன் தான் ஆசிரியர். அப்படி ஒரு துறை இருக்கு. அது போல இருக்கிற மட்டும் கொஞ்சம் சங்கடமான துறை தான், ரொம்ப கடினமான துறை எல்லாம். இந்த காவல்துறை எல்லாம் பாவம், எவ்வளவு எந்த நேரத்திலும் அவங்க எப்ப அவங்க தேவை, ஏன்னா எங்க துன்பமோ அங்கதான் அவங்க தேவையே, பாவம். அது போல மருத்துவம், எங்க வயிற்று வழியோ அன்னைக்குதான் டாக்டர் பார்ப்பான், ராத்திரி இல்லை பகல் இல்லை. அதெல்லாம் கடினமான துறை பாவம். காவல்துறை அதே போல நீதிமன்றம், மந்த உடைச்சுக்கிட்டே படிச்சு படிச்சு படிச்சு வேம்படி சொல்றான், அவன் சாட்சி படி சொல்றான், என்னடா தீர்ப்போலங்கிறது சங்கடமான துறை. நினைக்கிறமே தவிர நீதிபதினு அதெல்லாம் ரொம்ப கடினம், கடினம் தான். இந்த துறையெல்லாம் கொஞ்சம் கடினமானது. இது போட்டும் புல்வரம்பாய லேசானது. அது அந்த காலத்துல கல் விற்கிறது, ஊன் விற்கிறது, இதெல்லாம் மிகச்சா. அவன் என்ன பண்ண வேண்டியது, அந்த ஊனை தானே கொல்ல வேண்டியிருக்கு, கொண்டு சின்னதா துண்டா கழிக்க வேண்டியிருக்கு, அதை விற்கிறான். அது போல கல் எடுக்கும்போது அது மாதிரி அதெல்லாம் செய்யறது. ஆகவே தொழில் செய்வதிலேயே கூட அது அவன் தொழிலா போச்சுங்கிறான். தொழில் என்ன, புல்வரம்பாய பல்லுரை பிழைத்தும் ஒரே வரல முடிச்சுட்டார். இப்படி ஒவ்வொரு சில துறைகள் நல்ல துறைகளாக இருந்து அதன் மேல மேல வளர்க்கின்ற வளர்ச்சியும் இருக்கு பலருக்கு. சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தலையெழுத்து அப்படிச்சா நான் என்ன பண்ணுவேன், என்ன கூட அப்படி பிறப்பிச்சுட்டேன், அதுலதான் நான் வாழணும் வளரணும், என்ன பண்றது என்று சொல்லி அந்த இடிந்த தொழிலை செய்து அதன் வாயிலாக படிப்பு நடத்துவது. இல்ல இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு மனிதன் மனிதனாக எடுத்தா. அப்போ நம்ம பாருங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அதிலிருந்து மெதுவா கரையேறி கரையேறி கரையேறி கரையேறி மனிதனா வர்றதே கடினமா இருக்கு. இந்த மனிதனா வந்து கரையேறி படிச்சாலும் தாய் வயிற்றுல ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்து மாதம் வரைக்கும் கடினமா இருக்குது. பத்து மாதம் ஆன உடனே பிறந்த உடனே பாலு கழுது இது கழுது சீக்கிச்சு இதாகப்படுது. பதினாறு வயசு வந்த உடனே ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்ளலாம் போகலாம் வரலாம், அதுக்கு தடையா இருந்ததுன்னா அவன் மேல கோச்சிக்கிறான். சரி அப்படி பெண்ணில தவறான முறையில் இருந்தா ரெண்டு எழுத்தா அதையும் வாங்கிக்கிறான். ரொம்ப வேற நல்ல இல்லா நாள் என்ன பண்ணுவீங்க, தீந்து போச்சு சொல்லுவேன். உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கால்ட இருக்கால அப்படின்னு கேக்குறேன், என்ன பண்ணுவீங்க, ரெண்டு சாத்திரான் அதையும் வாங்கிக்க வேண்டியதான். இப்படி இவற்றையெல்லாம் பிழைத்தும் அப்புறம் கல்வி அதன் கடல், வறுமை செல்வம் எல்லாம் தப்பி தப்பி தப்பி தப்பி மேல தப்பி வரணும். இவற்றை எல்லாம் தாண்டியும் என்ன செய்யறாரு,

இவெல்லாம் தாண்ட பிறகு அவனுக்கே ஒரு ஞானம் வருது. சரி, நம் மனித இல்லையில ஒன்றும் செய்ய முடியாது, அதனால நமக்கு மேலே ஆண்டவன் தான் செய்ய முடியும் அல்லவா. அப்பதான் வர்றான், என்னது, நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிஞ்ச தலைவனடா. இது வரைக்கும் என்ன, இவனே நாளும் தெரிஞ்சுதான் நினைச்சு வந்திருக்கான். இப்பதான் அவனுக்கு என்னப்படுதுன்னா, நாம நாளும் தெரியாத மக்கு நமக்கு மேல இருக்கிறதா நாளும் தெரிந்த தலைவனடா அப்படின்னு. இந்த நாளும் தெரிந்த தலைவன்கிறது சாதாரண இன்னைக்கு பாடின ஒரு ஆள் பாடினது. இந்த திருவள்ளுவர் வாலறிவன், வாலறிவன் கற்றதனாலாய பயன்கள் வாழ் அறி, வாழ்னா மிக தூய்மையான அறிவினை உடையவன் அர்த்தம். இது நாளும் தெரிஞ்சாதான் அவனுக்கு விளங்குறேங்கிறது திருக்குறள்ல வாலறிவன். தொல்காப்பியர் விளங்கிய அறிவன், வினையின் நீங்கி விளங்கிய அறிவன், அவங்க சொன்னாய விளக்கமான அறிவுடையவன். மற்ற நாமெல்லாம் விளக்கமான அறிவுடையவர்கள் அல்ல. ஏன், சொல்ல சொல்லதான் தெரிஞ்சுக்கிறோம், சொன்னதையும் மறந்துடுறோம், சொன்னதையும் ஒன்னுடக்க ஒன்று புரிஞ்சுக்கிறோம். முக்கட்டுல முக்கட்டு மூணு உண்டா இல்லையா, உங்களுக்கு வேணா எல்லாமே இருக்கலாம், எனக்கு எல்லாம் இருக்குது, மூணு இருக்குது. சொல்றத மறந்துடுறது, சொல்றத ஒன்னுடக்க ஒன்று புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன தெரியுது, அதனால விளங்கி அறிவன் தொல்காப்பியன், வாலறிவன் எது திருக்குறள். அப்படிலாம் சொன்னவனுக்கு விளங்கல, தமிழன் இங்கே கீழே இறங்கிவிட்டான். அதனால நாளும் தெரிஞ்ச தலைவனடா அப்படின்னு சொன்னாக்கா, பாருங்க சார் என்ன தத்துவம், என்ன தத்துவம், கொற்றாரியா, கொற்றாரியா, ஏற்கனவே கொட்டி வச்சு விட்டான். வாலறிவன் என்றும் விளங்கி அறிவன் என்றும் இப்ப நீங்க அதை எடுத்து வரும் போது உங்களுக்கு கொட்டுறது அவனா தெரியுது. இப்படியோ கரையறனா சரிதான்ப்பா, எங்களுக்கு என்ன வந்து சொல்லுவான். தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி இப்படி வரும்போது இதெல்லாம் எவ்வளவு காலத்தை போல வீணாக்கிட்டான்ப்பா. சரி, ஏழை தொழும்பனியின் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன், என்ன தப்பு பண்ணிட்டான்ப்பா. வீணானுடைய காலத்துல அதற்கால 50 ஆண்டுக்கு மேல வீண் வேலையில செஞ்சிட்டான், என்ன பயனும், ஒண்ணுமில்லை சொல்லவா என்ற ஒரு உணர்ச்சி வந்து, அப்ப எல்லாம் இது என்னது, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறங்குவதோ அதுதான்ப்பா ஞானத்தை. இப்படி ஒரு சித்தம் உண்டாகுவதற்கு இவ்வளவு காலமாகுதான். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, அப்படி தெய்வ உணர்வுங்கிற ஒரு எண்ணம் அந்த ஆன்மாவுக்கு வரும்போது அங்க சில சங்கடம். என்ன சங்கடம், முனிவிலாததோர் பொருளது கருதலும், முனிவிலாத வெறுப்பில்லாத எந்த இன்பமாக இருக்கிற துறை எது, தெய்வ சிந்தனை. தெய்வ சிந்தனை, தெய்வ சிந்தனையில எப்போ ரொம்ப அருமையா இருக்கலாம். கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்கே, நல்ல வணங்கணும்னா உள்ள மகிழ்ச்சியா இருக்குமா. ஓம்புவிக்கும் சீரோன் கடல் வெல்கே என்றதான் சொல்றாரு. ஆகவே எதுல ரொம்ப இன்பம், தலையா இன்பம் இருக்குன்னு சொன்னா, தெய்வத்தை வழிபாடு செய்கிற இன்பம் தான் இன்பம். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமீ என்னுடைய அன்பே என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ நிலையான இன்பம், தலையாய இன்பம் ஒன்று இருக்குமானால் அது தெய்வத்தை நோருகிற இன்பம் ஒன்றுதான். அதான் முனிவிலாததோர் பொருளது கருதலும். அப்படி வந்த பிறகாவது நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லாம இருக்கான்னா, அதுக்கு மேல சில தொந்தரவு தான் என்னன்னு. சரி, இப்ப தெய்வத்தை வணங்குவது அப்பதான் அந்த ஆன்மா கரையேறும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து, சரி இந்த தெய்வ வழிபாடு மேற்கொள்வோம் என்று சொல்லி மேற்கொள்ள ஆரம்பித்தால், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தவங்க வந்து சொல்றான் என்ன, நீங்க பிரதோஷ விரதம் இருங்க. இப்ப பிரதோஷம் படாத பாடுபடுது, ஏன்னா அன்னைக்கு நீங்க சாயந்தரம் அந்த 4:30 7:00 வணங்கிட்டா கடன் நீங்கும், கல்யாணம் ஆகும், பிறந்த பிறக்கும், வேலை கிடைக்கும், அது வந்து பர்மனன்ட் ஆயிடும் இல்லவா. இன்னைக்கு குபேரன் ஆயிடலாம், எல்லாம் செய்யலாம், பரவாயில்ல, என்ன வர வரைக்கும் நல்லதுதான். அதனால பிரதோஷம் வருதா, இப்ப வந்து எல்லா கோவிலும் சரி வந்துருக்கு. இப்படி சொல்றமா, பாவம் இப்படி போயிட்டு இருப்பான், இன்னொருத்தங்க இருப்பான், நீங்க 1000 பிரதோஷம் போனாலும் கூட இந்த சஷ்டி விரதம் எடுங்க, அதுல பாருங்க, அது ஒண்ணு சொல்லிட்டு போவோம். இவனுக்கு என்ன தெரியப்படுதுன்னா, ஓஹோ அப்போ சஷ்டி எடுக்கலாம். இன்னொருத்தர் சங்கடகர சதுர்த்தி ரொம்ப முக்கியங்க, எல்லா சங்கடமும் நீங்க இருங்க. சங்கடகர சதுர்த்தி சொல்றாங்களே, சோமவார விரதங்க, திருவிளையாறு பணத்துல சோமவார விரதம் தானு சொல்லு, பொக்கநாதருக்கு தீயக்கிழமை விரதம் இருந்தது அவ்வளவு நல்லதுங்க.
என்ன பண்ற திக்கு தெரியாத காட்சி. இப்ப பிரதோஷ விரதம் இருக்கிறதா, சோமவார விரதம் இருக்கிறதா, சஷ்டி விரதம் இருக்கிறதா, அப்புறம் சங்கரகிரகம் இருக்கிறதா, இது நமக்குள்ள இதை தாண்டி நான் கெடுத்த கடையா. நீங்க ஒரு அஞ்சு வாரம் மருவத்தூர் போட்டு வாங்க. இன்னொருத்தர் நான் கெடுத்த கடையா திருப்பதிக்கு ஒரு மூணு தரம் போட்டு வாங்க. இவன் பாவம் தெய்வ சிந்தனைன்னு ஒண்ணு வந்தவன பார்த்தா இது ஒரு பெரிய தலை சுத்தலா இருக்கு. அதனால இப்படி ஒரு தலை சுத்தல் வேற இருக்கு. அதனால நீங்க இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்லயும் அஞ்சும் பார்க்க வேணாம், எங்க அண்ணாமலையார பாருங்க போதும். இன்னொருத்தர் அந்த பக்கத்துல இருந்து சித்தூர்ல இருந்து வந்தவர், லட்சம் இருந்தாலும் காலத்தி கண்ணப்பர் வழிபட்ட தலம் அதை பாருங்க. இன்னொருத்தர் திருவாலங்காடு, நம்ம அம்மா வந்த பாடின முதல் இடம் திருமறை தலைத்த இடம் அந்த இடம் தான், அங்க நீங்க பாக்கணும் திருவாலங்காட்ட அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ண, திருவாலங்காடு போறதா அல்லது காலத்தி போறதா, அண்ணாமலை கிட்ட வர்றதா, சிதம்பரம் ஆகாச ஸ்தலம் செல்வில்ல. ஆமா, செல்வம் என்பதோ இது செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். இன்னொருத்தர் திருவானைக்கா பக்கம், இது அப்பு தலம் திருவானைக்காவல், ஆனைக்காவல் அன்னலை அபயமாக வாழ்வர் ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏது நியாதம் இல்லையே, ஒரு துன்பம் வராது திருவானைக்காவல் வழங்கினாங்க. இன்னொரு ஆள் பக்கத்தால் திருமணித்தவர் திருவானைக்காவல் இந்த சம்பந்தி ஸ்ரீரங்கத்துல ஒரு தடவை வந்து பாருங்களேன், அடாராடா பன்னெண்டு பேரும் பண்ணலாம் திருவரங்கம் பாருங்க. என்ன அப்படி அந்த பெருமான் படுத்திருக்கிறத பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம். இப்படி வேணா தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி ஆன பிறகு எவ்வளவு பாத்தீங்களா, மூளையே குழம்புது. இவ்வளவு என்ன பண்ண, எத்தனை பேருக்கு என்ன பண்றது, பாவம் அவனுக்கு ஒன்னும் தெரியாம போகுது. சித்தம் உண்டாகி முனிவீராதோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஆறு கோடி மாயா சக்திகள், கோடான கோடி, அதாவது மாயை வயப்பட்டது, அதாவது மாயின்னா அதாவது ஏதோ ஒரு இதுல ஆப்பட்டது அதுல போயிடும், அது அந்த இதுலயே போயிடும், அப்புறம் தான் தாம்பிடிச்சதுதான் நிலையா இருக்கும்னு சொல்லும். இப்படியாக இருக்கிற எத்தனையோ அந்த மந்திரம் தான் சிறப்புமா, இல்ல இல்ல திருமுறை தான் சிறப்புமா, இல்ல நீங்க போயிட்டு வாங்க சார், நாலு பிரகாரம் வாங்க சார், சரியா போடுமா, கிரி பிரதட்சணம் வந்துட்டா வேற எதுவுமே வேண்டியதில்ல போங்கன்னா அப்படின்ட்டா. அப்படி ஒருத்தர் இப்படியாக போக வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின, இப்படி பல்வேறுடைய சிந்தனைகளையும் பல்வேறும் சொல்லுகிறார்கள். சொல்லும் போது நமக்கு ஒன்னும் தெரியாமல் போகுதான். அப்போ ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும் வேறினர். இந்த ஆளு ஒண்ணு, இதெல்லாம் வந்து வணங்குறதுல ஒவ்வொரு சொல்லிச்சு, அங்க என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை, இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை, துணிய போட்டு தாண்டுது, எங்க வெளியில தாண்டுது, உள்ளால மனைவி விட்டு அர்ச்சனை பண்ணி போட்டு வச்சிருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை, ஐயா நீங்க இல்லேன்னு சொல்றதை பத்தி நான் கவலைப்படல, இதுதான் திராவிட பாரம்பரியம்னு சொன்னீங்கன்னா சூச்சிக்கிறோம். ஆமா, அது மட்டும் தப்பு, அது தப்பு. ஏன், அது போல இன்றைக்கு இருக்கிற இலக்கிய பரப்புல தொல்காப்பியம், திருக்குறள், சங்க இலக்கியம், பின் வந்த ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், அதற்கு பின் வந்த ராமாயணம், பாரதம், திருமுறைகள், ஆழ்வார் பிரபந்தங்கள், தாயுமானார் வள்ளலார் வரைக்கும் இது திராவிட பாரம்பரியம். இதுல யாராவது இல்லைன்னு சொன்னானு, யாராவது இல்லையா, கிமு எண்ணாயிரத்துல பாடின நூல் அது தொல்காப்பியம். வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழிதி செல்வமொடு வழிபடு சிறந்து பொலினின் என்னும் புறநிலை வாழ்த்து. அப்பா, நீ வழிபடுகிற தெய்வம் உனக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து நீரூழி வாழ்கப்பா என்று வாழ்த்துவது புறநிலை வாழ்த்துன்னு பாடுகிறார் தொல்காப்பியத்துல. இது திராவிட பாரம்பரியமா அல்லது இது வந்து சைனா பாரம்பரியமா? முருகா முருகா. ஆன் ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும் பேரினர். இது அப்பே இருந்து இருக்குது, அப்படி அப்ப போறது அல்லவா, இது புதிதும் அல்ல, நமக்கு இது புதிய சந்திப்பு அல்ல, இது பழைய சந்திப்பே தோப்பா அல்லவா என்று சொல்றோம். சுற்றம் என்னும் அதுக்கு மேல பாவம், சுற்றம் என்னும் சொல்வது குடாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் போச்சு.
இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தை அனுபவிக்கிறோம். பணிவாசம் இருந்த அனுபவம் இல்லை, மனையாள் இல்லை, மக்களும் இல்லை. வைத்த நீதி பெண்டிரு மக்கள் குலம் கல்வி எனும் பித்த உலகு என்று தூக்கிட்டு பண்ணுவார். நாம தான் அதை கட்டிட்டு இருக்கிறாள். இந்த வயது முதிர முதிர முதிர தான் இந்த இந்த வரியினுடைய விளக்கம் விளம்பும். குற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள், உங்ககிட்ட கையில சில்லை இல்லைங்கும் போது அது அது எட்டப்படும். கையில கொஞ்சம் சில்லை இருக்குன்னு சொன்னோடனே எங்க இருக்க தாத்தாவோட பிறந்தவங்க இல்ல வேற யாரு, மூணு மூணு தலைமுறை சொந்தம் வந்துடும். ஏன் சில்லை உங்களுக்கு ஏறுது, அதனால இதுக்கு முன்ன அவருக்கு எங்க சம்பந்தம் இல்லைங்க. நான் பாரு நல்ல கதை அவர் அவனே வறுமைப்பட்டுட்டான்னு வச்சுக்க, அந்த பக்கம் திரும்ப மாட்டான். அதனால பேரப்பிள்ளைகளோ எப்ப கொள்ளு பேரும் எள்ளு பேரனும் இருந்தேன்னு தாத்தா கிட்ட ஏய் சில்லை இருக்குன்னு ஒண்ணு சரி என்ன தாத்தா சரிவா தாத்தா அப்படி கேப்பான். தாத்தா வெறும் அண்ணன் காவடியா இருந்தா சரி அது ஏன் அதெல்லாம் கிடையாது, வயசு விழாவது போக மாட்டேங்குது, யாராரோ போகுது இது போக மாட்டேங்குது அப்படின்ட்டு போடுவான். அதான் பேரன், அதான் பேச்சு, அதான் இது இவ சிவ சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். ஒவ்வொன்றும் பற்றும். அதனால பாவம் இந்த பெரும்பாலும் ஓய்வு பெற்றவன் தான் கஷ்டப்படுறான். நாங்கெல்லாம் இல்லையா ஏதோ தப்பி பழிச்சிட்டோம், ஒண்ணு கஷ்டமில்லை. சரி ஓய்வு வந்துட்டது இல்ல, பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். இந்த சுற்றங்கள் படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா திருவள்ளுவர் சுற்றம் தளால் என்று சொன்னார். சுத்தம் ஐயா என்ன இங்க போய் விருப்பத்து திருவாசகத்துல பிடிச்சி சொல்றாரு, சுற்றம் என்னும் தொல்பது கூடாங்கள் பற்றி அழைத்து பதினஞ்சு இப்படிதான் செய்யறாங்க. இந்த மாதிரி சுற்றத்தை எங்க திருவள்ளுவர் சொல்லல. விருப்பரா சுற்றம் எயின் அடா அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும். உனக்கு எவ்வளவு விருப்பம் இருக்குதோ அது போல அவருக்கும் உண்மையில விருப்பம் இருக்குது பாருங்க, அது சுற்றம். சில்லை இருக்க வரைக்கும் சுற்றம், சில்லை இல்லாத வரைக்கும் சுத்தம், அதெல்லாம் சுத்தம்னு பேர தேய்கள் அர்த்தம். விருப்பு அறா சுற்றம் ஏயும். திருவள்ளுவர் முதல் ஞானி, இந்த நாட்டினுடைய முதல் ஞானி திருவள்ளுவர். அதனால நமக்கு இருக்கிற விருப்பம் அந்த குழந்தைக்கு இருக்கும். நம்ம பேரன் நல்லா படிக்கட்டும், நல்லா உறுப்பினா நாலு மணிக்கு அடி போடுறேன் படின்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன இருக்கணும், நம்ம தாத்தா நாலு மணி தான் அடிப்பட்டுவாங்களே அவங்க பிறந்த பிச்சை இந்த படிப்பு எம்எஸ்சி, இந்த படித்தது பிஎஸ்சி அவங்க படித்தது, அப்படி இருக்கணும். விருப்பு அறா சுற்றம் ஏயின் அறுப்பறா ஆக்கம் பலவும் தருந்த ஒன்னே முக்காவரிய வைத்து அடாரா. எனவே இந்த சுற்றமென்னும் தொல்பசு கூடாங்கள் பற்றி அழைத்து பதறி

0: வேதத்துல கர்மகாண்டம்னு ஒரு காண்டம் இருக்கான். கர்மகாண்டம்னா செயல்பட வேண்டிய முறைகள்லாம். அதுல விரதத்தை பத்தியே சொல்லியிருக்கு நிறைய. இந்த விரதம் இருக்குன்னு சொன்ன பாருங்க, இந்த விரதம் இருக்கணும், அந்த விரதம், இந்த விரதம், இந்த விரதம் எல்லாம் இருக்கணும். அது என்ன? அப்போ விரதம் மட்டும் ஊனினை உருக்கினா மட்டும் போதாது, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை தொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமீ. நீங்க விரதத்தினால வெறும் ஊனை ஒடுக்கினா மட்டும் போதாது, ஆனா உள்ளொளியும் பெருகணுமே, அதற்கு வேண்டியது செய்யணுமே. விரதமாகவே சாத்திரம் கட்டினர் அதுக்கு. அதனால அது ஏன் அப்படின்னா விரதம் வேணாங்கல்ல. விரதம் வந்து உடம்புடைய அந்த எந்த எல்லை இருக்குமோ அந்த வரைக்கும் வச்சா போதும். சரதமாகவே விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் கட்டினர் சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அறற்றி மலைந்தனர். சாத்திரம் காட்டினர் அல்லவா, சரதமாகவே சாத்திரம் காட்டினர். அவரவர்களும் தான் தான் தான் பெருசுங்கிறதுக்கு அது உங்களுக்கு அவங்க தான் எழுதிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் எழுதிட்டாங்க, அப்படி எழுதிருக்காங்க. சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அறற்றி மலைந்தனர். அவரவர்களும் சமயவாதிகள்லாம் ஏமாந்தான் உயர்ந்தது, ஏமாந்தான் உயர்ந்தது என்றெல்லாம் சொல்லலாம். அடுத்தது இன்னொன்று, மிண்டிய மாயாவாதம் என்னும் தண்டமாருதம் சுழித்தடித்தாத்து உலோகாயதனும் ஒன்றிரல் பாம்பின் தலாபேதத்தை கடுகிடம் எய்தி அதில் பெருமாயை இணைப்பல சூழவும் தப்பாவீதாம் பிடித்தது சரியா தடலது கண்டமெழுகது போல தொழுது உளம் உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடியும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியேயாகினல் இடையரா அன்பில். இதெல்லாம் என்னது? இந்த மாயாவாதம்னு பேர். மாயாவாதம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க, இப்ப நாமெல்லாம் யார், எல்லாம் பிரம்மத்திலிருந்து தோன்றணும். பிரம்மம், பிரம்மங்கிறது எல்லாம் அகண்ட ஆகாரமா இருக்கிற பெரிய பரிபூர்ணமாக இருக்கிற மிகப்பெரிய பொருளா இருக்கிற இறைவன் தான் பிரம்மம். அதிலிருந்து தான் இந்த ஆன்மா எல்லாம் தோன்றியது. ஏன் சாமி தோன்றணும்? அது அது மாயை, மாயை. சரி, தோன்றினது பிரம்மத்திலிருந்து தோன்றுச்சுன்னா இது ஏன் சஞ்சியில் நிக்கணும்? ஏன் இது பல்வேறு வேற்றுமைக்கு இலக்காகணும்? சிலது படிக்குது, சிலது படிக்கல, சிலது பணக்காரா இருக்குது, ஏழையா இருக்குது, ஆணா பிறகுது, பெண்ணா பிறகுது இல்லைங்களா, சிலது நல்லா குளிர்ந்த நாட்டில் இப்ப செல்வந்தர் வீட்டில் பிறகு, சிலது ஏழை வீட்டில் பிறகுது. இது ஏன் இவ்வளவு வேற்றுமை சாமி? எல்லாம் பிரம்மத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் மாயை என்று சொல்றாங்களே, அது மாயாவாதம். மாயாவாதம் அது நடுப்புற கொஞ்ச காலத்தில் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த அந்த அதுதான் மிகச்சிறப்புன்னு சொல்லி எல்லாம் பிற கடைசியில் என்ன ஆச்சுனா எல்லாம் பிரம்மத்திலேயே உடங்கிடும். பிரம்மத்திலேருந்து தோன்றும், கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் அங்கே அந்த மாயினால் அப்படிலாம் இருக்கும், பிறகு பிரம்மத்திலேயே ஒழுங்கிடும் என்று சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வாதம். சித்தாந்தம் அப்படி இல்லை. கடவுள் என்று அன்றே நீயும், என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. ஆண்டவனும் கிபி கிமு இல்லாதவன், ஆன்மாவும் கிபி கிமு இல்லாதது. பின்ன நம்ம டேட்டா பர்த் கொடுக்குறோம், இந்த உடம்புக்கு டேட்டா பர்த், ஆன்மாவுக்கு இல்ல.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 41 முதல் 50 வரை.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 67 பதிகம் 1 பாடல், வரைகிலேன் புலன்கள் 5. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு கொண்டீச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: யாழ் முறிப்பன் பாடி திரு தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழுவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றி சென்று அடைந்து போகமார்த்த புன்முறை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சை பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப்பலன் இப்பிறவியில் அடைய வேண்டிய பிராரத்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கடவூர் மயானம். பண் காந்தாரம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.